நேரம் 5:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 19 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 25 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குறள் அமுதம்.

0: செல்வப்பொழிவு நீங்க பெற்றவர்களுக்கு இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: இருமனப் பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு.
0: செல்வப்பொழிவு நீங்க பெற்றவர்களுக்கு இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார்.

சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 6 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 6:02 தொடர்வது.
1: பக்தி நேரம்.
0: பக்தி நேர நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கும் பாடல் விநாயகர் பாடல். விநாயகனே வினை தீர்ப்பவனே என்ற பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:05. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சிவமே யோகமே என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அவரது குழுவினர் சேர்ந்து பாடிய பாடல். முகிலன் வரிகளில் கேட்டு மணிந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

கேஜி ஏசுதாஸ் குரலில் சிவன் பாடல் கிரிவலம் சுற்றி வந்தாலே என்ற பாடலை கேட்டு வர நேரம் 6:16. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ஆதிசக்தியே என்ற அம்மன் பாடல், டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களது குரலில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:22. பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கண் பாரம்மா என்ற பாடல். எல்ஆர் ஈஸ்வரி அவர்களது குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் அரசனை காணாமல் என்ற கிறிஸ்தவ பாடல், வி நட்ராஜா அவர்களின் குரலில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

எஸ்எம் யூசுப் அவர்களின் குரலில் அல்லாவின் பாடலை கேட்டு வர நேரம் 6:39. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பெற்ற தாய்தனை. எம் எஸ் சுப்லட்சுமி குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:46. பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சோழமங்கலம் சகோதரிகளின் குரலில் அழகெல்லாம் முருகனே என்ற பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேர நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வரவிருப்பது சோபனா குரலில் முத்தான முத்துக்குமரா என்ற பாடல். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணைந்தது உங்கள் அன்பு தோழி பவானி. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட கதிரவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். நாம் அன்றாடம் சில பல பொருட்களை பயன்படுத்துகிறோம். அவை நமக்கு ஒரு வகையில் உபயோகரமாக இருக்கும். ஆனால் நாம் பயன்படுத்தி தூக்கி எறிந்த பிறகு, அவை நிலத்தில் மண்ணில் போட்ட பிறகு மக்குமா மக்காதா, அதன் பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாம் சிந்திக்கிறதில்ல. பேப்பர், காகிதம், இதன் பயன்பாடு இன்றைக்கி அபரிமிதம். காகிதம் இல்லாமல் காலமே ஓடாது என்ற நிலை. ஆனால் காகிதம் தயாரிக்க கூழ்மரங்கள், சவுக்கு, யூக்கலிப்டஸ், மலவேம்பு, மூங்கில்லாம் தேவைப்படுது. அப்புறம் கரும்பு சக்கையும் பயன்படுத்தப்படுது. இந்த காகிதங்களை தூக்கி வீசினோம்னா சிதைவதற்கு 2-4 வாரங்கள் ஆகுமா. வாழை இலையில் சாப்பிட்டுட்டு எச்சில் இலையை தூக்கி எறிகிறோம், இது மக்குவதற்கு 3-4 வாரங்கள் ஆகும். காகித பை இருக்குது, இதை தூக்கி எறிஞ்சோம்னா சிதைவதற்கு 1 மாத காலம் ஆகும். நியூஸ் பேப்பர், செய்தித்தாள் மக்க 1.5 மாசம் ஆகுமா. அட்டைகள் இருக்கு இல்லையோ, இவை மக்குவதற்கு 2 மாசங்கள் ஆகுமா.
2: கதிரவனையா,
3: இப்போ நிறைய பேர் கையில் உரை, காட்டன் கிளவுஸ் போட்டுக்கிறாங்க, நீங்கள் போட்டுக்கிறீங்களா? இது சிதைவதற்கு 3 மாசம் ஆகுமா. ஆரஞ்சு பழத்தின் தோல் மக்க 6 மாதங்கள் ஆகுமா. ஒட்டு பலகை மக்குவதற்கு அல்லது சிதைவதற்கு 1-3 ஆண்டுகள். கம்பளி சாக்குக்கு 1-5 ஆண்டுகள். பால் அட்டை பெட்டி மக்குவதற்கு 5 ஆண்டுகள். சிகரெட் துண்டு ஊதிட்டு கீழே போடுறாங்களே, அது சிதைவதற்கு

0: பத்திலிருந்து 12 ஆண்டுகளாகுமா. காலில் போடுற தோல் காலணிகளுக்கு 25-40 ஆண்டுகள். நுரைத்த பிளாஸ்டிக் கோப்பைகள் சிதைவதற்கு 50 வருடம் ஆகுமா. பிளாஸ்டிக் கொள்கலன்கள் 50-80 ஆண்டுகள் எடுத்துக்குமா சிதைவதற்கு. பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு 450 ஆண்டுகளும், டயப்பர்களுக்கு 550 ஆண்டுகளும், பிளாஸ்டிக் பைகள் சிதைவதற்கு 200-1000 ஆண்டுகளும் ஆகும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இவ்வளவு சிரமப்படுத்துகிற பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. ஆனாலும் நம் ஆட்கள் சமயத்தில் சட்டம் போட்டிருப்பதை மறந்துடுறாங்க. அதனால் இன்னும் அந்த பிளாஸ்டிக் என்பது நம்மளை விடமாட்டேங்குது. நாமளும் அதை கைவிட மறுக்கிறோம். மண்ணில் நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், தீமை செய்யும் நுண்ணுயிர்கள்னு பல வகையான நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, பூஞ்சை, ஆக்டினோமைசிட்ஸ், வைரஸ், இப்படி ஏகப்பட்டது இருக்குது. இவையெல்லாம் இருப்பதால் தான் மண்ணுக்கு உயிர் இருக்குது. இந்த உயிர்கள் இல்லைன்னா உயிரில்லா ஜட பொருளாயிடுது மண். இந்த உயிர்கள் பல்கி பெருகணும்னா அந்த உயிர்கள் வளர வாழ நிறைய இயற்கை உரங்களை போடணும். இந்த இயற்கை உரங்கள் சிதைஞ்சி நுண்ணுயிர்களுக்கு உணவாகி அவை பெருக்கமடைந்து மண்ணில் விழும் எந்த கழிவாக இருந்தாலும் அவற்றை மக்கச் செய்கின்றன. பொருளின் தன்மையை பொறுத்து அது மக்குவதற்குண்டான கால அவகாசம் மாறும்.
1: கதிரவனையா,
0: காகிதத்தில் துவங்கி பிளாஸ்டிக் பைகள் வரை இவ்வளவு இவ்வளவு ஆண்டுகள்னு குறிப்பிட்டதெல்லாம் ஏதோ ஒரு கணக்கு. இவற்றை சிதைப்பதற்கு இந்த நுண்ணுயிர்களின் சக்தியை நாம் வீணாக உபயோகிக்கிறோம். அதற்கு பதிலாக நற்செயல்களுக்கு நுண்ணுயிர்களின் செயல்பாட்டை பயன்படுத்தினோம்னா எப்படி இருக்கும்? ஓர் உதாரணம், ஒரு வாழை மரம் தார் விட்ட பிறகு குலை, தண்டு, பூ போன்றவற்றை எடுத்த பிறகு அந்த மட்டையை சிதைப்பதற்கு நுண்ணுயிர்கள் உபயோகமாக இருக்கும். சிதைந்து அந்த மண்ணிற்கு இயற்கை உரமாகும். இப்படி நமது எனர்ஜி, சக்தி என்பது நற்செயல்களுக்கு பயன்பட்டுதுன்னா எப்படி இருக்கும்? சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது

வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கோம். இன்றைக்கு சூப்பரான ஒரு மார்னிங்க. எஸ் நம்ம வந்து அப்படியே ஆஹா சண்டே எல்லாம் முடிச்சு வீக்கெண்ட் வைப் எல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சு வேலைக்கு அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி போற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். எஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் மார்னிங்ல உங்களோட இந்த நிகழ்ச்சியில நான் வந்து சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம

என்ன கேள்வியோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அந்த கேள்வி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்மளுடைய விதம்ன்றதே தானே இல்லையா? இன்றைக்கு சூப்பரான சாங்ஸ் எல்லாமே உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். அந்த வகையில முதலாவதாக நாம கேட்க போற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து மழை வரப்போகுதே. எஸ், மழை வந்தா இன்னுமே நல்லா தான் இருக்கும். கார்த்திக் குரல்ல எம்சி ஜேஸ் அவர்கள் குரல்ல தாமரை வரிகள்ல ஆரிஷ் ஜெயராஜோட சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு பிரைட்டான மார்னிங்க சூப்பரா நீங்க கொண்டு போங்க. கேட்டு மறந்துருங்க, இது நமது FM 101.4. இங்க எல்லாமே சமதுல.

சூப்பரான ஒரு சாங் கேட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிகினிங்காகவே இருக்குங்க. எஸ் நம்ம இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிற நம்ம நேயர்களுக்காகவே, எஸ் இந்தியாவில் முதல் மனித விண்வெளி பயணம் எந்த ஆண்டு நடைபெற திட்டமிட்டிருக்கு, இந்த கேள்வி தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். எஸ் இந்த கேள்வி வந்து எஃபி பக்கத்துலயுமே வந்து போஸ்ட் பண்ணியாச்சு, நீங்க உங்களுடைய விடைகளை இங்க கொடுக்கலாம். இன்றைக்கு மண்டேவா இருக்கு, நிறைய விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது முதலாவது அடிக்கடி மைண்டுக்கு வர விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ரோட் சேஃப்டியை ரொம்ப அதிகமாக வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுக்காக போடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அதை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். பிரேக் த ரூல்ஸ், அது இங்கே செய்யக்கூடாது. எஸ் நம்ம வந்து இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம ஃபாலோ பண்ணினாதான் மற்றவங்களுக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும், நமக்குமே எந்த ஒரு தடங்களும் தடையும் இன்றி சூப்பமாக போகலாம். ஸோ வேகம் ரொம்ப அதிகமான வேகம் போகிறது, அதே போல் ரெட் சிக்னலை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி போகிறது, அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது அது நிறைய பலன்களை கொடுக்கும். ஒரு சில மணி நேரங்கள் நம்ம வந்து காத்திருந்து செயல்பட்டால் ஒன்றும் குறைஞ்சும் போயிடாது, எந்த தப்பும் ஆகிடாதுங்க. அதனால உங்களுடைய சேஃப்டி எங்களுடைய மிகப்பெரிய ஒரு தேவை அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப தேவை, அதனால பத்திரமா போங்க, பத்திரமா செயல்படுங்க. எந்த ஒரு வேகமும் அறக்க பறக்க செய்யணும், ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இல்லாம முன்னாடியே கொஞ்சம் பிளான் மட்டும் பண்ணிட்டா போதுங்க, எல்லாமே ஆன் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நடந்துட்டே போயிடும். ஸோ எஸ் இன்னுமே நிறைய தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. அயன் திரைப்படத்திலிருந்து ஓஐஏ என்ற பாடல் தான், பெனி தயால் அரிச்சரன் மற்றும் சின்மாயி குரல்ல பா விஜய் வரிகளில் அரிச்சரன் சிம்பிள் கேட்டு மழுந்துருங்கள். இது நமது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சம்மதுல.

எஸ் அது நான் தாங்க, நீயும் அது நீதானா என்று கேட்கும் பொழுது நான் தாங்க அப்படின்னு சொல்லுது. எஸ் நம்ம இன்றைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்வி, இந்தியாவில் முதல் மனித விண்வெளி பயணம் எந்த ஆண்டு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது என்ற கேள்விதான். நம்மளுடைய லிசனர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகா தங்களுடைய பதில்களை வந்து நம்ம எஃபி பக்கத்துல வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய பதில்களை வந்து நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ எஸ் நம்ம சொன்னது போல நம்ம டிராபிக் ரூல்ஸ் எல்லாமே மதிச்சு பத்திரமா போகும்பொழுது நமக்குமே வந்து ஆஹா நான் வந்து நல்ல ஒரு பெருமை, நல்ல ஒரு கடமையை வந்து கரெக்டாக செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு நல்ல பெருமையான ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ எஸ் யாருமே உங்களை வாழ்த்துனாலும் பரவாயில்லைங்க, நீங்களே உங்களை தட்டி கொடுத்துக்கோங்க, கமான் பவானி கமான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அது உங்களை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஹெல்மெட் அணிவுறது, சீட் பெல்ட் போடுறது, அப்படி போட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை வர வைக்காம பத்திரமா நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தைரியமாக செய்யலாம். அண்ட் எஸ் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றத பார்க்காம கொஞ்சம் லகுவா மாத்திக்கிறதுக்கு இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே

போல முக்கியமான விஷயம். எஸ் நம்ம தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அப்படி ரொம்ப வேக வேக வேக வேகமாக நம்ம வந்து காலையில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கணவருக்கு இது பண்ணணும், அது இது நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே தாய்மார்களும் சரி தகப்பன்மார்களும் சரி அந்த அவசர பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றத அப்படி முற்றிலுமாக கைவிட்டுருவாங்க. அப்படியெல்லாம் பண்ணாமல் உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு நம்ம வந்து மற்றவர்கள் சொல்லி நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கு பதிலாக நம்மளே நம்ம வந்து ஒரு சின்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி சாப்பிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறது, தண்ணி குடிக்கிறதுன்னு போன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய ஹெல்த் ரொம்பவே நல்லா பாதுகாக்கப்படும். அது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய காலகட்டங்களில் நம்மளே நம்ம வந்து சோர்ந்து போகிறது, நிறைய விட்டமின் டெஃபிஷியன்சி போன்ற பல விஷயங்களுக்கு காரணம் நம்ம சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை சரியாக செய்யாததுனால தான் இந்த மாதிரியான எல்லா குறைபாடுகளுக்கும் நம்மளே வழிவகுக்கிறோம். அப்படி செய்யாமல் காலம் பொன் போன்றதான், கடமை கண் போன்றதான், அதையும் தாண்டி நம்மளுடைய உடல் பாதுகாப்பு அதனுடைய பேணி பாதுகாக்கிற வேலை நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்மளுமே மற்றவர்களை கவனிக்கிறது போல் நம்மளை நாமே கவனிச்சிக்கிட்டா அது இன்னுமே சூப்பராக இருக்கும், மற்றவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற டிப்ஸோட உங்க கூட நிறைய சாட் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்ததா சூப்பரான ஒரு சாங் வந்து வந்துட்டே இருக்கு. பீமா திரைப்படத்திலிருந்து முதல் மழை என நினைத்தது. எஸ் மழை அப்படி நினைக்கிறதா நல்லாவே இருக்கும். ஆர் பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகத்தி குரல்ல நான் முத்துக்குமார் வரிகள்ல ஆரிச்சி சிம்பிள் வந்துட்டே இருக்குங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

24 நிமிடம் ஆயிட்டுருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். எஸ், நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்வி, எஸ், இந்தியாவில் முதல் மனித விண்வெளி பயணம் எந்த ஆண்டு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது என்று நம்மளுடைய நேயர்களுமே ரொம்ப அழகாக தங்களுடைய பதில்கள் எல்லாமே கொடுத்துட்டே இருக்காங்க. யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதன் வகையில் நம்ம பார்க்கும்பொழுது பூபாலன் பல்லப்பாளையம், எஸ், காலையில் எழுந்து யோகாசனம்லாம் செய்யணும்னு சொல்லி அறிவுறுத்து மகளிட எமோஜி போட்டிருக்காங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யா, கோவை மாவட்டத்திலிருந்து வணக்கம் வணக்கம் சொல்லி நிறைய எமோஜிஸுமே அனுப்பியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பாபு முல்லக்காடு அவர்களுமே வந்து இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலையுமே ரொம்பவே அழகாக தெரிவித்திருக்காங்க. அதன் வகையில் ராதாகிருஷ்ணன் அவர்களுமே வணக்கம், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு தங்களுடைய பதிலையுமே ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அவரே சொல்கிறாங்க 100% கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க. எஸ், வெயிட் பண்ணுங்க, அதுக்கான பதில் நம்ம சீக்கிரத்தில் சொல்லிடலாம். அண்ட் அதனைத் தொடர்ந்து குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கோவிந்தநல்லூர் லியோ ஆண்ட்ரூஸ் ஜெயசீலி அவர்களுமே வந்து சுருக்கமாக தன்னுடைய பதிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மந்திரமூர்த்தி அவர்களுமே நாகர்கோவிலிருந்து வணக்கம், நலம் நலம் அறிய ஆவல் வருக வெல்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. நான் நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து புவனகிரி சுமதி பாபு அவர்களுமே இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலை ரொம்ப அழகாக தெரிவித்திருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவர்களுமே பதிலை மட்டும் சுருக்கமாக அழகாக கொடுத்துருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்களுமே வழங்கும் பாடல்கள் தென்றலாய் தவழ்ந்து வந்து செவிக்கு விருந்து படைக்கிறது, வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, ரொம்பவே மகிழ்ச்சி. பாடல்கள் உங்களை வந்து உற்சாகப்படுத்துறது ரொம்பவே சந்தோஷப்படுத்துதுன்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதனைத் தொடர்ந்து கண்ணன் பி அவர்களுமே மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய திங்கள் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமையினுடைய வணக்கத்தையுமே அப்படியே நமக்கு தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. மகாராஜ் கீர்த்தன் புரி கோஸ்வாமி லக்ஷ்மி தேவி கௌசாமி ஃப்ரம் நர்கோரா சத்தீஸ்கர்ல இருந்து. அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் சேர்ந்த சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி அவங்களுமே தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் அவர்களுமே தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது, நலமா ஆர்ஜி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்பவே நலமா இருக்கும். எஸ், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நான் வந்து இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறேன். எஸ், நம்மளுடைய லிசனர்ஸுமே பதில்களை கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து நம்ம பத்திரமா பாதுகாக்கிறது நம்ம கடமை அப்படின்றது நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செல்ஃபாக நம்ம வீட்டு நம்ம இருக்கிற இடத்த மட்டும் சுத்திகரிக்காம நம்ம சென்று பணியாற்றுகிற இடம், இல்லை நம்ம போகிற இடம், நம்ம வழக்கமாக கூடுகிற இடம், அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும் இல்லையா. அங்கே நம்ம ஒவ்வொரு மனிதனுமே தனித்தனி இண்டிவிஜுவல் பர்சனாக ஓகே இந்த இடம் நம்ம வந்திருக்கோம், நம்ம இதை அசுத்தப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன

சமூக அக்கறை நம்ம மனதில் ஒவ்வொருவருக்குமே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கிற இடமுமே வந்து க்ளீன் ஆகிடும். சப்போஸ் அங்கே இடத்துல ஏதோ அசுத்தங்கள் வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு இருந்தாலுமே நம்ம அந்த இடத்துல சோர்ந்து போகாமல் அதை நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு குட்டி இனிஷியேட்டிவாக நம்ம எடுத்தோம்னாக்கா நம்ம சமூகம் ரொம்ப சுத்தமாகிடுங்க. எஸ் நம்ம நிறைய நேரங்களில் நோய் வாய்ப்படுறதோ இல்லை ஏதோ ஒரு குட்டி குட்டி இன்ஃபெக்ஷன் இந்த காரணத்துக்கெல்லாம் முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலில் சரியாக பராமரிக்காத நிலையினால தான் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, பல விதமான டிசீஸ்க்கு உள்ளாகிறது, இல்லை ஒரு காற்று அசுத்தப்படுது, இது எல்லாமே நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து ரொம்பவே பாதிக்குது, நமக்குமே ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துது. அந்த வகையில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். எப்படின்னா நம்ம இருக்கிற இடம் போகிற இடம் ஓகே குப்பை போடக்கூடாது, இதுக்காக டஸ்ட்பின் வச்சு நம்ம வந்து குப்பை போட்டுக்கலாம், இல்லை இந்த இடத்துல வந்து தண்ணீர் தேங்குதா அதை தேங்க விடாமல் எப்படியாவது அதை அப்புறப்படுத்துறதுக்கான வழிகளை நம்ம வந்து மேற்கொள்றதுன்னு சொல்லி குட்டி குட்டியாக நம்ம ஒவ்வொருவருமே வந்து ஒரு சின்ன சின்ன இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய சுத்தத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்தும். அப்படி நம்ம சுத்தமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கே வந்து ஆஹா சூப்பராக இருக்கே இதை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் அசுத்தமான இடம் கூட நமக்கு வந்து சுத்தமாக மாறி நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம அதிகமாக சொல்கிற டீச்சர்ஸ் எல்லாமே கூட சொல்லுவாங்க நம்மளுடைய இருக்கிற இடம் தான் நம்மளுடைய மனநிலையை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இருக்கிற இடம் எப்பவுமே சந்தோஷமாக ஒரு செடியாக ஒரு பூக்கள் நிறைந்ததா ரொம்ப மனசுக்கு இதமானதாக இருந்ததுன்னா நம்ம இன்னொரு இதமான இடத்தை தேடி போகணும் அப்படின்ற அவசியத்தையும் தாண்டி நம்ம இருக்கிற இடமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக பார்க்கும்பொழுதே ஆஹா நம்ம மனசுக்கே அவ்வளோ ஒரு ஆறுதலை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து அந்த ஒரு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கேட்கறதோடு இல்லாமல் அதை செயல்படுத்துகிற வகையில் நம்ம செய்தோம் அப்படின்னாக்கா அது நிறைய பேருக்கு நன்மையை பகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குட்டி பிரேக்குக்குமே போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து கேட்டு மறந்துருங்கள். இது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே செம்மதுள்ள

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிக்கையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாகிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போ ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணி விடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல்.

0: நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சுரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பரா, 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார். ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை 7ஆவதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை இன்னுமே நம்மளுடைய லிசனஸ் அழகா பதில்களை வந்து தெரிவித்திருக்காங்க. யாரெல்லாம் எங்கிருந்து தெரிவித்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை தகவல்கள் உபயோகமாக உள்ளதுன்னு சொல்லி நலமா ஆர்ஜி அவர்களே என்று ரங்கராஜன் அவர்களுமே வந்து கேட்டிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் இனிய காலை வணக்கம் சொல்லி தங்களுடைய பதில் அழகா தெரிவித்திருக்காங்க. மேலப்பீடு தயாலனுமே இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று தன்னுடைய பதில ரொம்ப சுருக்கமா அழகா கொடுத்திருக்காங்க. ஆர் ரமா அவர்களுமே இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள், ஆக சுவையா ஏதோ சாப்பிட்டிருக்காங்க போல நமக்குமே வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எஸ், அதனைத் தொடர்ந்து பி கே பூபாலன் பாலா அவர்களுமே வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் என்று தங்களுடைய பதிலையுமே அழகா கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து செய்யார் சந்திரசேகர் அவர்களுமே இனிய காலை வணக்கம் இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சந்திரசேகர் அவர்களுமே தங்களுடைய பதிலை வந்து அழகா தெரிவித்து இருக்காங்க. கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம் அவர்களுமே அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம் சொல்லி தங்களுடைய பதில விளக்க உரையா கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் அவர்களுமே தங்களுடைய பதிலை அழகா கொடுத்திருக்காங்க. சபரி மனோஜ் அவர்களுமே இந்திய தங்களுடைய பதிலை வந்து கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஹிராமணி வர்மா அவர்களுமே தங்களுடைய பதிலை மட்டும் அழகா கொடுத்திருக்காங்க. புல்வப்பாளையம் ஆனந்த முருகன் அவர்களுமே இனிய காலை வணக்கம் சொல்லி தங்களுடைய பதிலை கொடுத்திருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவர்களுமே வணக்கம் சொல்லிட்டு தங்களுடைய பதிலை கொடுத்திருக்காங்க. நரேஷ்குமார் வைஷு அவர்களுமே ஹாய் குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆர்ஜி பவானி அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதிலுமே அழகாக கொடுத்திருக்காங்க. இன்னும் பலருமே தங்களுடைய பதில்களை அப்படியே கொடுத்துட்டே வராங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடலை கேட்டு வந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த வகையில் நமக்காக என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குருவி திரைப்படத்திலிருந்து தேன் தேன் தேன் என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. தேனை உங்கள் காதுகளில் உதிக்கட்டும் ஒலிக்கட்டும். உதித் நாராயணன் குரலில், ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

எஸ் நண்பர்களே, நம்ம இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான இந்த டேல ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயமே நம்ம வந்து கற்றுக்கிட்டேன். இன்னும் சூப்பராக இருக்கும்னுட்டு தோணுது. அந்த வகையில் ஆக்சுவலாக இன்றைக்கு August 10 இல்லையா, இந்திய வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு தலைவரை நினைவு கூற வேண்டிய நாள் இதுங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவர் வராககிரி வெங்கடகிரி, அதாவது ஷார்ட் ஃபார்ம் நம்ம வந்து விவி கிரி என்று அறியப்படும் அவர்களுடைய பிறந்த நாளை தான் இன்றைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 1894 August 10 அன்றைய ஒரிசாவின் பெர்ஹாம்பூர்ல பிறந்தவர் தான் விவி கிரி. ஆனா அவருடைய வாழ்க்கையை வெறும் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் என்ற ஒரு வரியிலேயே முடித்திடவே முடியாது. பிகாஸ் அவர் ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்காரு, தொழிற்சங்க தலைவரா இருந்திருக்காரு, சுதந்திர போராட்ட வீரரா இருந்திருக்காரு, தொழிலாளர் நலனுக்காக போராடியவரா இருக்காரு, அதற்கு பிறகுதான் துணை குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு, இறுதியில இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவே ஆகியிருக்காரு. பாருங்க, பன்முகம் கொண்ட நம்ம தலைவரா இருந்து மறைந்து போன நம்மளுடைய தலைவரா இருந்த விவி கிரி அவர்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற நினைவு கூற வேண்டிய ஒரு நாளாவே இது இருக்கு. எஸ், நம்ம நிகழ்ச்சியில நம்ம இன்றைக்கு கேட்ட கேள்விக்கான பதில்களை இன்னுமே அனைவருமே தங்களுடைய வணக்கங்களையும் அதனுடைய கூட தங்களுடைய பதில்களையுமே தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதன் வகையில யார் எல்லாமே தெரிவித்திருக்காங்கன்னு சொல்லி பாத்துருவோம். கேசவன் அவர்களுமே இனிய காலை வணக்கம், கேசவன் காஞ்சிபுரத்திலிருந்து சொல்றாங்க. அண்ட் தென் நெல்லை பாரதி, அன்பான தமிழ் வணக்கம் சொல்லிட்டு தங்களுடைய பதில சுருக்கமா கொடுத்திருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களுமே தங்களுடைய பதில கொடுத்திருக்காங்க. வீரதுரை அவர்களுமே காலை வணக்கம் அப்படின்ட்டு தங்களுடைய பதில கொடுத்திருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களுமே தங்களுடைய பதில கொடுத்திருக்காங்க. குட் மார்னிங் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களுமே தங்களுடைய பதில வந்து கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவர்களுமே தங்களுடைய பதில கொடுத்திருக்காங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். விஸ்வநாதன்

முத்துராமலிங்கம் அவர்களுமே இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படி தெரிவித்திருக்காங்க. எம் சங்கர் அவர்களுமே, பவானி மேடம் இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் நன்றி. அதனைத் தொடர்ந்து எஸ் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு பூவும் தாமரை பூ வந்து கொடுத்திருக்காங்க, நன்றி. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்களுமே இனிய காலை வணக்கம் வந்து தெரிவித்திருக்காங்க. இது போன்று பலருமே நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அழகாக தங்களுடைய வாழ்த்துக்கள்களையும் தங்களுடைய பதில்களையுமே தெரிவித்துட்டு இருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய பதில்களை நம்மளுடைய எஃபி பக்கத்துல தெரிவிக்கலாம். அது என்ன கேள்வி நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணம் எந்த ஆண்டு நடைபெற திட்டமிடப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். எஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படத்திலிருந்து பார்த்த முதல் நாளே என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. உன்னி மேனன் மற்றும் பாம்பே ஜெய குரல்ல தாமரை வரிகள் ஆரிஸ் ஜெயராஜோட சிம்பிள் கேட்டு மணிந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நிமிடம் ஆயிட்டிருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் சூப்பரான சாங்லாம் கேட்கும்பொழுது அப்படியே துள்ளலான ஒரு மனதுக்கு ரம்யமாவே இருக்க ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுது. எஸ் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை இன்னுமே நம்ம லிசனர்ஸ் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் எங்கிருந்துலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். அந்த வகையில் அன்புராணி அவர்கள், குட் மார்னிங், ஹேவ் அ ஜாய்ஃபுல் டே. எஸ் நம்ம சந்தோஷமான நாளாக வந்து ஒவ்வொரு நாளையும் கடந்தனா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அது வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தணும் அவசியமே இல்லை, நம்மளே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கு, நம்ம கிட்டே இருக்கு. ஸோ எஸ் நம்ம அடுத்ததா யார் இங்கிருந்து சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம் அவர்களுமே அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம் சொல்லி தங்களுடைய பதிலாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ், குட் மார்னிங் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சக்தி அருமை, ஐ திங்க் பாடல்கள் அருமை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஆர்ஜே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி புதுவை அம்பாள் நகர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து சபரி மனோஜ் அவர்களுமே தங்களுடைய பதில வந்து அழகா கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பிரகாஷ் அவர்களுமே இனிய காலை வணக்கம், வெங்கடேஷ் வெங்கட்ராமன் அவர்களுமே குட் மார்னிங் சொல்லி தங்களுடைய பதில் வந்து கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சாமுனி அவர்களுமே குட் மார்னிங், கே எம் சாமுனி குமரன் சாவடி அவர்களுமே வந்து தங்களுடைய பதில் கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பி கே பூபாலன் பாலா அவர்களுமே வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் சொல்லி தங்களுடைய பதில் கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து லூயிஸ் பெர்னாண்டஸ், குட் மார்னிங் சக்தி, இனிய காலை வணக்கம். எஸ் கனகா வடக்குரும்பூர் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. தென் குட் மார்னிங் மேம், எஸ் கனகா வடக்கர் குரும்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ் தங்களுடைய பதில ரொம்பவே அழகா தெளிவா வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். என்ன கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் மனித விண்வெளி பயணம் எந்த ஆண்டு நடைபெற திட்டமிட்டப்பட்டுள்ளது? எஸ் இந்த கேள்விக்கான பதில்களை நம்ம நேரில் அனைவருமே ரொம்பவே சரியா சொல்லியிருக்காங்க. என்னன்னா 2027 எஸ் இன்னும் கொஞ்சம் மாசம் தாங்க இருக்கு 2027 வரப்போகிறதுக்கு. அந்த 2027 தான் இதற்கான திட்டமிடல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எஸ் இஸ்ரோ உருவாக்கி வரும் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் தான் ககன்யான். இந்திய விண்வெளி வீரர்களை பூமியின் தாழ் சுற்றுப்பாதைக்கு அனுப்புவதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாகவே இருக்கு. இதற்கான பல்வேறு பாதுகாப்பு மற்றும் சோதனை பணிகள் வந்து இப்ப தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டே இருக்கு. இந்தியாவின் விண்வெளி வரலாற்றுல இன்னொரு மிகப்பெரிய

மைல்கல்லாகவே இந்த ககன்யான் திட்டம் அமைய போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் தானே. எஸ், இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்துல எஸ், நம்ம வந்து நம்ம இந்தியாங்க, ஒருத்தர் நமக்கு வந்து சிக்ஸர் அடிச்சாலுமே நம்ம வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறது போல, நம்ம இந்திய நாட்டு சார்பாக நடத்தப்படுற ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்தியா ஜெயிக்குது, அந்த திட்டங்கள் வந்து சக்சஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது அது நமக்கு எல்லாருக்குமே அது வந்து மிகப்பெரிய பெருமையை தேடித்தரக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. எஸ், நம்ம இந்த ககன்யான் திட்டத்துக்கு வந்து நிச்சயமா வந்து அது சக்சஸ் ஆகும் அப்படின்றத நம்புவோம். அதனை தொடர்ந்து எஸ், நம்ம நிகழ்ச்சியில வந்து சொன்னது போல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதன் வகையில் நம்ம கேட்ட கேள்விக்கு இனிமே அநேகர் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சோமசுந்தர பிரபுவுமே வந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு தங்களுடைய பதிலை வந்து ககன்யான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்ந்து வி மோகன் அவர்களுமே இந்திய விண்வெளி பயணம் ககன்யான் திட்டம் மூலம் 2027 முதல் காலாண்டுக்குள் நிறைவேற்றப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், எல்லாருமே ரொம்பவே அழகாக சரியான பதில்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. நம்ம இன்ஃபர்மேட்டிவா நம்ம மக்களுக்கு சொல்லிக்க விரும்புறது எஸ், எப்பவுமே சந்தோஷமா இருங்க, எப்பவுமே கோபம் கசப்பு மன வருத்தம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்தந்த நிமிஷமே விட்டுருங்க, எல்லாவற்றையுமே வந்து கடந்து வந்துடலாம். நமக்கு சந்தோஷமா இருந்தா அது போதும். ஏன்னா நம்மளுடைய மெமரிஸ் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து சேகரிச்சு வைக்கக்கூடிய மெமரிஸ்ல தேவையில்லாத விஷயங்களை நம்ம நிறைய சேகரிச்சு வச்சுட்டோம்னாக்கா நமக்கு தாங்க பேர்டனாவே இருக்கும். இதெல்லாம் வந்து கசப்பா இருக்கு, இதெல்லாம் கசப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம இடத்த வந்து அசுத்தமா நம்ம வச்சுக்க மாட்டோம் இல்லையா. நான் சொன்னது போல அது போல நம்மளுடைய மனசுமே அந்த இடத்த வந்து எந்த ஒரு கஷ்டமோ கவலையோ துன்பமோ அது எல்லாவற்றையும் வச்சு நம்ம வந்து அதை ஃபுல்லா ஆக்குபை பண்ணாம சந்தோஷமான நினைவுகள் பல இருக்கும். சந்தோஷம் இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்ல, எழுந்து போங்க, சந்தோஷமா இருங்க, மற்றவர்களோட பேசுங்க, அன்பை பரிமாறிக்கொள்ளுங்க. இந்த வகையில உங்களுடைய சந்தோஷம் இன்னுமே அதிகமா பெருகும். ஸோ இப்படி நீங்க உங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ற பவானி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ், நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமா இருந்தாதான் நம்மளுடைய நாளுமே நம்மளை சுற்றி இருக்கவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில அல்டிமேட்டான நோக்கம், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ந்து மகிழ்ச்சியா இரு அப்படின்ற போல நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு படலாம் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறது கிரீடம் திரைப்படத்திலிருந்து விழியில் உன் விழியில் என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. சோனு நிகாம் மற்றும் ஸ்வேதா குரல்ல நான் முத்துக்குமார் வரிகளை ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு 8:02 மீண்டும் எஸ் ரஷ்யா ரெயின்போல மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மீ உங்க பவானி சைனிங் ஆஃப். எஸ் கேட்டு மறந்துருங்கள், இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதை படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷாநவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 ஆயிற்றுக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது
2: கொஞ்சம் சீக்கிரம்னா
3: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
1: மக்களே, ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் வந்து நான் இணைந்திருக்கோம். இன்றைக்கு சூப்பர் டூப்பர் சாங்ஸோட உங்கள் கூட இணைந்திருக்கிறது நான், உங்கள் பவானி. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து தேவரான நாட்டம் அந்த பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். யோகி சேகர் குரலில் இளங்கோ கிருஷ்ணன் வரிகளாக யாரா மணி சேம்ப்ல வந்துட்டே இருக்க கேட்டு மணிந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: செல்லில் வேற பேட்டரி இல்லை, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் 0 ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா 0 கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நேரம் 8:10 ஆயிட்டிருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்து இருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ராங்கி திரைப்படத்திலிருந்து. ராங்கிக்காரி என்ன சொல்லலைங்க, எஸ் அந்த பாடல் தான் வருது, ராங்கிக்காரி என்ற பாடல். சி சத்யா, நிக்கிதா காந்தி மற்றும் இஃபி அவர்கள் குரல்ல, விவேகா வரிகள்ல, சி சத்யா இசையமைப்புல. கேட்டு மறந்துருங்கள். இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4. 1, 2, 3.

வெடியே இடியே சமநாங்கிக்காரினி சிரிச்சா முடிச்சா செமசெட்டக்காரினி அடிச்சா முதச்சா புதுவெட்டக்காரினி.

அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து வலையப்பட்டி தவிழ் என்ற பாடல் தான். நரேஷ் மற்றும் உஜயினி மற்றும் மதுமிதா குரல்ல நான் முத்துக்குமார் வரிகள்ல ஏ ஆரம்பி சேம்பிள் கேட்டு மறந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

சிங் மற்றும் சுபா குரல்ல வைரமுத்துவரிகள் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் உயிரை திரைப்படத்தில் இருந்து தையா தையா என்ற பாடலை கேட்டு வர நேரமே 8:27. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கோவா திரைப்படத்தில் இருந்து அடிடா நையாண்டிய என்ற பாடல் எஸ் பி சரண், எஸ் பி பி சரண் மற்றும் யுகேந்திரன் குரல் வாலிபர்கள் யுவன் சங்கர் அதே கேட்டு மழந்திரங்களுக்கு நம்ம ரெக்கம் ரெட்டி 1.4.

0: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே, சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
1: பாடல் குட்டி திரைப்படத்தில் இருந்து கண்ணு ரெண்டும் என்ற பாடல். பிரியா ஹமேஷ் மற்றும் முகேஷ் குரல்ல, விவேகா வரிகள, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் கேட்டு மணிந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

இளையராஜா இசையமைப்பில் கேட்டு மாடுங்கள். இது நாம தேவம் ரெயின்போ 101.4.

நேரம் 8:46 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில மச்சான் பேர் மதுரை என்ற பாடலை மதுரை திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரல்ல கபிலன் வரிகள வித்யாசாகர் இசையமைப்பில் கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைப்படத்திலிருந்து. ஏன் வீட்டில் நான் இருந்தேனே, எஸ் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இல்லாமல் இப்போ எல்லாருமே ஆஃபீஸ்

டைம் ஆயிடுச்சு. ஸோ ஏஸ் அந்த பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். கானாபாலா குரலில் லலிதா ஆனந்த் வரிகளில் கேட்டு மறந்துருங்க. இது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
0: நேரம் 8:51 ஆச்சு. ரஷ் ஆர் ரெயின்போ.

நிகழ்ச்சியில அடுத்ததா வரவிருக்கும் பாடல் வில்ல திரைப்படத்தில இருந்து வாடா மாப்பிள என்ற பாடல் தான். திப்பு வடிவேல் மற்றும் ரீட்டா குரல்ல கபிலன் வருகளை தேவி ஸ்ரீ பிரசாத் இசை கேட்டு மழந்திரங்கள். இது நமது FM 101.4.

8:55 நிமிடம் ஆயாச்சு. யசங்கன் தான் நேரம் எப்படி ஓடி போச்சுனே தெரியல. பட் சூப்பர் டூப்பர் சாங்ஸா கேட்டு நம்மளுடைய காலையை சூப்பராகவே அப்படியே கடற்கடன்ட்டு கிளம்புறதுக்கு எல்லாமே ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் நல்ல சாங்ஸ் எல்லாமே பிளே பண்ணோம். ஸோ எஸ் அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவேற்றல உங்களுக்காகவே பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து பூம் பூம் ஷெக்கா என்ற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. அட்னன் சாமி மற்றும் சாதனா சார்தன் குரலில் வாலிபர்களை ஏற மனசில் இத்தனை நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்கள்கிட்ட வைண்ட் அப் பண்ணிக்கொண்டு அடுத்ததாக 10:00 திரும்ப உங்களோட கெட் செட் கோல வந்து இணையிறேன். அண்ட் திஸ் இஸ் மீ உங்க பவானி சைனிங் ஆஃப். கேட்டு மறந்துருங்கள், இது நமது FM 101.4.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் Rainbow Rap.

9 மணி 3 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் சஞ்சய். எஸ், ஆர்ஜே சஞ்சய் மறுபடியும் வந்தாச்சு. இங்கே சூப்பரான சாங்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக. நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் இருக்குது. ஆனால் பாட்டில் ஸ்பீடு இருக்கலாம், ரோட்டில் ஸ்பீடு இருக்கக்கூடாது. எப்போவுமே சாலை விதிகளை வந்து பாதுகாப்பாக கடைபிடிக்கணும். எல்லாருமே வந்துட்டு சீட் பெல்ட் போட்டு போகணும். காரில் போகிறதா இருந்தீங்கன்னா, பைக்கில் போகிறதா இருந்தால் ஹெல்மெட் போட்டு போங்க. பஸ்ஸில் போகிறீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க, ஃபுட்பால் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். ட்ரெயினில் போகிறீங்கனாலும் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க, ஃபுட்பால் அடிக்காமல் இருங்க. பாருங்க, எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கு ஸ்லிப் ஆகிற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்பீடான சாங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வைபை ஸ்பீடாக வச்சுக்கணும்ல. மம்பட்டியான் திரைப்படத்திலிருந்து தமன் அவர்களோட குரல் மற்றும் அவரோட இசையில ஸ்ரீவர்தினி, மேகா, ஜனனி, ரீட்டா இவங்க எல்லாருமே பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகளில் உங்களுக்காக ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியோன் இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுவே.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

வரும்போது அவசர கால வண்டிகள் லைக் ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள போகணும் இல்லையா, அவங்களுக்கு வழிவிடணும்ன்றது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி போலீஸ் ஃபயர் இன்ஜின் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரையாவது காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட பயணம் பண்ணுவாங்க, இல்லை யாரையாவது பாதுகாக்கணுன்ற நோக்கத்தோட பயணம் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு அவங்களுக்கான வழியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க, அவங்க நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு சூப்பரான தத்துவம் நல்லா இருக்குல்ல. எஸ் 9:15 ஆகிட்டிருக்கு. அடுத்து எந்த திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா கடல் திரைப்படத்திலேருந்து ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது, ஒரு சூப்பரான சாங். அது கேட்ட உடனே நமக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மகுடி ஊதுற மாதிரியே இருக்கும், ஆனால் மகுடி சாங் தான் கேட்க போகிறோம். எஸ் ADK அவர்களுடைய குரலில் AR ரஹ்மானோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. சின்மயை மற்றும் தன்விஷா ரெண்டு பேரும் வந்து பாடியிருக்காங்க. ஆரியன் தினேஷ் கனகரத்னம் தான் அந்த ADK, அவர் பாடியிருக்காரு. மணிரத்னம் உடைய டைரக்ஷனில் வந்திருக்கிற கடல் திரைப்படத்திலேருந்து உங்களுக்கு ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் இது ரெயின்போ FM 101.4. இங்கு எல்லாமே சமதுல.

0: 9:20 ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் சஞ்சய். ஒரு சூப்பரான சாங் வந்து நம்ம கேட்டு வந்தாச்சு. அடுத்து எந்த திரைப்படத்துல இருந்து சாங் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலாயுதம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. யார் பாடியிருக்காங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்களோட குரல்ல ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. வீரா சங்கர் கூட பாடியிருக்காரு, சிவ சண்முகம் வந்து வரிகள் எழுதியிருக்காங்க. வேலாயுதம் மூவில இருந்து ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
1: சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க, காரைக்குடி கரகாட்ட கோச்சிதானே கும்பிட்டு கூப்பிடுறோம் கூத்தாட வாருமையா.

0: Tiger Kahok. Ato main da raja.
1: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: வணக்கம், நான் உங்க நடிகர் ஜீவா ரவி. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.

திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அவரோட குழுவினர் பாடியிருக்காங்க. சூப்பர் சுப்புவோட வரிகள்ல அவர் அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுடைய இசையிலேயே ஒரு செம்மையான டக்கரான சாங். இந்த சாங் கேட்ட உடனே நமக்கே வந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா மீசியை முறுக்கிக்கிட்டு அப்படியே சும்மா சென்டர்லாம் போட்டுக்கிட்டு கும்முன்னு அப்படியே நல்லா வீரனோட போட்டு நடக்கணும் போல ஒரு கெத்தா ஃபீலா இருக்கும்ல. லைஃப்லாவே கேம்ஸ் இருக்கும், அந்த கேம்ஸை எப்படி விளையாடுறோன்றதுல தான் நம்மளுடைய லைஃபுடைய வெற்றி தோல்வி ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் வந்து சரிசமமாக பார்க்கும் பொழுது வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி நான் கேட்டிருக்கேன். அடுத்து மங்காத்தா திரைப்படத்திலிருந்து ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. யார் பாடியிருக்காங்கன்னா ரஞ்சித், சுஜித்ரா, அனிதா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. கங்கை மேரனுடைய வரிகளில் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலை.

0: 9:43 ஆக போற வேலையில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். விஸ்வரூபம் திரைப்படத்துல இருந்து சூரஸ் ஜெகனோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, சங்கர் ரஷன் லாயோட இசையமைப்புல ஒரு சூப்பரான சாங் கேட்டு வந்தாச்சு. இந்த சாங் கேட்கும்பொழுது யார் என்று தெரிகிறதா, இவன் தீ என்று தெரிகிறதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கேட்கும் பொழுது, ஜிம்முக்கு போறவங்க கண்டிப்பா இந்த சாங் எல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கேறும். அப்படியே என்ன சொல்றது, நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பிளே பண்ணும்பொழுது வீரநாட போட்டு போன மாதிரி இருக்கும்னு சொன்னேன், அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த சாங்கும் அமைந்து போச்சுங்க. வீர நட போட்டு போறேன்னு சொல்லிட்டு ரோட்ல வீரத்தை காட்டணும்லாம் எதிர்பார்க்காதீங்க, ரோட்ல பாதுகாப்பா போகணும் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் இஸ் ஆன் த வே. பென்னி மற்றும் மாணிக்க விநாயகம் ரெண்டு பேரோட குரல்ல, விவேகாவோட வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோட இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இத் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதூல.
1: ரெண்டு கண்ணையும் சுத்தி வர சூழ்ந்து வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான், பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

9:55 ஆகிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப்புடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சூப்பரான சாங் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஷாஜஹான் திரைப்படத்துல இருந்து சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன்னு ஒரு சாங் நம்ம கேட்டு வந்தாச்சு. சங்கர் மகாதேவன் மற்றும் ராதிகா திலக் ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் மணி சர்மா அவர்களோட இசையில ஒரு சாங் கேட்டு வந்தாச்சு. இதோட நான் வந்துட்டு ஒரு அடுத்த சாங் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு சாங் வந்துட்டு உங்களுக்காக பிளே பண்ணிட்டு 10:02 சூப்பராஜ் பவானியோட சேர்ந்து கெட் செட் கோல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். வேகம் திரைப்படத்துல இருந்து ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது. யாரு என்ன பாடிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகி பி, அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் மாலி மனோஜ் இவங்க பாடியிருக்காங்க. யோகி பி மற்றும் சிவாவோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர் அவர்களோட இசையில. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்றத்தில் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா உட்பட பல முக்கிய மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறுவரையறையுடன் இணைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்துள்ளார். நடப்பாண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்கள் வரும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய சுமார் 3 டன் எடை கொண்ட திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசை படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு 1000கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திருப்பூர் அணி நெல்லை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ.

0: ஷோ மக்களே, எஸ் எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே பவானி.
1: மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே
0: சஞ்சய். எஸ் சஞ்சய், இன்னைக்கு சூப்பர் டூப்பரா நம்ம சாங்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. நானுமே கேட்டேன் உங்க சாங்ஸ் எல்லாம் அப்படியே மகுடி ஊதம் படுத்து நாங்களும் மகுடியா ஆடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ எஸ் ரொம்ப சூப்பரா போச்சு. எஸ் இன்றைக்குமே இப்போ நம்ம கெட்செட் கோல சூப்பரான ஒரு கேம் தான் விளையாட போறோம். அது என்ன கேம் அப்படின்றத நான் வந்து சமீப காலமா விளையாடிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு வந்து இந்த பாட்டுல ஹிண்டா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா 12B படத்துல சரியா தவறா அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காகவே வந்து நான் பிளே பண்ண போறேன்.
1: சமதுலே.

0: கைஸ் வெல்கம் பேக் மக்களே. சூப்பரான ஒரு சாங் நம்ம கேட்டாச்சு. என்ன சஞ்சய், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சரியா தவறா அப்படின்றத வந்துட்டு க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம க்வெஸ்சன் கேட்க கேட்க அது சரியானதா தவறானதா அப்படின்றது தான் ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கணும்ன்றத பாட்டு மூலமா எடுத்து சொன்னீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க.
0: எப்படி ஆக்சுவலி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சஞ்சய், நல்லா பாருங்க. ஸோ எஸ் நம்ம மக்களுமே வந்து சரியா தவறா வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க. அது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கேமில் விளையாடுறதுக்கு என்னென்ன யாரெல்லாமே வந்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம கவலஸ்மே வெயிட் பண்ணிட்டு
1: இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போமா?
0: எஸ் ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
2: இருவருக்கும் காலை வணக்கம். திரும்பாக்கம் வனஜா.
1: திரும்பாக்கம் வனஜா,
0: நலமா இருக்கீங்களா வனஜா மேம்?
2: தெரியாதா
0: என்னம்மா ஒன்று ஒண்ணுதானா?
1: வணக்கம்.
0: நீங்க சொல்லுங்க, ஒட்டகத்துக்கு எத்தனை இதயங்கள் இருக்கு? மூணா அஞ்சா ஒண்ணா?
1: எப்படி ஒட்டகத்தை பத்தி வரும்? ஒருவேளை பாலைவனத்தை பத்தி படிக்கும் போது படிச்சிருப்பாரோ?
0: நன்றி, நம்ம நெக்ஸ்ட் கால் கிட்ட கேட்டுருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நினைக்கிறீங்களா?
0: லாக் பண்ணலாமா?
1: கம்ப்யூட்டர் ஜி கிட்ட லாக் பண்ண சொல்லி சொல்லியா

0: ஓகே, நம்ம அடுத்த கால கிட்ட கேட்டுருவோம். நன்றி, வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்
1: சஞ்சய் சாருக்கும். காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: கோயம்பேடு பார்த்திபன்.
2: பார்த்திபன் சார், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம். நாலாமாக இருக்கிறோம். சொல்லுங்க, ஒட்டகத்துக்கு எத்தனை இதயங்கள் இருக்கு?
2: மூணா, அஞ்சா, ஒண்ணா?
3: ஐயா,
2: ஒட்டகத்துக்கு மொத்தம் எத்தனை இதயங்கள் இருக்கு? மூணா, அஞ்சா, ஒண்ணா? மூன்று அப்படின்னு இவர் சொல்லிருக்காரு.
0: ஓகே, ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் கால கிட்டயுமே கேட்டுருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து?
2: சரியான பதில் என்ன? கொஞ்ச நேரத்துல தெரிய வரும்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். பேசலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
4: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், நலமா இருக்கீங்களா? முருகன் சார், எப்படி சொல்றீங்க? பெருசா இருக்கே.
2: அதெல்லாம் கிடையாது. ஒண்ணுனா ஒண்ணு கரெக்டா லாக் பண்ணியாச்சு.
0: நன்றி, வாழ்த்துக்கள். பெரிய பூட்டா, திண்டுக்கல் பூட்டா போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா.
4: நன்றி.
0: சஞ்சய், நீங்க என்ன சொல்றீங்க? ஒட்டகத்துக்கு எத்தனை இதயங்கள் இருக்கு?
2: கண்டிப்பா மூணு இதயமே தான் இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு இதயமாவது இருக்கணும். அது இல்லைன்னா அப்புறம் அது உயிரினமே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு மூணு இதயம் தான் ஆன்சரா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்ல போறீங்களா ஆன்சர்? சொல்லுங்க.
0: ஆனால் ஒட்டகத்திற்கு ஒரு இதயம் தான் இருக்கு. நம்மளே கை தட்டிக்கிறோம். எஸ், வனஜா மற்றும் ரமா ரவி அவர்கள் தான் வந்து சரியான பதில் சொன்னாங்க. ஒட்டகத்திற்கு ஒரு இதயம் தான் இருக்கு. மற்றவங்க எல்லாருமே வந்து நம்ம குழப்பணும் குழப்பல, அவங்க குழம்பிட்டாங்க. கடைசியில நீங்களே குழம்பிட்டீங்க அப்படின்னு தெரிய வருது.
2: லாஸ்ட்ல முருகன் கூட கரெக்டா, சாத்தான்குடி முருகன் வந்து கரெக்டா ஒண்ணுன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க குழப்பி விட்டதுனால பாவம், அவர் தப்பா
0: பண்ணுவோம். நாங்க பண்ணோம்ல, ஆடினே இருப்போம். அந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருப்போம். சோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா இந்த கேம் ஷோ வந்து போயிட்டே இருக்கு. அதன் வகையில நம்ம இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல கேட்டு வந்துடலாம்.
2: என்ன பாட்டு?
0: எஸ், பச்சை கிளி முத்துச்சரம் என்ற திரைப்படத்துல இருந்து கரு கரு விழிகளால் அப்படின்ற பாடல். கிரிஷ் கார்த்திக் மற்றும் நரேஷ் குரல்ல, தாமரை வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட. சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM 101.4.
2: இங்க எல்லாமே சமதுலே.

0: வெல்கம் பேக் மக்களே. எஸ், சூப்பரான ஒரு சாங் கேட்டு வந்தாச்சு. நேரம் 10:20 ஆயாச்சு. எஸ் சஞ்சய், அடுத்த கேள்வி நீங்க ஏதேனும் கேட்க விரும்புறீங்களா?
1: நானும் கேட்கறதுக்கு தயாரா தான் இருக்கேன். என்ன, ஓகேவா? கேமுக்கு போலாமா?
0: போயிடலாம், கேமுக்கு போயிடலாம். நம்ம காலேஜ்மே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க?
1: வணக்கம், கலையரசி.
0: கலையரசி மேம், நலமா இருக்கீங்களா? கலையரசி மேம்,
1: நல்லா இருக்கேன் சார். மேம் பரவாயில்ல, ரெண்டு பேருக்கு சேர்த்தே சொல்றாங்க.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வியே நம்ம சஞ்சய் கேப்பர்.
1: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ, ரெடி சார்.
1: ஓகே, நயாகரா அருவி எந்த இரு நாடுகளுக்கு இடையில அமைந்துள்ளது? இதான் க்வெஸ்சன். ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் நான் கொடுக்கறேன். ஓகேவா, யுஎஸ்ஏ மற்றும் மெக்சிகோ, யுஎஸ்ஏ மற்றும் கனடா, ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே. இந்த மூணு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியானது?
0: நயாகரா அருவி,
1: நயாகரா.
2: எனக்கு தெரிஞ்ச என்னோட கெஸ் மூணாவது ஆப்ஷன் தான் சார்.
1: ஓகே, ஜாம்பியா ஜிம்பாப்வே தான் உங்களுடைய ஆப்ஷன் அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா?
2: ஆமா சார்.
1: ஓகே
0: ஓகே, நம்ம லாக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த நேயர்கிட்டமே கேட்டுடுவோம், கடைசியா நம்மளுடைய ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு பாத்துடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நயாகரா அருவி எந்த இரு நாடுகளுக்கு இடையில அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ யுஎஸ்ஏ கனடா, ஆப்ஷன் பி யுஎஸ்ஏ மெக்சிகோ, ஆப்ஷன் சி ஜாம்பியா ஜிம்பாப்வே.
2: ஆப்ஷன் ஏ.
1: ஆப்ஷன் ஏ. வித்யா ரவிசங்கர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்னு லாக் பண்ணிருக்காங்க.
0: அவங்க வந்து உங்களை ஆப்ஷனே சொல்ல விடல. எனக்கு தெரியும் நீ என்ன ஆப்ஷனை குடுக்கறப்போ அப்படின்னு சொல்லிட்டு.
1: இருந்தாலும் சம்பிரதாயத்துக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துதானே ஆகணும், அப்பதானே வந்துட்டு சுவாரஸ்யமா போகும்.
0: யா, நம்ம அடுத்த நேயர்கள்கிட்டயுமே கேட்டுடலாம், எது சரியான பதில்னு கடைசியா பதில. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
1: வணக்கம்.
0: ஓகே, நம்ம அடுத்த கொலைகிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
1: ரெண்டு பேருக்கும் வணக்கம. உங்களுக்கும் வணக்கம்.
0: யாரு, தங்கள் பேர் என்னவோ?
3: ரதி பாலாஜி.
1: ரதி பாலாஜி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? ஓகே, நயாகரா அருவி எந்த இரு நாடுகளுக்கு இடையில அமைந்துள்ளது? இதுதான் வந்து கேள்வி. ஆப்ஷன் ஏ யுஎஸ்ஏ கனடா, ஆப்ஷன் பி யுஎஸ்ஏ மெக்சிகோ, ஆப்ஷன் சி

0: Zambia, Zimbabwe.
1: ஆப்ஷன் ஏ தான்.
0: ஆப்ஷன்
1: ஏ.
0: ஆப்ஷன் ஏ. ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரதி பாலாஜி. ஆப்ஷன் ஏன்னு கிளிக் பண்ணிருக்காங்க. சரியான பதில் தானா அப்படின்றத வந்து இன்னும் சில நிமிடங்களில் தெரிவிக்கப்படும்.
2: நன்றி மா, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப
3: நல்லா இருக்கு மேடம். உங்களை மாதிரி சூப்பரா இருக்கேன். அதாவது வந்து என்ன ஆன்சர் நான் சொல்லிருந்தேன், அமெரிக்காக்கும் கனடாக்கும் நடுவில் இருக்கு நியூயார்க் சிட்டி.
0: நியூயார்க் சிட்டி அப்படின்னு எக்ஸ்ட்ரா
2: சொல்லாதலே, நாங்களே ஆன்சர் சொல்லுவோம்லே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க.
3: அமெரிக்காக்கும் கனடாக்கும் நடுவில் இருக்கு. ஓகே
0: ஓகே, அடுத்த காலர் நோக்கி போகலாம். அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் பார்க்கலாம்.
2: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? எல்லாருமே வந்துட்டு ஒரே ஆப்ஷனாவே வச்சிருக்காங்க. அது கரெக்டான ஆப்ஷன் தானா, கரெக்டான ஆன்சர் தானான்றத இப்ப சொல்ல போறோம். ஓகே, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பதில் சொன்னதுக்கு நன்றி.
2: நன்றி, வாழ்த்துக்கள். சஞ்சய், யார் தான் வந்து சரியான பதில சொன்னாங்க? என்ன ஆன்சர் எனக்குமே தெரியல, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம்.
0: அரியலூருடைய இந்த நபரும் வித்யா ரவி, ரதி பாலாஜி, அப்புறம் வந்து ரங்கராஜன் ஃப்ரம் டி நகர், இவங்க எல்லாரும் சொன்ன அந்த ஆப்ஷன் தான். நயாகரா அருவி எந்த இரு நாடுகளுக்கு இடையில அமைந்துள்ளதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ மற்றும் கனடா. இதுதான் வந்துட்டு சரியான பதில். அதாவது யூஎஸ்ஏவுடைய, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற அந்த நாட்டுடைய நியூயார்க் மாகாணத்துக்கும் கனடாவுடைய ஒன்டாரியோ மாகாணத்துக்கும் நடுவில் ஒரு நதி ஓடுது. அந்த நதியுடைய எல்லை பகுதியில் தான் இந்த ரெண்டு நாட்டுடைய எல்லையும் இருக்குது. அதில் தான் நயாகரா அருவியும் இருக்குது. பெரிய மூணு அருவிகளுடைய சங்கமம் தான் இந்த நயாகரா அருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் மூணு அருவி இருக்குது. ஹார்ஷூ ஃபால் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கனடாக்குள்ளேயும். அமெரிக்கன் ஃபால்ஸ் அப்புறம் பிரைடல் வெயில் ஃபால்ஸ் அப்படின்ற இரண்டு அருவிகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்குள்ளேயுமே இருக்குது. இந்த ஹார்ஷூ ஃபால்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, குதிரையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லாடம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு யூ ஷேப்பில் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும், பெருசாக இருக்கும், அப்படியே ரெண்டு கையை விரித்து வச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பிரைடல் வெயில் ஃபால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தில் போட்டுப்பாங்கல்ல வெயில்ஸ் மாதிரி, அந்த மாதிரி சின்னதாக இருக்கும், ஒரு துணி மாதிரி இருக்கும். அதோடைய கொற்ற விதமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இதமாக இருக்கும், அப்படியே தூறிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே அங்கே வந்து ரெயின்போ இருக்கும், அங்கேயும் ரெயின்போ இருக்கும், இங்கேயும் ரெயின்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இவங்க நாலு பேருமே வந்து பதில் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. இவங்க நாலு பேருக்குமே வாழ்த்துக்களும் சொல்லலாம்.
2: சூப்பரான நம்மளுடைய கேள்விகளுக்கு சூப்பர் டூப்பராக ஆன்சர் சொல்லிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு பாட்டு தான் நம்ம அடுத்ததாக கேட்க போகிறோம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து காந்த கண்ணழகி என்ற பாடல் தான். அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நீட்டி மோகன் குரலில், சிவகார்த்திகேயன் வரிகளில், டிமானுடைய இசையமைப்பில் வந்துட்டே இருக்குங்க. கேட்டு மணந்திருங்க. இது நமது எஃப்எம் 91.4.
0: இங்க எல்லாமே சமதுலே.
5: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கறேன்.

0: நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். வெல்கம் பேக் மக்களே. சூப்பரான ஒரு சாங் நம்ம கேட்டு வர நேரம் 10:30 ஆயாச்சு. எஸ் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் சரியா தவறா கேம் தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். எஸ் சஞ்சய், நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னுமே நிறைய காலர்ஸ் வந்து காத்திருக்காங்க. நம்ம அடுத்த கேள்விக்கும் போயிடலாம். நம்ம காலர்ஸுமே வந்து காத்துட்டு இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது யாரு?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
2: மனித
0: உடலே மிகவும் சின்ன எலும்பு எங்க இருக்கு? சிறிய எலும்பு எங்க உள்ளது? ஆப்ஷன் ஏ
2: காது எலும்பு.
0: நான் ஆப்ஷனே சொல்லலையே. கால் சுண்டு விரல் குட்டியா இருக்கும், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கால் சுண்டு விரலா காதா மூக்கா?
2: எனக்கு நல்லா தெரியும் மேடம், காதுல தான் இருக்கு.
0: காதுக்குள்தான் இருக்கிறது என்று அடுத்து சொல்கிறார் நமது சிவசண்முகம். ஓகே, அடுத்த கால் கிட்ட
1: பேசுவோம்.
0: ஓகே ஓகே, மன்னிச்சோ மன்னிச்சோ. ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம், பெரம்பூர்ல இருந்து.
0: சாரி சார், உங்க பேரு?
3: சத்யநாராயணன், பெரம்பூர்.
0: சத்யநாராயணன் சார், நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். அவர் சொன்ன முதல்ல ஒரு சொன்ன நேயர் காதுதான்
0: நான் காதுதான்
1: அப்படினு அடிச்சு சொல்றாரு.
0: நீங்களும் காதுதான் சொல்றீங்களா இல்ல மூக்கு?
1: தெரியாது.
0: மனித உடலில் மிகவும் சிறிய எலும்பு எங்க இருக்கு? கால் சுண்டு விரலா காதா மூக்கா?
1: அடிச்சு
0: சொல்லுவோம்லே, கால் சுண்டு விரல் அப்படின்னு மாலினி தேவி அம்மா சொல்லிருக்காங்க.
1: வணக்கம்
4: சஞ்சய், பேரு பவானி. ரெண்டு பேருக்கும் இருவருக்கும் வணக்கம்.

0: பொன்னேரி ஜெகன் தலைவர் கலீல் அகமது பேசுகிறேன்.
1: கலீல் அகமது எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சூப்பரா இருக்கேண்ணா.
1: சூப்பரா இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அடுத்து கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: மனித உடல்ல மிகவும் சிறிய எலும்பு எங்க இருக்கு? கால், சுண்டு விரலா, காதா?
0: காதுதாங்க.
2: காதுதாங்க. நீங்க வேற என்னங்க காலையில வந்து காதுல?
0: நீங்க சொன்னது எல்லாமே நெட்ல போட்டு பார்த்தேன், எல்லா ஆன்சரும் எனக்கு தெரியும்.
2: பாருங்களேன்,
1: எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கலீல் அகமது வந்து கலீல் அகமது கரெக்டா சொல்லியிருக்காரு.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி சார். ஓகே, நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து அப்படி நான் காதுதான் அடிச்சு சொல்றேன், காது மேலேயே அடிச்சு சொல்றேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க காது காது காதுன்னு சொல்றாங்க. ஸோ எஸ், நம்ம நேயர்கள் சொன்னது போல மனித உடலே மிகவும் சிறிய எலும்பு காதுதான். எஸ், சரியான பதில் சொன்ன சிவ சண்முக சுந்தரம் அவர்களும் சத்யநாராயணன் அவர்களும் கலீல் அகமது அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான சாங் கேட்டு வந்துடலாம். ரன் திரைப்படத்திலிருந்து காதல் பிசாசே அப்படின்ற பாடல் தான். உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா குரலில் வித்யாசாகர் இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மழுந்துருங்கள். இது நமது FM Rainbow 101.4.
1: இங்கே எல்லாமே சமதுலே.

0: வெல்கம் பேக் மக்களே. எஸ் சூப்பரான ஒரு சாங் நம்ம கேட்டாச்சு. எஸ் நம்ம நேயர்கள் கிட்ட பேசிடுவோம். சஞ்சய் ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை பூந்தமல்லி கலைசாமி, இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: கலைசாமி சார் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: ஆமா சார்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி. பாம்புகள் தூங்கும் பொழுது எப்படி தூங்கும்? ஆப்ஷன் ஏ, கண்களை மூடி. ஆப்ஷன் பி, கண்களை திறந்து. ஆப்ஷன் சி, கண்களை சிமிட்டி சிமிட்டி தூங்கும். இந்த மூணுல ஏதோ ஒன்னு தான் கரெக்டா இருக்கு, கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
1: எனக்காவது பாம்பு தூங்கி பாந்திருக்கீங்களா?
2: கண்களை திறந்து.
0: கண்களை திறந்து எப்படிங்க? கண்ணை திறந்தாக்க தூக்கமே வராது. நம்ம எல்லாம் கண்ணை திறந்து பார்த்தாக்க தூக்கமா வருது.
2: நம்ம வேற, அது மிருக, அது வந்து ஊர்வன, அது வேற. அது
1: ஊர்வன பிரிவு அப்படின்னு சொல்றாரு. சரியான பதில் தானா அப்படின்றத வந்து கொஞ்ச நேரத்துல தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு
0: நன்றி வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். அடுத்த காலை கிட்ட கேட்டுடுவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம். வணக்கம். குயில் கோபி.
0: கோபி சார், என்னாச்சு, ரொம்ப சோர்வா இருக்கீங்களா?
3: ஆமா சார்.
0: என்னாச்சு, வாட் ஹேப்பன்?
3: மனசு சரியில்லை மேடம்.
1: மனசு சரியில்லை. அப்ப அழகா நாலு பாட்டு கேடுங்க, சூப்பரா இருக்கும். கோயில் பாட்டு, ஓ வந்தது என்ன இளமண்ணு அப்படின்னு பாட்டு கேட்டுட்டு ஜாலியா இருக்கலாமே. அதான் நாங்க வந்துட்டோமே உங்களை மஜா பண்றதுக்கு. அது சரி, இளையராஜா பாட்டு. ஓகே, ராஜானா இளையராஜா. ஓகே ஓகே. ஆனா எங்க கூட நீங்க ஜாலியா பேசலாம்ல,
0: அதுக்காக தான் வந்திருக்காரு.
1: முடியல முடியல முடியல முடியல. ஓகே, கேமுக்கு போலாமா?
0: ஓகே. பாம்புகள் தூங்கும் பொழுது எப்படி தூங்கும்? ஆப்ஷன் ஏ, கண்களை மூடி. ஆப்ஷன் பி, கண்களை திறந்து. ஆப்ஷன் சி, சிமிட்டி சிமிட்டி.
3: கண்ணு பாம்பு கண்ணு மூடிதான் தூங்குவோம். மீன் தான் கண்ணை திறந்து தூங்குவோம்.
0: ஓகே, நீ பாம்பை கேட்டா நான் மீனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. பட் பாம்புகள் வந்து கண்களை மூடி தூங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கோபி சார் சொல்லியிருக்காரு. சரியா தவறா அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். நம்ம அடுத்த காலை கிட்ட கேட்டுருவோம். நன்றி வாழ்த்துக்கள்.
1: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
4: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இருவருக்கும் பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
1: ரங்கசாமி சார், எப்படி இருக்கீங்க?
4: நலமேடன் இருக்கு, நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி நன்றிங்க ஐயா. கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
4: தயாரிக்கிறேன்.
0: ஓகே ஐயா, நீங்க சொல்லுங்க. பாம்புகள் தூங்கும் பொழுது எப்படி தூங்கும்?
4: கண்களை விழித்துக் கொண்டு தூங்கும்.
0: கண்களை திறந்து.
4: ஏன்னா இமைகள் இல்லை, இமைகள் இல்லாத காரணத்தால் விழித்துக் கொண்டுதான் உறங்கும் என்பது என்னுடைய பதில்.
0: ஓகே ஓகே, அது சரியா தவறா அப்படின்றத பாத்துருவோம். நன்றி வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: ஓகே, நம்ம அடுத்த கால கிட்டமே கேட்டுடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? பாம்புகள் தூங்கும் பொழுது எப்படி தூங்கும்? ஆப்ஷன் ஏ, கண்களை மூடி. ஆப்ஷன் பி, கண்களை திறந்து.
1: ஆப்ஷன் சி, சிமிட்டி சிமிட்டி தூங்கும்.
5: கண்களை சிமிட்டி சிமிட்டி தூங்கும் என்று நினைக்கிறேன்.
0: நன்றி வாழ்த்துக்கள். ஓகே, ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? கோபாலகிருஷ்ணன் சார், நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: கண்களை திறந்தே தூங்கும்.
0: கண்களை திறந்தே தூங்கும்.
1: எது கண்கள்?

0: திறந்தே தூங்கும். அதையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். பாம்பு பாம்பே பாம்பு அப்படின்னு பாம்பு அப்படியே நிறைய மூவிஸ்ல எல்லாம் இந்த பாம்பை வச்சு இது மாதிரி நிறைய ஜோக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்னேக் பாபு அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பாம்பு மாதிரி சவுண்ட் எல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அப்படிதான் தோணுது, இவரு பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை நிறைய பாம்பு பார்த்துருப்பாரு போல இருக்கு, ஏன்னா எங்க வீட்டு தோட்டத்திலயே நான் நிறைய பாம்பு பார்த்துருக்கேன்.
1: பாம்புகள் தூங்கும் பொழுது எப்படி தூங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பதில நீங்க சொல்லுங்க பாக்கலாம். கண்களை திறந்தா கண்களை மூடியா சிமிட்டி சிமிட்டியா சொல்லுங்கள் சஞ்சய்.
0: எனக்கு தெரிஞ்சு கண்களை திறந்துதான் தூங்கும் நான் நினைக்கிறேன்.
1: எப்படி?
0: அதான் இமைகள் இல்லைன்னு ஒருத்தர் கரெக்டா பதில் சொல்லியிருக்கிறாரு, அதனால கண்களை திறந்துதான் தூங்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் அவரோட ஆப்ஷனுக்கே நான் போறேன்.
1: ஓகே, சோ எஸ், நம்ம சஞ்சய் பாலாஜி மற்றும் கலைசாமி, ரங்கசாமி மற்றும் கோபாலகிருஷ்ணன் சொன்னது போல கண் பாம்புகளுக்கு இமைகள் இல்லாதனால கண்களை திறந்துதான் தூங்கும்.
0: பாம்புகளுக்கு இமை மட்டும் இல்ல, காதும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மகுடி ஊதும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து தரையில படும்போது அந்த ஒரு அதிர்வு ஏற்படும். அதனால அந்த அதிர்வுகளுக்கு ஏத்த மாதிரி பாம்பு ஆடும் சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து நிலநடுக்கம் வரதுக்கு முன்னாடி பாம்புகள்லாம் தெரிச்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால அது காது இல்ல, அதுக்கு உணர்வு திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தின்றதுனால தன் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அந்த ஆபத்துல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம், இல்லைன்னா அந்த ஆபத்தையே வந்து முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ற முடிவோட பாம்புகள் சுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்வது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய்.
1: சூப்பர் சூப்பர் சஞ்சய், இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவான விஷயமே நமக்கு வந்து சஞ்சய் சொல்லியிருக்காரு. எஸ், நம்ம மக்களுமே சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகவே சூப்பரான சாங். அடுத்ததா வந்துட்டு இருக்கு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்துல இருந்து லக்ஷாவதி பாட்டு தான் வந்துட்டு,
0: சூப்பரான சாங் தான் வந்துட்டு இருக்கு.
1: அப்படியே ஒரு குத்து குத்துங்க, ஜாசி கிஃப்டினுடைய குரல்ல பழனி பாரதி வரிகள்ல ஜாசி கிஃப்டினுடைய இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மாறுங்கள், இது நமது எஃப்எம் 101.4
0: எல்லாமே சம்மதூலே.

0: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அத வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 10:50 ஆயாச்சு. எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம் சரியா தவறா கேம். எஸ் சஞ்சய், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வியை கேட்டுடலாமா நம்ம மக்கள் கிட்ட?
4: நான் ரெடியா இருக்கேன், நீங்க ரெடியா இருக்கீங்களா?
3: எஸ் நானுமே ரெடியா இருக்கேன். இது ரொம்பவே எளிமையான கேள்விதான், நிறைய பேருக்கு பதில் தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ எஸ் நம்ம கேட்டுருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? கனா மேடம், சொல்லுங்கோ, எப்படி இருக்கீங்கோ? சூப்பரா இருக்கோங்கோ. ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா? இந்தியாவில் தேசிய கீதம் எத்தனை நொடிகள் மட்டுமே பாடப்பட வேண்டும்? ஆப்ஷன் ஏ 52 நொடி, ஆப்ஷன் பி 60 நொடி, ஆப்ஷன் சி 54 நொடி. 54 என்று கலா அவர்கள் லாக் செய்துள்ளார். சரியா தவறா என்று இன்னும் சற்று நேரத்தில் பார்த்துடும். நன்றிமா, வாழ்த்துக்கள். ஓகே, ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்,
4: வணக்கம்,
3: சொல்லுங்க. இந்தியாவில் தேசிய கீதம் எத்தனை நொடிகள் மட்டுமே பாடப்பட வேண்டும்? ஆப்ஷன் ஏ 52 நொடிகள், ஆப்ஷன் பி 60 நொடிகள், ஆப்ஷன் சி 54 நொடிகள். 54 சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்த நேர்கிட்ட கேட்டுறோம் சார். 54 தான். ஓகே, நம்ம அடுத்த காலக்கிட்ட கேட்டுருவோம். நன்றி. ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
5: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
4: சூப்பரா இருக்கும்,
3: சூப்பரா இருக்கும் சார்.
5: சந்தோஷம், ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் வேற லெவலுக்கு போடுறீங்க.
3: நன்றி, நன்றி.
5: நீங்க ஃபர்ஸ்ட் சாங் சரியா தவறா போடும்போதே நினைச்சேன் இந்த கேமுக்கு தான் நீங்க போடுறீங்க.
4: அதுக்கு தான போட்டது பவானி அவர்கள் சரியா தவறா அப்படின்றது தான் இந்த கேமுடைய நோக்கம். நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி பாட்டும் இருக்கணும்ல.
5: Yes, exactly. அது என்ன உண்மைதான்.
4: ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
5: சொல்லுங்க சஞ்சய் ப்ரோ, க்வெஸ்சன்.
3: உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் தேசிய கீதம் எத்தனை நொடிகள் மட்டுமே பாட வேண்டும்? ஆப்ஷன் ஏ 52 நொடிகள், ஆப்ஷன் பி 60 நொடிகள், ஆப்ஷன் சி 54 நொடிகள்.

0: இன்னொரு வாட்டி சொல்லுங்க அந்த ஆப்ஷன்.
1: ஆப்ஷன் ஏ 52 நொடிகள், ஆப்ஷன் பி 60 நொடிகள், ஆப்ஷன் சி 54 நொடிகள்.
0: 52 நொடிகள்ல தான் பாடணும், அதுதான் கரெக்டான இது.
1: அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்ப லாக் பண்ணிடலாமா?
2: எனக்கு
3: தெரியும்
1: பேசுறீங்க
3: கோபுரத்தினம் சார், நலமா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் தேசிய கீதம் எத்தனை நொடிகள் மட்டுமே பாட வேண்டும்? ஆப்ஷன் ஏ 52 நொடி, ஆப்ஷன் பி 60 நொடி, ஆப்ஷன் சி 54 நொடி.
2: 52.
3: மாற்று கருத்து இல்லையா? 60 நொடிகள் பாட மாட்டாங்களா? 54 நொடிகள்.
2: 60.
3: நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க.
2: பாடுறவங்களை பொறுத்து எல்லாம்
1: பண்ணவேவும் பாடுறவங்க பொறுத்து தான் இருக்கணும். ஆனால் சரியான பதில் என்ன அப்படின்றத நீங்க சொல்லணும். நீங்க என்ன ஆன்சர் சாய்ஸ் பண்ண போறீங்க? இதுதான் ரைட் ஆன்சர் நான் நினைக்கிறேன் அப்படினு நீங்க எதை சாய்ஸ் பண்ண போறீங்க?
2: 52 இல்ல
1: இல்ல, ஒண்ணுதான், ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு சாய்ஸ்
2: பண்ணுங்களேன்.
1: 52. ஒரு தரம், இரண்டு தரம், மூணு தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் எடுத்தாச்சு. ஓகே, 52.
3: காலர் கிட்டமே பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து? ஓகே, நமக்கு அழகான இசையை கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. எஸ், நம்ம நிகழ்ச்சியில நிறைவு பாடலா லேசா லேசா திரைப்படத்திலிருந்து அவள் உலக அழகியே என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கார்த்திக் குரல்ல, வாலி வரிகள்ல, ஆரிச்சருடைய
1: சிம்பிளான
3: பதில் இதே தாங்க. எஸ், இந்தியாவில் தேசிய கீதம் எத்தனை நொடிகள் மட்டுமே பாட வேண்டும் என்றால் 52 நொடிகள் தான். எஸ், நமக்கு சரியான பதில் சொன்ன சந்திரசேகர், ஆனந்த், வெங்கட், கோபுரத்னம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எஸ், இந்த நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பரா அழகா பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா காலர்ஸ்க்காகவுமே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல பவானி, அவ்வளோ காலர்ஸ், ஒரே எங்கேஜிங்லாம் இருக்கே பவானி, எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்ட்டு வருத்தப்படுற மக்களுக்குமே மன்னிப்பு கேட்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நிச்சயமாக நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை கேட்டு மகிழ்ந்திருங்க. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீ, உங்க பவானி, சைனிங் ஆஃப். நிகழ்ச்சியின் முடிவு பாடலாக லேசா லேசா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நம்ம எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே
1: சமதுலே.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709.50 ரூபாய் உயர்த்தி 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய 3 டன் எடையுள்ள திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: Vamos agora de Sanjay. எஸ் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து ஒரு கொஷினோட உங்களோட பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மொழியை கற்றுப்பீங்க அப்படின்றது தான் வந்து கேள்வி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பதில் சொல்லணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-00-55-4 298-6-00-38 மற்றும் 295-2-00-55-4 இதை தான் வந்துட்டு நீங்கள் டயல் பண்ணணும். முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு வந்து சேர்த்து கொள்ளலாம். ஒருவேளை ஃபோன் எங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வருத்தம் இருந்தது அப்படின்னா வருத்தமே பட வேண்டாம். முகநூல் பக்கத்தில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் உங்களுடைய பதிலை வந்து கமெண்ட்ஸாக பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய முதல் காலரை நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பெருங்குடியிலிருந்து வள்ளி, கரெக்டா? ஓகே, வள்ளியம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். இன்னைக்கு சிரிப்பே காணோம் உங்களுக்கு.
0: சிரிப்பே காணுமா? நாங்க கெட்செட் கோல ஃபுல்லா சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணா இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சிம்பிளா
1: கொஞ்சம் அமைதியா பேசாம இருந்துச்சு.
0: அமைதியா? ஓகே, இப்போ ஆரவாரமா இருக்கதா போகுது. உங்களுக்காக ஒரு க்வெஸ்சனும் கொண்டு வந்திருக்கேன்.
1: இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா
0: தான். அப்படியா?
1: சரி, எனக்கு ஹிந்தி சார்.
0: ஹிந்தின்றது வெளிநாட்டு மொழின்னு எடுத்துக்க முடியாது, நம்ம நாட்டு மொழியா எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு வெளிநாட்டு மொழியில இந்திய மொழி தான். வெளிநாட்டு மொழி
1: மும்பைக்கு போனா அன்னைக்கு.
0: ஓ, அப்படியா?
1: அதனால வந்து அவனுக்கு தெரியல பாஷா. அங்க ஏன்ட்ட கேட்டுக்கறா, எனக்கு ஒண்ணு பார்த்ததோ தெரியல.
0: மும்பைல மராட்டி பேசுவாங்க.
1: பாஷா தெரிஞ்சா கரெக்டா பேசிடலாம்ல?
0: அது சரி, பாஷை தெரிஞ்சா கரெக்டா பேசிடலாமே. ஓகே, வெளிநாட்டு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அமெரிக்காவுக்கு போறீங்க, பிரான்ஸுக்கு போறீங்க, ரஷ்யாவுக்கு போறீங்க, சைனாவுக்கு போறீங்க.
1: இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும் சார்.
0: இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அந்த ஊர் கலாச்சாரத்தோட நம்ம பேசலாம், அந்த ஊர் ஆட்களோட அவங்க பாஷையில பேசுறது நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஆசை இருக்கா உங்களுக்கு?
1: அப்படி இல்ல, இங்கிலீஷ் தெரிஞ்சா நம்ம எந்த ஊர் பாஷையில அவங்களுக்கு புரியும். இங்கிலீஷ் ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழினா இங்கிலீஷ் கத்துன்னு வச்சிருப்பாங்க. அதனால இங்கிலீஷ்ல நம்ம பேசுறது அவ்வளவுதான்.
0: ஓகே, இந்த பதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். குயில் கோபி.
0: குயில் கோபி வந்துட்டீங்களா? ஓகே, என்ன மொழி கத்துக்கணும்னு ஆசை? இப்போ ஒரு வெளிநாட்டு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரஷ்யா, பிரான்ஸ், சைனா.
2: தமிழ் மொழி எங்க பொது போதா? இங்கிலீஷ் வந்து பொது மொழி. இங்கிலீஷ் வந்து அதுவும் இங்கிலீஷும் ஹிந்தி ரெண்டுதான் கத்துக்கிட்டா போறோம். தமிழ் நமக்கு தெரியும்.
0: ஓகே, இருந்தாலும் ஏதாவது வெளிநாட்டு மொழின்னு ஒண்ணு கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என்ன கத்துப்பீங்க? லைக் ஏதாவது ஒரு வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன மொழி கத்துப்பீங்க? லைக் ஆங்கிலம். ஓகே,
2: வெளிநாட்டு மொழின்னு கேட்டா நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா போறோம், எல்லா நாட்டுலயும் பேசலாமே.
0: ஓகே, அட்லீஸ்ட் பிரெஞ்சு, சைனீஸ், ரஷ்யனு, கொரியனு, ஜாப்பனீஸ் நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு ஏதாவது ஆசை இருக்கும்ல? சரி, ஓகே, உங்களுடைய பதில பதிவு பண்ணதுக்கு நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கொடமானப்பட்டி கேவி ஜெயசீலன். ஓகே, உங்க லைஃப்ல வந்து ரெடியா இருக்கீங்களா?
2: ரஷ்ய மொழி கத்துக்கலாம்.
0: ரஷ்ய மொழி கத்துக்கணும். ஏன்
2: பேச்சு மெட்டீரியல் படிக்கிறா?
0: ஓ, அப்படிங்களா? எங்க? ரஷ்யால. ஓகே, சூப்பர்.
2: பாத்தீங்கன்னா
0: ரஷ்ய மொழியில வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்றது இப்ப நான் சொல்றேன், சரிங்களா? ஓகே, ஸ்வாசிபோ அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாசிபோ அப்படின்னு சொல்லுவாங்க, நன்றி. நம்ம ஊர்ல நன்றின்னு சொல்லுவோம்ல, அதை ஸ்வாசிபோல சொல்லுவோம். ஸ்வாசிபோன்னு சொன்னா தேங்க்யூ ரஷ்யன் மொழியில. ஓகேவா? கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அடியா எடுத்து வச்சுக்கோங்க.
2: ஓகே
0: ஓகே சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.

0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் ரெயின்போ.
2: கலா பேசுறேன் சார்.
1: கலாமா, எப்படி இருக்கீங்க?
2: ஒரு மாதிரி பேசுறீங்க, ஜாலியா பேசுறீங்க, ஒரு மாதிரி எல்லாம் பேசுறீங்க.
1: நான் ஜாலியா தானே
2: இருக்கேன்.
1: எல்லாரும் ரொம்ப அக்கறையா கேக்குறீங்க, என்ன வருத்தமா இருக்கீங்களா, வருத்தமா
2: இருக்கீங்களான்னு.
1: அதான் நீங்க வந்துட்டீங்களே, இனிமே என்ன இருக்குது தனியா இருக்கிறதுக்கு என்ன? நீங்க உங்க கூட ஜாலியா பேச
2: வேண்டியதான்.
1: என்ன மொழி கத்துக்கணும்னு? கொரிய மொழியா? கொரிய மொழி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிய பாஷையில ஏதாவது வார்த்தைகள் தெரியுமா?
2: தெரியல, இப்பதான் பண்ணுறோம்.
1: ஓகே ஓகே ஓகே, உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாத்தீங்களா, ரஷ்ய மொழி கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கொரிய மொழி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆங்கிலம் போதும்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கரெக்ட் தான், இருந்தாலும் அந்த ஊர் கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கணும்னா அவங்க பாஷையில பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு வெள்ளக்காரர் வராங்க, ஒரு யூரோப்பியன் வராங்க, ஒரு யூஎஸ்ல இருந்து வராங்க, பிரான்ஸ்ல இருந்து வராங்க, ஆப்பிரிக்கால இருந்து வராங்கன்னா, நம்ம தமிழ் பாஷையில பேசும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. அதே மாதிரி அவங்க ஊருக்கு போகும்பொழுது ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்து அவங்க பாஷையில பேசினா அவங்க மனசுல வந்து ஒரு சந்தோஷம் வருது. அதாவது நாள் ஃபுல்லா ரொம்ப களைச்சு போயிருப்பாங்க, இல்லை ரொம்ப வேலையில இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனா இருப்பாங்கன்னா, அவங்க கிட்ட வணக்கம் நன்றின்னு இந்த மாதிரி அவங்க ஊர் பாஷையில சொல்லும் பொழுது அவங்களுக்கு லைட்டா ஒரு சந்தோஷம் வரும். வருந்தானே, இந்த மாதிரி ஒரு சூப்பரான நேரத்தில் சூப்பரான விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ணணும்னா ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள், 298600038 மற்றும் 2952055544. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு என்னை வந்து சேர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்காக ஒரு போஸ்ட்டும் போட்டு வச்சுருக்கேன், அதில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு. கேஜே இயேசுதாஸ் மற்றும் சித்ரா ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. புலவர் புலமை பித்தனுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது, ஒரு செம்மையான சாங். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.
3: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே, சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.

0: காய்ச்சாத பானில. பதினோரு மணி 16 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் சஞ்சய். எஸ், வெளிநாட்டு மொழி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மொழி கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு நான் ரஷ்யன் கற்றுப்பேன், நான் கொரியன் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, கொரியன் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் கொரியனில் அன்னங்க செய்யோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது அதுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்ய மொழியில் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்வாசிபோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். ஸ்வாசிபோ அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மினி கிராஷ் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த நேர் நோக்கி போகலாமா? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர். ஓகே, க்வெஸ்சனுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க சஞ்சய் ப்ரோ.
0: ஓகே, உங்க லைஃப்ல வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஒரு வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மொழியை கத்துப்பீங்க?
1: எனக்கு ஜெர்மன் கத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை.
0: எதுக்கு?
1: என்ன, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெர்மனில இருக்கிறாங்க, அந்த நாடு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த ஜெர்மன் மொழி அப்படிங்கறது பிரதானமா தெரியும் அப்படின்னாங்க. சோ அங்க போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஜெர்மன் மொழி கத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பப்படுறேன். அப்புறமா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பிரான்ஸ்ல இருக்கான், அது வந்து பிரெஞ்சு மொழி ரொம்ப அருமையா பேசுவான், நேர்த்தியா பேசுவான். அதை பார்க்கும் பொழுதுச்சா நம்ம கத்துக்கிட்டா அவன் மாதிரியே பேசலாம் இல்ல அப்படின்ட்டு எனக்கு அடிக்கடி தோணி இருக்கு. அவங்க கிட்டயும் கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். இந்த ஜெர்மன் அப்புறமா இந்த பிரெஞ்சு ரெண்டு மொழியும் கத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனாலயே எனக்கு கத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பப்படுறேன் சஞ்சய் ப்ரோ.
0: ஓகே, உங்களுடைய இந்த சூப்பரான விஷயத்த கேட்டு எனக்கே வந்துட்டு இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமா அந்த மொழியில?
1: இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு வார்த்தையுமே தெரியவே தெரியாது. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் கத்துக்கிட்டு ஏதாவது கொஞ்சமா

0: பேசின ஒரு வேர்டு, உன் பேர் என்ன, எந்த இடம் இது அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். குட் மார்னிங், குட் ஈவினிங், அது மாதிரியான வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: ஓகே ஓகே சந்திரசேகர், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்க உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணீங்க, அதுக்கு நன்றிகள்.
0: தேங்க்யூ சோ மச் சஞ்சய் ப்ரோ, பை பை
1: பை. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவிசங்கர், ஓகே ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன்.
1: ஓகே, இப்போ உங்க லைஃப்ல வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஒரு வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மொழியை கத்துப்பீங்க?
2: பிரெஞ்ச்.
1: பிரெஞ்ச், ஓகே, எதுக்காக?
2: அது ஈஸி, என்னோட ஃப்ரெண்டோட பசங்க தான் அதை கத்துக்கிறாங்க. ஃபாரின் லாங்குவேஜ் கம்பேர் பண்றப்ப ஈஸி, இங்கிலீஷ் கத்துறது பிரெஞ்ச் தான்.
1: இங்கிலீஷ் கடுத்து பிரெஞ்சு, ஏன்னா அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: பாத்தீங்களா, ரெண்டு பேரும் வந்து, அதாவது காட்பாடி சந்திரசேகரும் வித்யா ரவிசங்கர் ரெண்டு பேரும் வந்து பிரெஞ்ச் அப்படின்ற ஒரு மொழியை வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் காட்பாடி சந்திரசேகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். பிட்டே அப்படின்னு ஒரு வார்த்தை ஜெர்மன் மொழியில், பிட்டே அப்படின்றதுக்கான வார்த்தை, அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காஃபி கொடுங்க, டீ கொடுங்க, தண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜெர்மன் மொழியில் வந்துட்டு நம்ம சொல்லலாம். இப்போ தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா வசர் பிட்ட அப்படின்ற வார்த்தையை ஜெர்மனில் பயன்படுத்தலாம். இந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோட நம்ம அடுத்து எந்த திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில் வந்துக்கிட்டே இருக்கு. இளையராஜாவுடைய இசையில், இளையராஜா இசையே தான் அவருடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது மனிதர்களுடைய அழகு என்ன, மனிதர்களுடைய பண்பு சில சமயம் வந்துட்டு மாறி போகலாம், இருந்தாலும் வாழ்க்கைன்றது அப்படியே இருக்காது, நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அழகான தத்துவம் வந்து இந்த பாடலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக், பிரேக்கு அப்புறம் இந்த பாட்டை உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுல. நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

11 மணி 27 நிமிடம் ஆகிட்டுருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போவில் உங்கள் கூட ஆர்ஜே சஞ்சய் நான் இங்கே இருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அதாவது கதிரவன் வந்து கிழக்கில் உதிக்கும், அது வந்து இயற்கையோட விதி தான் இல்லையா? அது மாதிரி தான் வந்து பாடலோட வரிகள் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணியே ஆகணும். கிழக்கினில் தினந்தோறும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் அலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது அப்படின்னு வரிகள் வந்து அழகாக எழுதியிருப்பாங்க. அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு சர்க்கிள் ஏற்படலாம், அந்த சர்க்கிளுக்கு அப்புறம் வந்து நம்ம எந்திரிச்சு ஓடி தான் ஆகணும், அப்போ தான் வந்துட்டு ஒரு நாள் வந்து வெற்றி நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிழக்கில் வந்து சூரியன் உதிக்கும், அதுக்கப்புறம் மறையும், மறுபடியும் உதிக்கும், மறுபடியும்

மறையும். இது இயற்கை விஷயம்தான். அதே மாதிரி கடல்ல அலைகள் வந்து கரையை தொடும்பொழுது வந்து பெருசாயிட்டு அப்புறம் வந்து நம்ம காலில் வந்து தொட்டுட்டு திரும்ப கடலுக்கு நோக்கியே போகும். இது வந்து இயற்கை சார்ந்த விஷயம்தான். ஆனால் இதை வச்சு எவ்வளோ அழகாக வந்து வர்ணிச்சிருக்காங்க பாருங்களேன். நம்ம எந்திரிச்சு நம்ம கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று மறுபடியும் ஓடுங்க, நல்ல நிகழ்வுகளை நோக்கி போங்க, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய மனதை வருடக்கூடிய பாடல்களை கேளுங்க.

0: ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சாத்தான்குடி முருகன். ஓகே, நீங்க ஒரு மொழி கத்துக்கணும், ஒரு வெளிநாட்டு மொழி. ஓகேவா, ஒரு வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்னு ஆசை இருந்தா எந்த மொழியை கத்துப்பீங்க?
1: வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்டா. இந்த மாதிரி
0: ஆங்கிலம் மாதிரி ஒரு மொழியை தான் கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா?
1: நம்ம தமிழ்ல வச்சுனோம்னா அப்படி தமிழ்ல மீனிங் பண்ணி சொல்றாங்க பாத்தீங்களா, அப்படியே புரிஞ்சுக்க பாத்தீங்களா?
0: ஓ, டிரான்ஸ்லேஷன் சொல்றீங்களா? ஒரு மொழி கிடையாது, அது ஒரு ஒரு விதமான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு மொழி பெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில மொழியில இருந்து தமிழ் மொழிக்கு மொழி பெயர்த்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? பரவாயில்ல, ஆங்கில மொழி கத்துக்கணும்ன்றீங்க. ஓகே, இருந்தாலும் ஏதாவது ஒரு வெளிநாட்டு மொழி லைக் பிரெஞ்சு, சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன், அரபிக், இந்த மாதிரி ஏதாவது கத்துக்கணும்னு ஆசை இருக்கா?
1: என்ன பேசுறாங்க என்னன்னு
0: தெரிஞ்சுக்கலாம் இருக்கு. கொரிய பாஷையில ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டீங்களா? வணக்கம் அப்படின்றது கொரிய மொழியில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார. நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. அரபு மொழியா?
2: அது கத்துக்கணும்னா சார் ஆசை. ஆனா இப்ப எனக்கு வயசு ஆயி போச்சு சார், எப்படி கத்துக்கிட்டு?
0: வயசு முக்கியம் இல்லையே கத்துக்கிறதுக்கு. அரபு மொழியில ஒரு வார்த்தை ஏதாவது சொல்ல முடியுமா? சும்மா தெரியாது சார். ஓகே, அதான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா சார், ஆமா சார்.
0: ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்.
3: நிறைய பேர் பேசும்போது, நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசும்போது பாக்கும் போது எனக்கு ஐயோ நமக்கு நம்மளுக்கு வரமாட்டேங்குது இந்த மாதிரி, அதாவது வந்து ஃபுல்லா பேச வரமாட்டேங்குது. சில பேர் வந்து இங்கிலீஷ்லயே எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நமக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு தோணும். அப்ப வந்து இங்கிலீஷ் தான் பேசணும்னு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்.
0: ஓகே, உங்களுடைய இந்த இன்டென்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நம்ம முழுசா கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டி உங்களை வாழ்த்தி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
4: சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கிழக்கு தாம்பரம் ராஜசேகர். ஓகே, உங்க வாழ்க்கையில வெளிநாட்டு மொழி அப்படின்னு கத்துக்கணும் அப்படின்னா என்ன மொழி கத்துப்பீங்க? இங்கிலீஷ். ஓகே,
4: உலகத்தையே சுத்தி வரலாம் இங்கிலீஷ் இருந்தா.
0: உலகத்தையே சுத்தி வரலாம் அப்படின்னு. ஓகே
4: ஓகே, அடுத்து ஹிந்தி.
0: ஹிந்தி. ஆனா ஹிந்தின்றது இந்திய மொழி தான், இருந்தாலும் பரவாயில்ல, கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வேற ஏதாவது மொழி கத்துக்கணும்.

0: ஆசை இருக்கா?
1: வேற என்ன, உருது கத்துக்கலாம், கொஞ்சம் தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டம் அது கத்துக்கிட்டு.
0: உருது ஹிந்தி வந்து பேசுறது ஒரே மாதிரி இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம்
1: ஆமா
0: பேசுறது ஒரே மாதிரி இருக்கும், ஆனா எழுத்து வழக்குன்னு வரும்பொழுது வேற மாதிரி இருக்கும். ஐயா
1: படிக்கிறது கஷ்டமா இருக்கும், படிக்கிறது கஷ்டமா இருக்கும்.
0: ஆமா, ஏன்னா அவங்க பயன்படுத்துற எழுத்துக்கள் அப்படி இருக்கும். ஏதாவது ஹிந்தினா தேவநாகரின்னு சொல்லுவாங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பாக்குறோம்ல, அந்த ஹிந்தி வந்து தேவநாகரியில இருக்கும். உருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரபிக்ல எழுதுறோம், பாக்குறதுக்கு அரபிக் மாதிரி இருக்கும், இல்ல பெர்ஷியன் மாதிரி இருக்கும், ரைட்ல இருந்து லெப்டா எழுதுவாங்க. கரெக்டா? ஓகே, கால் எடுத்ததுக்கு, நீங்க கால் பண்ணதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொன்னோம். நல்லா பரிமாறிவோம். நம்ம ரெண்டு பேர் வந்து கருத்துக்கள் பரிமாறும் போது நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்குதுல.
1: ஓகே சார், வெரி குட் சார்.
0: ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, சைதாப்பேட்டை இருந்து ஆனந்த் சார், நல்லா இருக்கீங்களா?
0: சைதாப்பேட்டை ஆனந்த், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கும் சார், உங்ககிட்ட பேசுறது ரொம்ப இதா இருக்கு சார்.
0: நன்றி, நன்றி,
2: வாய்ஸ் நல்லா இருக்கு.
0: நன்றி, நன்றிங்க ஐயா. ஓகே, ஒரு வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மொழி கத்துப்பீங்க நீங்க?
2: இங்கிலீஷ் இருந்தா எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் சார்.
0: பெரும்பாலும் சொல்லக்கூடிய
2: உருது பேசலாம் சார்.
0: உருது பேசலாம், ஓகே. எங்க போனாலும் வந்து இந்த இங்கிலீஷ் பேசினா ஓகே அப்படின்னு, ஒருவேளை எனக்கு அந்த ஊர் மொழியை கத்துக்கிட்டா நல்லா இருக்கும், அந்த ஊர் ஆளுங்களோட பேசினா நல்லா இருக்கும்னு ஏதாவது உங்களுக்கு தோணிருக்கா?
2: இங்கிலீஷ் தான் சார், எங்க போனாலும் பேசுறது, லாங்குவேஜ் நல்லா இருக்கும் சார் பேசுறதுக்கு.
0: ஓகே, ஓகே சார், உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்க
2: சார். இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்போக்கன் கிளாஸ் போகலாம்னு நினைப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு தான் வரேன், இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, அதனால இது பண்ண முடியல, ட்ரை பண்ண முடியல சார். வேலையினால கொஞ்சம் இதாகிட்டு டிலே ஆகுது.
0: பரவாயில்ல, வேலைக்கு போகும்பொழுது கூட வேலை நேரத்துல ஆங்கில சொற்கள் புதுசா கத்துக்கலாம், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், டிக்ஷனரி இருக்கும்,
2: அதை கத்துக்கிறேன் சார்.
0: கத்துக்கோங்க, உங்களுடைய ஆர்வத்துக்கு பாராட்டு சொல்லிட்டு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை தகவலை வந்து ஷேர் பண்ணீங்க, அதுக்கு
2: நன்றி சார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், பாத்தீங்களா மக்களே, நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு உருது கத்துக்கணும், ஆங்கிலம், ஆங்கிலம் வந்துட்டு பொதுவா நம்ம இந்தியாவில பேசக்கூடிய ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான், இருந்தாலும் வந்து நான் ஆங்கிலம் வந்து கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு முழுசா கத்துக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற ஆர்வம் வந்து இவங்க கூட நிறையவே இருக்கு. அரபிக் கத்துக்கணும்னு ஆசை, ஜெர்மன் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு, பிரெஞ்சு கத்துக்கணும்னு ஆசை இருக்குன்னு நிறைய பேர் வந்துட்டு தங்களோட கருத்தை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து காலர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம், வணக்கம், பிஸ்கெட் பிஸ்கெட்னு சொல்றாங்க, பிஸ்கெட் பிஸ்கெட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: சார் வணக்கம், திருநெல்வேலி ஊர் கணபதி, இங்க பேச கிளீனா கேக்குது சார்.
0: கிளீனா கேக்குதா?
3: ஆமா சார.
0: ஓகே, ஓகே சார, ஒரு வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்னு ஆசை இருந்தா எந்த மொழியை நீங்க கத்துப்பீங்க?
3: ரெண்டு மூணு மொழி இருக்கு சார், பத்து இங்கிலீஷ்,
0: ஆங்கிலம். ஓகே, அடுத்து
3: சைனா.
0: சைனானா சீன மொழியா? சைனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கணும்னு சொல்லுங்க.
3: இந்த மொழியாக புருஸ்லீலா இருந்தாங்களே.
0: அதேதான், சைனீஸ் தான், சைனீஸ் மொழியை தான் கத்துக்கணும்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்து சைனான்றது ஆக்சுவலா நாடு, அங்க பேசக்கூடிய மொழியோட பேரு சைனீஸ், நம்ம தமிழ்ல வந்து சீனம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, உங்க சைனீஸ் கத்துக்கணும், வேற என்ன மொழி கத்துக்கணும்னு ஆசை இருக்கு? ஜெர்மன் நாடுல ஜெர்மனே மொழி தான். ஓகேங்களா, ஜெர்மனின்றது நாட்டோட பேரு, ஜெர்மன்றது மொழியோட பேரு, ஜெர்மன் கத்துக்கணும். இப்பதான் ஒரு ஜெர்மன் வார்த்தையை நான் சொன்னேன்,
3: கேட்டீங்களா?
0: ஓகே, உங்களுக்காக அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றேன், பித்த. பித்த அப்படின்னா பிளீஸ்ன்னு சொல்லுவாங்க, தண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம இப்போ தமிழ்ல சொல்றோம்னா ஜெர்மன்ல வசர் பித்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆனா உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா இல்ல. ஓகே, சைனீஸ் மொழியில வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்கன்னு சொல்றேன், சொல்லட்டா? நீ ஹாவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நீ ஹாவ், நீ ஹாவ் அப்படின்றது வணக்கம், நமஸ்காரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீ ஹாவ் அப்படின்றது சீன மொழியில சொல்லுவாங்க, சரிங்களா? ஆ சொல்லுங்க. ஹாங்காங்ல பேசுறது வந்து பாத்தீங்கன்னா சீன மொழி பேசுவாங்க, கேண்டனீஸ்னு ஒரு மொழியும் இருக்கு, அதாவது சீன மொழி மாதிரி இருக்கும், அது ஒரு வட்டார மொழின்னு கூட நம்ம சொல்லலாம், ஆனா சைனீஸ் தான் பெரும்பாலும் பேசுறாங்க. கேண்டனீஸ்னு கூட ஒரு வார்த்தை, அது வட்டார மொழி. நம்ம ஊர்ல சென்னை தமிழ்னா ஒரு நம்ம ஒரு ஸ்லாங் இருக்கும், குமரி தமிழ்னா ஒரு ஸ்லாங், அங்க வந்துட்டு அந்த ஸ்லாங் வந்து மொழியாவே ட்ரீட் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, என்ஜாய் பண்ணுங்க, உங்களுடைய இந்த ஆர்வத்தை வந்து நான் பாராட்டியே ஆகணும் இந்த நேரத்துல. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணீங்க, அதுக்கு நன்றி.

0: பாத்தீங்களா மக்களே, சைனீஸ் கத்துக்கணும், ஜெர்மன் கத்துக்கணும், அரபிக் கத்துக்கணும், உருது கத்துக்கணும்னு நிறைய பேர் வந்து லிஸ்ட் போட்டுக்கணும் நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாமளும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே சின்ன சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா என்ஜாயாக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும், என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். அதே மாதிரி மக்களுக்கு வந்து அடுத்த மொழியை கற்றுக்கிறதுனுடைய பலன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாகவும் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்ம தூள்.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
3: தான்.
1: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: பதினோரு மணி 41 ஆகிட்டுருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் உங்கள் அன்பு சகோ அர்ஜே சஞ்சய் இஸ் இன் டாக்கிங். நிறைய விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது வெளிநாட்டு மொழிகள், வெளிநாட்டு பாஷைகள்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த ஊரில் வணக்கம் எப்படி சொல்லுவாங்க, இந்த ஊரில் வணக்கம் எப்படி சொல்லுவாங்க, இந்த ஊரில் ப்ளீஸ் எப்படின்னு எப்படி சொல்லுவாங்க, அந்த ஊரில் நன்றி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஷார்ட் ஒரு சின்ன பாடல் வந்து நம்ம கேட்டு வந்துடலாம். எஸ் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலின் வாரி வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்துகிட்டே இருக்க ஒரு சாங் ஸ்டே டியூன் இன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்ம தூளே.

11:48 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்கள் கூட நான் உங்கள் அன்பு சகோ அஜய் சஞ்சய். எஸ், அதாவது ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஒரு மொழியை கற்றுப்பீங்க அப்படின்றது தான் நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அரபு மொழி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும், ஜெர்மன் கற்றுக்கணும், சைனீஸ் கற்றுக்கணும், ஜாப்பனீஸ் கற்றுக்கணும், கொரியன் கற்றுக்கணும்னு நிறைய பேர் லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அரபு மொழியில் ஹலோ இல்லைனா வணக்கம் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மர்ஹபான் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இன்னொரு வார்த்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து சந்திச்சுக்கும் போது சொல்லுவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது வந்துட்டு நம்ம பொதுவாக ஒரு ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ்க்கு இதை பயன்படுத்துவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் உண்டாகட்டும் அப்படின்றது தான் அந்த அரபு மொழியில் வந்து சொல்லுவாங்க. மர்ஹபான் அப்படின்றது வந்து இன்ஃபார்மலாக, அது வணக்கமுங்கோ வணக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல, ஹாய் ஹலோன்னு அந்த மாதிரி வந்துட்டு அரபு மொழியில் வந்து சொல்லுவாங்க.

0: இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதாவது இந்த கொஷினே போஸ்ட்டாக போட்டிருந்தேன், எனக்கு ஃபோன் வந்து லைன் ரீச் ஆகலை ஆனால் இங்கே வந்து போடுறேன் அப்படின்றவங்களுக்காக நான் இந்த போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா. அதில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாமா. பாலகிருஷ்ணன் அவங்க வந்து சொல்கிறாங்க, மிஷியே அப்படின்ற ஒரு வார்த்தை, போஷோன் மிஷியே காலை வணக்கம், போன்சுவார் மிஷியே மாலை வணக்கம் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு மொழி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறாரு போல இருக்கு. போன்சுவார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாலை வணக்கம் அப்படின்றதுக்கு பயன்படுத்துவாங்க. ஓம் பிரகாஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. ஓகே, வாழ்த்துக்கள், நமக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடமானப்பட்டி கே வி ஜெயசீலன் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்ய மொழி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அருண் எஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் மொழி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராதிகா செல்வன் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு, அதாவது நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தான் தெரியும், முழுசாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து நம்ம ஊரில் வந்து எல்லாருக்குமே இருக்குது இல்லையா. அடுத்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிஹோங்கோ, அதாவது ஜாப்பனீஸ் மொழியை நிஹோங்கோ அப்படின்னு ஜப்பான்காரங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவர் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஜாப்பனீஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்காக ஒரு சின்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொன்னிச்சிவா. கொன்னிச்சிவா அப்படின்னா வணக்கம் அப்படின்னு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. சாயோனாரா அப்படின்னா நன்றி, இல்லைனா குட் பை, போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து சாயோனாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸில் இந்த ரெண்டு மொழி இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து அடிக்கடி எல்லாருமே பயன்படுத்திப்பாங்க. சபரி மனோஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு ஃப்ரெஞ்சிலேயே நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குல்ல. 11:51 ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இப்போ அடுத்த நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைவு காலர்ஸை நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமத் பேசுறேன் சார்.
0: கலீல் அஹமத் சார், ஓகே, உங்க இதுல வந்துட்டு வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்னு ஆசைனா எந்த மொழி கத்துப்பீங்க?
1: நிகழ்ச்சி எல்லாம் செம்மையா இருக்கு சார். பாடலாம் சரி, எப்படின்னா 18
0: பஞ்சாயத்து மட்டும் இல்லங்க, நம்ம உலகம் ஃபுல்லா எங்க போனாலுமே கேட்கலாம். ஆக்சுவலா
1: 18 பட்டியம். எனக்கு ஆக்சுவலி மலாய் பாஷை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை.
0: மலாய் மலேசியால பேசுவாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா, தாழ்ன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த நிகழ்ச்சி. அது எப்படின்னா, நம்ம ரிலேஷன்ல மலேசியால ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க, அவங்க வந்தாங்கன்னா அப்படி அப்படி பேசுவாங்க. என்னடா இது, எப்படி நம்ம கத்துக்கிறது? இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அது சொன்னதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, கண்டிப்பா கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
0: சலாமத் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சலாமத் அப்படின்னா வணக்கம்ன்றத மலாய் மொழியில சொல்லுவாங்க. சலாமத் ஹரி ராயா அப்படின்னு சொன்னா ரமசான் பண்டிகையில இத அதிகமா பயன்படுத்துவாங்க. ஓகே, இந்த மலாய்
1: மொழி ஆமா, எந்த மொழி கொடுத்தாலும் அந்த மொழியில இருந்து ஒரு மொழி நீங்க சொல்லிடுறீங்க. சூப்பர், நீங்க நிறைய கத்துக்கிறீங்க பொழுது, நீங்களும் நிறைய மொழி தெரியும் பொழுது உங்களுக்கு.
0: அப்படி எல்லாம் இல்லங்க, நமக்கு ஒரு 4 மொழி தெரியும் அவ்வளவுதாங்க.
1: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: மதிய வணக்கம், மதியம் மண்ணும் ஆகல முற்பகல் வணக்கம் கூட சொல்லிக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இளங்கோ.
0: இளங்கோ, ஓகே. இந்த எந்த மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வெளிநாட்டு மொழி கத்துக்கணும்னா எந்த மொழி கத்துப்பீங்க?
2: என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரெண்டு மொழி மேல மோகம்.
0: என்ன மோகம்?
2: சைனீஸ்.
0: அடுத்து?
2: ஆமா, அடுத்தது வந்து பாத்தீங்களா நம்ம இலங்கை.
0: இலங்கை, இலங்கையில தமிழ் பேசுறாங்க.
2: தமிழ் பேசுறாங்க, இருந்தாலும் அவங்களது ஒரு மொழி இருக்குது இல்ல, இலங்கை ஒரு மொழி.
0: சிங்கள மொழிய சொல்றீங்களா?
2: சிங்கள மொழி. ஆமா, சிங்கள மொழி.
0: ஓகே, ஓகே.
2: என்னன்னா ராகம் மாதிரி வரும் பேசி கூட ரெண்டுமே. அப்படியே ராகம் மாதிரி வரும். சைன மொழியும் அப்படித்தான், சீன மொழியும் இந்த ராகம் மாதிரி வரும் பேசுறத. இழுத்து இழுத்து பேசும்போதே அந்த நாமளும் பேசலாமா கத்துக்கலாமா அது என்ன தோணும்.
0: ஓகே, ஓகே,
2: சிங்களமும் நல்லா இருக்குங்க.
0: ஓகே சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க, அதுக்கு வணக்கம். பாருங்க, நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர் வந்து சீன மொழி கத்துக்கணும், சிங்கள மொழி கத்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து நிறைய விதமான மொழிகள் வந்து சொல்லியிருக்கீங்க, அதுக்கு வந்துட்டு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சய், நீ எந்த மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஃப்ரெஞ்சு தான் சொல்லுவேன். ஃப்ரெஞ்சு மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுவேன், ஜாப்பனீஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லுவேன். ஓரளவுக்கு ஜாப்பனீஸ் மொழியும் எனக்கு

சொல்லலாம். அதாவது கோன்னிச்சிவா சாயோனாரா, அதாவது தெருவில் போய் இந்த பொருள் எவ்வளவு அப்படின்னா இக்குரா தெஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இந்த பொருள் வந்து எவ்வளோ விலை போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போகும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை வெளிநாட்டுக்கு பயணம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சமூக வலைதளங்களில் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்புறம் இன்டர்நெட்டில் இதுக்கான வழிகள் நிறைய இருக்குது, அதை பயன்படுத்தி கற்றுக்கலாம். நிறைய வானொலிகளை கேட்கலாம், நிறைய செய்திகளை கேட்கலாம். அது மூலமாக சின்ன சின்ன வார்த்தைகளை கற்றுக்கிட்டிங்கன்னா அப்படியே அடுக்கடுக்காக சேர்த்து வச்சு அப்படியே ஒரு பெரிய கஜானாவே நம்மளால் ஃபில் பண்ணிட முடியும். அந்த மாதிரி தான் வார்த்தைகள் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அழகான மொழி களஞ்சியமே நம்மக்கிட்ட வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்கு. இதோட நானும் ஒரு மணிக்கு வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2,750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2,600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709.50 ரூபாய் உயர்த்தி 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. ஆந்திர அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12 மணி. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்கிற நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2015ஆம் ஆண்டு முதல் லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு பெரும் பயன் தந்து வருகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சகத்தால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய ஒருங்கிணைப்பு முகமைகளின் வாயிலாக இந்த திட்டம் உறுதியான தரமான வீடுகளை நகர்ப்புற பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நிதியுதவியுடன் வழங்கப்பட்டு வருகிறது. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற பகுதிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகின்றன. இந்த திட்டம் 4 கட்டங்களாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. பயனாளிகள் மேற்கொள்ளும் கட்டுமானங்கள் அல்லது தரம் உயர்த்துதல், மலிவு விலையில் வீட்டு வசதி திட்டம், நகர்ப்புற வாழ்விட மறுமேம்பாடு மற்றும் கடனுடன் கூடிய மானியம் என இந்த திட்டம் பல மட்டங்களில் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்படும் அனைத்து வீடுகளிலும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மின்சாரம், சமையலறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படுகின்றன. பெண்கள் பெயரில் இந்த திட்டம் தொடரப்படுவதை ஊக்குவிப்பதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்னும் நோக்கம் உறுதி செய்யப்படுகிறது. பெண்கள், மூத்த குடிமக்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், திருநங்கைகள் உள்ளிட்டோர் பயனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் சலுகைகளும் முன்னுரிமையும் இந்த திட்டத்தில் வழங்கப்படுகின்றன. பயனாளிகளுக்கு பாதுகாப்பும் கண்ணியமான வாழ்க்கையும் இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. புவியியல் அமைப்பு, நிலப்பரப்பு, பொருளாதார நிலை போன்ற அம்சங்களின் அடிப்படையில் இந்த திட்டம் வீடுகளின் கட்டுமானத்தை தீர்மானிக்கிறது. குடிசைகளில்

இல்லாத மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், குறைந்த வருமானம் ஈட்டுவோர், நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் என பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு 6.5%, 4%, 3% என வட்டி விகிதத்தில் மானியம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் குறைவாக இருப்பின் அவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவாக கணக்கிடப்படுவார்கள். ஆண்டு வருமானம் 6 லட்சம் எனில் குறைந்த வருமானம் ஈட்டுவோர் என்றும், 12 லட்சம் முதல் 18 லட்சம் வரை உள்ளோர் நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் பிரிவில் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். இந்த மானியங்களை பயனாளிகளுக்கு வழங்கவும், முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனம், தேசிய வீட்டு வசதி வங்கி, மத்திய ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் ஒருங்கிணைப்பு முகமைகளாக செயல்படுகின்றன. அனைவருக்கும் வீடு என்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் மலிவு விலை வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மத்திய அரசு வீட்டிற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை உதவி வழங்குகிறது. தகுதியான குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த தனிநபர்கள் வீடுகள் கட்டவும் வீடுகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த தொகை வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் அல்லது மூத்த குடிமக்கள் பெயரில் மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் முடிந்த வகையில் தரைதளத்தில் அமைந்திருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோல் கட்டுமானங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அமைந்திடவும் கவனம் செலுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பயனாளிகளின் குடும்பத்தினர் எவரும் இந்தியாவில் எங்கும் சொந்தமான தங்குமிடம் வைத்திருத்தல் கூடாது. பயனாளிகள் வேறு ஏதும் மத்திய மாநில கடன் மானிய திட்டத்தில் இணைந்திருக்க கூடாது. பயனாளிகளின் பெயரிலோ குடும்பத்தினரின் பெயரிலோ சொத்து ஏதும் இருத்தல் கூடாது. இந்த பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டமானது 2 பிரிவுகளாக இயங்குகிறது. நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை மக்களுக்காகவும், கிராமங்களில் வசிக்கும் வசதியற்றோருக்காகவும் என 2 வகைகளாக கவனம் செலுத்தப்படுகின்றன. அவற்றின் கீழ் வழங்கப்படும் மானியங்களும் கடன் வசதிகளில் வெவ்வேறு அளவுகோல்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தால் பல கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா குறித்து இன்று நாம் தெரிந்து கொண்டோம். எழுதி வாசித்தவர் ராஜராஜேஸ்வரி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியெல்லாம் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் ஷார்ட் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். அதாவது சின்ன வயசுல வந்து எல்லாருமே வந்து கோடைலீவு அதாவது சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து நம்மளோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது வந்து வழக்கமா வச்சிருப்போம் இல்லையா. அது வந்து மாமா வீடா இருக்கலாம், தாத்தா வீடா இருக்கலாம், யார் வீடா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுல வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்போம். அப்படி அங்கே போய் தங்கும் போது அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி நம்ம பேசுவோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து வேலைக்கு போறப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேசுவோம். ஆனா நம்ம பேசாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கு, அது வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்கும். ஆனா வந்து இப்போ வரைக்கும் அது ஞாபகம் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது இந்த சொந்தக்காரங்க உறவினர் வீடுகளுக்கு செல்றப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த மாதிரி காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன்.

இந்த மாதிரி சின்ன வயசுல ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். நிறைய பசங்க வந்திருக்காங்க. நான் வந்து அது எங்களோட மாமா வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கே நிறைய பசங்க வந்திருக்காங்க. நிறைய பேரோட விளையாண்டுட்டு இருக்கும்போது தொத்துக்கம்பு தொத்துக்கம்புன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்கு. அதை விளையாடும் போது என்ன பண்ணுவோம், மரத்தில் ஏறி தான் விளையாடுவோம். கீழே குதிச்சு அந்த கம்பு எடுத்துட்டு போய் மரத்தில் அடிப்போம் இல்லையா. அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சேன் பாருங்க. குதிக்கும்போது அப்படியே வந்து சட்டை வந்து கவக்கம்பு மாதிரி ஒரு மாமரத்தில் இருக்கிற கம்பில் மாட்டி அப்படியே கவிதையே தெரியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பறந்துட்டு இருந்தேன். ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு காப்பாத்தீங்கன்னு பார்த்தா சுத்தி உள்ள எல்லா ஜந்துக்களும் வந்து சிரிச்சுட்டு இருந்துச்சுங்க. அதில் ஒரே ஒரு பயப்பில் மட்டும், ஐயோ பாவம் பயப்பில்ல சார், என்ன கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு என்னை வந்து காப்பாத்திருச்சு. அன்னைக்கு மட்டும் நான் காப்பாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து கவிதையே தெரியுமானு இங்கே வந்து கவிதா வந்து ஷோ பண்ணிருக்க முடியாது. அவ்வளோ பில்டப்லாம் இல்லை, புழுதி மண்ணில் விழுந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் ஒளிமுக்கு உடஞ்சிருக்கேன் அவ்வளோதான். ஸோ அஞ்சாவது படிக்கும்போது மிஞ்சி போனால் வேறு என்ன நடந்துற போது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாம் வந்து உங்கள் லைஃப்லேயே இருக்குமா? இது காலையிலேயே ஞாபகம் வந்து ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சாங்கிறது வந்து தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி சிரிப்பான ஸ்டோரிகள்லாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதை பத்தி தான். கோடை விடுமுறையில் உறவினர் வீடுகளுக்கு செல்லும் போது ஏற்பட்ட மறக்க முடியாத சின்ன வயசு நட்பு, அப்படி உங்களுக்கு இருக்கிற அந்த நட்பை பத்தி தான் இன்னைக்கு வந்து சிநேகிதிகள் என்கிட்ட கால் பண்ணி பேச போறீங்க. கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போனை எடுங்க. 044 அப்படிங்கிற முன்னிப்பு போட்டு 298600318 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. நம்பர் நான் திருப்பியும் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544. ஸோ நிறைய காலர்ஸ் வந்து வந்துட்டு இருப்பீங்க, ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இருந்தாலும் பேர் கூட மறந்துருக்கோம் சில பேருக்கு, ஞாபகம் வச்சு திருப்பி வந்து சொல்லணும்ல. அதனால வந்து ஒரு சின்ன பாட்டு ஒன்று கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல் பாடலாம் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி படத்துலேருந்து ஒரு பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில், வித்யாசாகர் மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: சாரி எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு பாருங்க அந்த மனுஷன். எஸ்பி பாலசுப்ரமணியம்னாலதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராவது சிரிச்சுக்கிட்டே நம்ம கிட்ட சாரி சாரி அப்படின்னு சொன்னா கொச்சிக்கிட்டே இருக்கலாம் போல தோணல. இப்படி எல்லாம் வந்து குஞ்சு குஞ்சு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது. ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12:14 ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியை வந்து கேட்டுருக்கீங்க வித் மீ ஆர் ஜே கவிதா. ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை விடுமுறையில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அங்க ஏற்பட்ட சின்ன வயசுல ஏற்பட்ட மறக்க முடியாத நட்பு பத்தி தான் நான் வந்து கேட்டுருக்கேன். நேயர்கள் வந்து தொடர்ந்து இணைப்புல வராங்க, யார் எங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் கலா. கலக்கல் கலா சொல்லுங்க. அப்படியா, நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சது அந்த தலைப்பை எடுத்துருவோம்.
1: மறக்க முடியல.
0: இப்ப கத்துக்கிட்டீங்களா நீச்சல்? இப்ப எங்க தூக்கி போட்டாலும் தப்பிச்சு வந்துருவீங்க.
1: ஓகே ஓகே, முடிஞ்சு மேல அப்புறம் வந்து இந்த இது பின்னாடி அப்படியே தள்ளி விடுவாங்க. அந்த மூஞ்சி நீச்சல் கத்துக்கணும்.
0: நீங்களா தப்பிச்சு வந்தீங்களா இல்ல யாராச்சும் காப்பாத்துனாங்களா?
1: என் ஃப்ரெண்ட் தான் பண்ணுவா.
0: பேர் என்ன சொன்னீங்க?
1: அவ பேர் சுமதி.
0: சுமதி, ஓகே சூப்பர். சுமதி காப்பாத்தி இன்னைக்கு கலா வந்து இங்க பேசிட்டு இருக்கீங்க, நன்றிமா. சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நன்றிமா. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிங்கம்மா.
0: ராஜேஸ்வரிமா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்,
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது மறக்க முடியாத நட்பை கேக்குறீங்க.
0: சின்ன வயசுல அதாவது சம்மர் ஹாலிடேஸ்க்கு போயிருப்போம்ல மாமா வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு, நான் அங்க உள்ள நட்பை கேக்குறேன்.
2: அங்க உள்ள நட்புனா ரிபாயா, என்னோட தோழி.
0: ஆஹா, பேர வித்தியாசமா இருக்கியா, சூப்பர்.
2: ஆமா ரிபாயா, அவங்க வானொலியிலயே பேசுவாங்க, பேச சொன்னதுனால பேசுறாங்க. இப்போலாம் எப்பவாவது வருவாங்க. அவங்க வந்து மறக்க முடியாத நட்பு, ஏன்னா ரொம்ப ஒரு தோழமையோட பழகுவாங்க. நான் பாக்காத இடங்களுக்கு எல்லாம் அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. கொடைக்கானல் போக ஆசைப்பட்டிருந்தேன். அந்த தோழி வந்து கொடைக்கானலுக்கு அவங்க கணவரோட போகும்போது என்னையும் அழைச்சிட்டு போய் அதை எல்லா இடமும் சுத்தி காமிச்சாங்க.

0: அதுல அது மட்டும் இல்ல வானொலி நிலையத்துக்கு போய் நாங்க கொஞ்ச நேரம் உள்ள உட்கார்ந்து பேசணும், ரெக்கார்டிங் கூட கொடுத்தோம்.
1: ஓ நைஸ் நைஸ். இப்ப வந்து இப்பயும் அவங்களோட டச்ல இருக்கீங்க?
0: ஆமா ஆமா, எப்பவுமே இருக்கேன். எங்க ஊர்லதான் பிறந்த ஒரு ராம்நாடு, அங்க பாரதி நகர்ங்கிற ஒரு ஏரியாவில இருக்காங்க. நான் இறங்கிட்டேன்னா அங்க பக்கத்துல திருமணம் முடியும், எங்க சொந்தக்கார திருமணம் போற அவங்க இருக்கிற ஏரியா பக்கம் திருமண மகால் ஒண்ணு இருக்கு, அதுலதான் முடியும். அங்க போயிட்டேன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு உடனே போய் தோழிய அப்படியே போய் ரெண்டு பேரும் எருக அணைச்சு கொடுப்போம்.
1: அன்பு தழுவல்.
0: ஆமா ஆமா, பாய் விரித்து போட்டுருவாங்க தோழி போட்டு. அவங்க என்ன அவங்க முறைப்படி பாய் விரித்து போட்டுதான் உட்கார வைப்பாங்க, பாய் விரித்து போட்டுதான் சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. டீ காபி எது என்ன குடுக்கறதா இருந்தாலும் அந்த பாய் மேல உட்கார வச்சுதான் கொடுப்பாங்க, வெறும் துறையில உட்கார விட மாட்டாங்க. அப்ப உட்காந்து நல்லா அளவலாகுவோம், பழைய கதைகளை பேசுவோம், மாநில தோழர்கள் தோழிகளை பத்தி அளவலாகுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல சாறுகள் தான் கொண்டு வருவாங்க. எனக்கு வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு, அதனால பழங்கள்ல நேச்சுரலாவே சாறு பழச்சாறுகளை எடுத்து கோப்பையில எடுத்துட்டு வந்து நானும் அவங்களும் அந்த கோப்பைகளை சொல்லி
1: பழச்சாறு கோப்பை ஒரே தமிழ். சூப்பர் சூப்பர், அருமை.
0: ரெண்டு பேர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா, அதாவது இது மாதிரி பிசுந்த பிசுராந்தையாரும் கோபெருஞ்சோழன் மாதிரி, அவையாரும் அதியமான் மாதிரி. ஆமா, எல்லா இடமே போறோம் வாரம்.
1: நெல்லிக்கனி கொடுத்தீங்களா?
0: நெல்லிக்கனிக்கு பதிலா பல உணவுகள் எல்லாம் பழங்கள் தான் வாங்கிட்டு
1: போவேன்.
0: எங்க வீட்டுக்கு அவங்க வருவாங்க, என்னோட பிள்ளைகளோட ரெண்டு நாள் இருந்துட்டு போவாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு முடியலன்னாலும் அவங்கள போய் நான் பாத்துட்டு அவங்கள்ட்ட தைரியம் சொல்லிட்டு வருவேன். எங்கம்மா இப்படி ஒருத்தர் கொடுத்த ரெண்டு தோழி இரு தோழிகளுமே இணை பிரியாத ஒரு பண்பு உள்ளவங்கம்மா நாங்க
1: ரெண்டு பேரும். நன்றி நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேரம் 12:21. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 12:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜே கவிதா. சோ இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை விடுமுறையில் உறவினர் வீடுகளுக்கு செல்லும்போது ஏற்பட்ட மறக்க முடியாத சிறுவயது நட்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். நேர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986-00038 மற்றும் 2952-05544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சி நேயக்கூடிய அடுத்த நேர் யாருங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க பேசுறீங்கம்மா?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா, ஆ சொல்லுங்கம்மா.
1: வந்து மேடம், என்னுடைய ஃப்ரெண்டோட அங்க அக்கா கல்யாணம், அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போயிருந்தா பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த இதுல நிக்க விசுவாச அந்த ரிசப்ஷன் விட்டீங்களா, அங்க என்னையா என் ஃப்ரெண்டு நிக்க வச்சாங்க.
0: வரவேற்பு
1: மேடம், அவங்க வந்து மண்டப பாக்க வந்திருக்காங்க, ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சு, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு வாங்க வாங்க கூப்பிட்டோம், அந்த பண்டிகை தான் தெரிச்சு கூப்பிட்டோம். அப்புறம் பார்த்தா அவங்க மண்டப பாக்க வந்து சொன்னவனே அசிங்கமாயிடுச்சு, அதை மறக்கவே முடியாது. ரெண்டு பேரும் இப்ப கூட நாங்க பேசி
0: பேரு என்ன, அவங்க பேரு
1: கவிதா.
0: அவங்க பேரு கவிதா. சூப்பர் சூப்பர், சூப்பர்மா, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் நீக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யாரீங்க பேசுறீங்கம்மா?
2: ராஜலட்சுமி விஷ்ணுமாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கிறேன். சின்ன வயசுல எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க வீட்டுக்கு போவோம். எங்க வீடும் கிராமம் தான், அவங்க வீட்டு கிராமத்துக்கு நாங்க இன்னைக்கு வர்றோம்னா முதல் நாளே லெட்டர் எல்லாம் எழுதி போட்டுருந்தோம்.

0: வீட்டுக்கு போறதுக்கு வந்து வேற எந்த பெசிலிட்டியும் கிடையாது. மாட்டு வண்டி வந்து அழைச்சிட்டு போவாங்க, அதெல்லாம் ஒரு ஜாலியா இருக்கும். அது அது மாதிரி போயிட்டு அவங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த வயல் அதெல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு மாடு ஆடு பின்னாடியே ஓடுறது, அதை அவுத்து விட்டுறது, அதெல்லாம் இப்ப நினைச்சா கூட சிரிப்பு வருது. சினிமாவுக்கு போகணும்னுட்டு அதுக்கும் அதே மாதிரிதான், வண்டி மாட்டு வண்டியில ஊருக்கு போறது மாரி ரெண்டு தியேட்டர்ல சினிமா பாக்கலாம்னு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு தியேட்டரு, செகண்ட் ஷோ ஒரு தியேட்டரு, அதையெல்லாம் இப்ப நினைச்சா சிரிப்பா வருது. இப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கிறோமே. இப்ப இப்ப வாழ்ற வாழ்க்கை சென்னையில வாழ்ற வாழ்க்கைய நினைக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இப்படி எல்லாம் நம்ம வாழ அந்த ஒரு சந்தோஷமும் அந்த ஒரு மன ஒரு புத்துணர்ச்சியும் இப்ப இதுல கிடைக்கல. அதுக்கு என்ன பண்ண முடியும்,
1: அதுக்கு என்ன பண்ண முடியும். வாழ்க்கைய வந்து எங்கேயோ நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்பயும் பேசுறீங்களா அவங்க கிட்ட?
0: இருக்கிறாங்க, பேசுறோம்.
1: அவங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?
0: எங்க அக்கா பேரா வித்தியாசமா, அவங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிறிஸ்டின் ஃப்ரெண்டு, அவரு என் ஞாபகமா லில்லின்னு வையி லில்லி லில்லின்னு வைக்கணும்னு சொல்லி அதே மாதிரி லில்லின்னு வச்சு அது எல்லாரும் கூட சொல்லுவாங்க.
1: லில்லின்னு வைக்கணும்னு சொல்லி ஒரே ரைமிங்கா இருக்கே, சூப்பர் சூப்பர்.
0: அதான் வெறும் லில்லி, அப்புறமா நாங்க அத லில்லி பாய் இன்னும் மாத்திக்கிட்டோம்.
1: நீங்களா மாத்திக்கிட்டீங்க? சரி சரி.
0: இப்பயும் எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க எங்க அக்கா வீட்டுக்காருக்கு தம்பி பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி தம்பி அண்ணன் எல்லாம் இறந்துட்டாங்க, அதனால அவரும் இறந்துட்டாரு. அங்க இப்ப நேற்று கூட அவங்ககிட்ட போன் பண்ணி பேசினா வாமா ஒரு நாளைக்கு அப்படின்னாங்க. உன்ட்டு அவங்ககிட்ட இதேதான் சொன்னேன். ஒரு நடை மழை, அந்த வண்டியில போகும்போது சினிமாவுக்கு போயிட்டு வர்றப்ப மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, ஒருத்த போடவே அவுத்து மரோட மாதிரி புடிச்சிட்டு ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துட்டு புடிச்சிட்டு சாணம் அடிக்காம இருக்கணுமே. அந்த நினைவுகள் எல்லாம் மறக்கவே மறக்காது.
1: எப்படி அந்த ஞாபகத்தெல்லாம் தட்டி எழுப்பணும் பாத்தீங்களா?
0: ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டது.
1: மகிழ்ச்சியா இருங்க சார், மகிழ்ச்சியா இருங்க. நன்றிமா, நன்றி.
0: நன்றி.
1: இந்த மாதிரி தான் பழைய காலத்தில் உள்ள ஞாபகங்கள்லாம் அப்படியே தட்டி எழுப்புறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பிக் நான் உங்களுக்காக யோசிச்சு எடுத்துட்டு வந்தேன். ஸோ நிறைய நேர்கள் இணைப்பில் வந்துட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையா படத்துக்காக ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸில், நாமுத்துக்குமாரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் அந்த பாட்டை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 12:32 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே, வித் மீ அஜய் கவிதா. ஹாய் ஸ்நேகிதில, இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை விடுமுறையில் உறவினர் வீடுகளுக்கு செல்லும் போது ஏற்பட்ட மறக்க முடியாத சிறு வயது நட்பு அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நேர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டுட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சி கூட அடுத்த நேர் யாரங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இன்னைக்கு இருக்கீங்க? வணக்கம், யாருங்க பேசுறீங்க? இணைப்புல என்ன பிரச்சனை இல்லையே. கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. சோ நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எங்கிட்ட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், வணக்கம், யாருங்க பேசுறீங்கம்மா?
1: பேசுறேன்.
0: ஆமா கேக்கல, சொல்லுங்கம்மா.
1: முன்னாடி இருந்த சந்தோஷம் இப்ப கிடையாது.
0: சந்தோஷம் கிடையாது.
1: ஆமா, திருவிழா இந்த திருச்செந்தூர் திருவிழாக்கு போவோம். எங்க பெரியப்பா வீட்டுக்கு போவோம். அவங்க போலீஸ் ஆபீசர் இருப்பாங்க. எங்க அண்ணன் ராஜன் அண்ணேன்னு இருப்பாங்க. அவங்க கடற்கரைக்கு எல்லாம் கூட்டு போயிருவாங்க சாயந்தரம் ஆனா. ஒரே மண்ணுல ஆட்டம் போட்டு அவர் அங்க அந்த நண்டு எல்லாம் பிடிச்சிட்டு வருவோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்ப திருச்செந்தூர் போனா திருச்செந்தூரே எனக்கு எங்க எப்படி அப்படியே மாறி போச்சு அந்த இடங்கள்லாம். அது அதெல்லாம் அந்த பழைய நிலங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போவேன். எங்க ராஜன் அண்ணங்க எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க.

0: நண்டுலாம் பிடிப்போம். அப்புறம் அந்த மீன் பிடிப்ப ஃப்ரெஷ்ஷா பிடிப்பாங்க, வாங்கிட்டு வந்து செய்வாங்க எங்க பெரியம்மா செய்வாங்க. அது அந்த சின்ன வயசுல அப்படியே நினைவுகள் அப்படியே அந்த கடற்கரையோ அப்போ அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, அழகா இருக்கும் ஜனங்கள் கிடையாது ரொம்ப. இப்ப பாருங்க அந்த இடத்துல நிக்க முடியல, இருந்தாலும் அந்த பழைய நினைவுகளும் நீங்க இப்ப தட்டி விட்டுட்டீங்க.
1: தட்டி விட்டேன் அவங்கள்ட்ட இன்னும் பேசிதான் இருக்கலாம் அந்த நண்பர்கள் கூட எல்லாம்.
0: எங்க அண்ணன் அங்க இங்க அவங்க எல்லாம் கல்யாணம் எல்லா பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. எங்க பெரியப்பா பெருமா இல்ல, அண்ணன் வந்து இங்க இங்க அண்ணா நகர்லதான் இருந்தாங்க வருவாங்க. எனக்கே தெரியாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ராஜன் சொன்ன திருச்செந்தூர் சொன்ன பிறகு நான் வச்சு அவங்க அவங்களே சொல்லுவாங்க சின்ன பிள்ளைல நீங்களா வந்தீங்களா நம்ம கடற்கரைக்கு போவோம் அப்படியே பேசுவாங்க. அத உண்மையிலே மறக்கவே முடியாது. அந்த நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ குடுத்து வைக்கல, ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப அந்த மாதிரி போக முடியாம ஆகி போயிருது.
1: பரவாயில்ல, இப்ப அயிச்சுட்டு போங்க, இப்ப அயிச்சுட்டு போய் விடுங்க அங்க.
0: இல்ல இல்ல நான் சொல்லுவேன், நான் கூட்டு போயிருந்தா போற இடத்துல நம்ம நினைவுகளை சொன்னோம்னா அப்படிலாம் இருந்ததா அப்போ அப்படியே ஒரு பின்னாக்க அவங்க நினைச்சு பாப்பாங்கல்ல.
1: ஆமா
0: அதனால
1: சரி சரி உங்க பசங்க கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள். ஓகேவா?
0: நன்றி
1: நன்றிமா நன்றி. சோ நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேர் யாரங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
1: வணக்கம், யாரங்கன்னு பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் கோவில பேசுறேன்.
1: கோவையில இருந்து ரம்யா. சூப்பர்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், அட்டகாசமா இருங்க. சொல்லுங்கம்மா, கோடை விடுமுறையில் உறவினர் வீடுகளுக்கு செல்லும் போது ஏற்பட்ட அந்த மறக்க முடியாத நட்பை பத்தி சொல்லுங்க.
2: மறக்க முடியாத நட்புனா அப்படி எதுவும் இல்லை மேடம்.
1: அப்படி எதுவும்
2: இல்லை. எனக்கு அம்மாச்சி ஊருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கெல்லாம் போயிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, அந்த கோடை நாள்ல அந்த மாங்காய் எல்லாம் வந்து நல்லா அவிச்சு ஊருக்கெல்லாம் போடுவாங்க, அது சாப்பிடுறது,
1: வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, யார் இங்க பேசுறீங்கம்மா?
3: திருவத்தூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா.
1: நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
3: என்ன இல்லம்மா, என்ன சாப்பிட? நீ சாப்பிட்டியா?
1: நான் சாப்பிட்டேனே.
3: சரிம்மா, ஒரு மணிக்கா சாப்பிடுவோம்மா.
1: சரிம்மா சரிம்மா. சொல்லுங்கம்மா, சின்ன வயசுல வந்து கோடை விடுமுறைக்கு உங்க தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருப்பீங்கல்ல?
3: ஆமாப்பா.
1: அங்க இருக்க மறக்க முடியாத ஒரு நட்பு, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தோழி இருந்திருப்பாங்கல்ல?
3: என் கூட படிச்ச பொண்ணு வந்து ரொம்ப நாளா நான் போன் பண்ணலையே, பேசலையேன்னு கிடப்பேன் அப்போ. அப்புறம் அந்த லீவ்ல போட்டு பார்த்தாக்கா அவ வந்து என் பொண்ணு விட்டுக்கு லீவ்ல போயிருந்து அங்க வந்துருந்தது. அவ பேரு ஜானகி.
1: ஜானகியா?
3: ஆமா. அவன் திருச்சியில வந்து அவங்க பொண்ணு விட்டுக்கு அது போச்சு. நான் இங்க வந்துட்டு அப்படியே கட்டணும் அப்படியே கட்டில அங்க பார்த்தாக்கா எங்க பொண்ணு விட்டுக்கு அது வந்து இருக்குது. நான் என்ன பண்ண, ஐயோ யார் நீ ஜானகி ஆச்சே, நீ எப்ப எங்க வந்தேன்னு கேட்டாக்கா, ஐயோ நானும் உனக்கு நான் போன் பண்ணி பார்த்தா நீ எடுக்கவே இல்லை. இப்ப பார்த்தாக்கா நான் உன் பொண்ணு விட்டுக்கு நீ வந்துக்கிறேன் நானும் வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க அப்போ புத்த
1: ஒரு பாட்டு ஒண்ணு வந்துருக்கு. என்ன பாட்டு? கார்த்திக் லிரிக்ஸ்ல கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: இந்த பாட்டை கவனிச்சிங்களா, எந்த வரியை எப்படி கவனிச்சு சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நேற்றின் இன்பங்கள் யாவுமே கூடியே இன்றை இப்போதே அர்த்தமாக்குதே, இன்றின் இப்போதே இன்பம் யாவுமே நாளை ஒரு அர்த்தம் காட்டுமே. அதாவது இப்போதைக்கு நம்ம கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து சோகமா இருப்போம், அழுவோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா வந்து அதை நாளைக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுக்காக அழுவோம் அப்படின்னு சிரிப்பா இருக்கும். சில விஷயங்கள் வந்து நல்ல மெமரிஸா கூட இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நிமிஷத்தை நீங்க என்ஜாய் பண்ணி வாழ்ந்தீங்கனாலே போதும், அடுத்த நாள் வந்து நினைச்சு பாக்குறதுக்கு வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும். ரொம்ப டவுனாக இருக்கும்போது, ரொம்ப சோகமாக இருக்கும்போது, இல்லை வந்து வாட்சா என்னடா வாழ்க்கை அப்படின்லாம் இருக்கும்போது இந்த பாட்டை ஒரு டைம் கேட்டு பார்த்தீங்கன்னா போதும். நிறைய வரிகள் வந்து அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு வந்து கார்த்திக் நேதா. அவங்க வந்து இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா அப்படிங்கிற வந்து எப்படி யோசிச்சு எவ்வளோ சிம்பிளான ஒரு லைன் பாருங்களேன். அந்த அந்த ஃபீலிங்ஸை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது. நம்ம வந்து கண்டிக்கவே மாட்டோம் அந்த பூனை பாட்டுக்கு வந்து நம்ம கால் அப்படியே சுத்தம். எல்லா டைமே வந்து நம்மளுக்கு சாப்பாடு வைப்போம், பால் வைப்போம் அப்படின்னு தான் சுத்தம்னா கிடையாது. சில டைம் வந்து அதுக்கும் ஒரு அன்பு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அழகாக வந்து நம்மளோட காலை சுத்தம். அது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வரிகளை எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. இந்த பாட்டை பற்றி சொல்லிட்டே போனால் சொல்லிட்டே போகலாம், அதுக்கு வந்து ஒரு நாளே தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில் வந்து எதை பற்றி பேசிட்டு இருக்கோம், என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஸ்நேகிதியை தான் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, கோடை விடுமுறையில் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது ஏற்பட்ட மறக்க முடியாத நட்பை தான் பற்றி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிட்டு பேசுறீங்க?
1: கவிதா மேம், நலமா மாத்திர பேசுறேன் மேடம்.
0: நலம் யார் பேசுறேன்னு சொல்லுங்க, ஒரு மாதிரி சொல்லுங்க.
1: ஆத்துல போய் அந்த மணல எடுத்து பள்ளம் எடுத்துட்டு அதுல தண்ணி கொண்டு வடிகட்டி கொண்டு வராங்க. அந்த மாதிரிதான், அந்த மாதிரி போய் டெய்லி அந்த மாதிரிதான் எடுத்துன்னு வந்து அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. அத ஒரு ஆச்சரியமா இருந்தது மேம் எனக்கு, அந்த ஆத்துல போய் அந்த மாதிரி எடுத்துன்னு வந்தது. நானும் போய் எடுத்துட்டு வந்தேன்.
0: இது இது வந்து எப்போ நடந்தது?
1: சின்ன வயசு மேம், ஒரு 10 வயசு
0: இருக்கும். அதாவது நாம எதை பத்தி பேசிருக்கோம் தெரியுமா, சின்ன வயசுல அங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அத வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல. அந்த மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா உங்களுக்கு அங்க?
1: என் கூட படுத்து இருக்கிற
0: பேர் என்ன
1: அவங்க வீட்டு? பரமேஸ்வரி.
0: பரமேஸ்வரி, ஓகே.
1: ஆமா, அவங்க வீட்டுக்கு போவோம் லீவ்ல, அவங்க வீட்டுக்கு போய் விளையாடுவோம். ஒரே
0: ஊர்லதான்,
1: ஆனா லீவ் எல்லாம் அங்க போயிடுவோம். அதுவும் வந்து கூட்டு போயிடுவா, வர நான் வரலன்னா கூட வந்து கூட்டு போயிடுவான்.
0: சூப்பர். இப்பயும் பேசிட்டுதான் இருக்கீங்க பரமேஸ்வரி கூட?
1: இப்போ இல்ல மேம், அவங்க இல்ல இப்போ.
0: அப்படியா, சரிமா சரிமா, ஓகேமா. அவங்க நினைவுகளோட நீங்க வந்து இருக்கீங்க?
1: ஆமா ஆமா ஆமா, நினைச்சுக்குவோம் அப்பப்போ அவங்க இருக்கா. இப்ப அவ்வளோ ரொம்ப பாசம், என்ன என்ன இருந்தாலும் அவ்வளோ இதுவா. நான் ஸ்கூல்லயும் சரி, அவங்க வீட்டுக்குள்ளயும் சரி, அப்படி இருந்தா. இப்ப இல்ல மேம்,
0: இப்ப இல்ல. சரி, ஓகேமா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா, ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ. ஸோ நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 0444 முன்னிணைப்பு போட்டு 2986003 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்
0: ரெயின்போ. ரெயின்போ தான் கேட்குது.

0: ரேடியோ வால்யூமை வந்து கம்மி பண்ணிட்டு பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களோட வாய்ஸ் லைனில் ஏதோ பிரச்சனை. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாரங்கிட்டு பேசுறீங்கம்மா?
1: வணக்கம், நான் சசிகலா பேசுறேன் மேடம்.
0: சசிகலா பேசுறீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: ஆ நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேனே, சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து ஊருக்கு போகும்போது எங்க அம்மாவோட தம்பி வீட்டுக்கு போனோம். அங்க போகும்போது அங்க ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு பொண்ணு, அவங்க பேர் வந்து எல்லையம்மா.
0: எல்லையம்மா, சூப்பர்.
1: ஆமா, அவங்க ஆனா இப்ப இல்ல, அவங்களும் அவங்க அவங்க எங்க மாமா வீட்ல இருந்து வரும்போதெல்லாம் அந்த பொண்ணு ஞாபகம் வரும் எனக்கு.
0: அந்த பொண்ணு ஞாபகம் வரும்?
1: ஆமா, அவங்க அந்த பொண்ணோட ஞாபகம் வரும் எனக்கு. அவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட ஞாபகம் அவங்க எங்க மாமா வீட்ல இருந்து, அவங்க எங்க மாமாவோட ஒய்ஃப், எங்க மாமாவும் இப்ப இறந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் எல்லாம் வரும்போது அந்த ஞாபகம் எனக்கு வரும் இப்ப கூட.
0: ஓகேம்மா, ஏதாவது அவங்க கூட நான் நிகழ்ந்த வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சின்ன வயசுல நடந்தது மறக்க முடியாத சம்பவம்?
1: நான் வந்து அவங்க போயிருக்கும் போது, அதாவது வந்து எங்க அம்மாவை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, அழுதுகிட்டே இருப்பேன் எங்கேயாவது போனா. எங்க அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து சொல்வா, அழாதடி, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, உங்க அம்மா தானே, ஊருக்கு தானே வந்திருக்கேன், உங்க மாமா வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், வருத்தப்படாத, உங்க அம்மா வந்துருவாங்க, வந்து கூட்டு போவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பேசுவா. பேசின உடனே கொஞ்சம் அழைய நிப்பாட்டிட்டு சந்தோஷமா இருப்பேன்.
0: சூப்பர் சூப்பர். இந்த மாதிரிதான் நானுமே வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒரு மாதிரி சோகமாவே இருக்கும். அங்க போயிட்டு அம்மா அப்பா ஞாபகமாவே இருக்கும், எப்ப வருவோம், எப்ப அம்மாவை பாப்போம், அப்பாவை பாப்போம் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். அங்கேருந்து கிளம்பி இங்க வந்தா, இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயோ மாமா விட்டு வந்துட்டமே, அத்தை விட்டு வந்துட்டமே. ஆமா, அப்படிதான் ஒரு மாதிரி, அது ஏதோ ஒரு சோகம் ஒரு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும், ஒரு மாதிரி பயமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பசங்களோட செட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஜாலியாயிடும். ஓகேமா, சூப்பரா பகிர்ந்துட்டீங்க, நன்றிமா.
1: ஓகேமா.
0: நிறைய பேரோட ஞாபகங்களை வந்து அப்படியே தட்டி தூசு தட்டி எழுப்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கால் பண்ண முடியாதவங்க, லைன் கிடைக்காதவங்கலாம் என்ன பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் வந்து போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன் இந்த டாபிக் வச்சு. ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் இந்த நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே வந்து நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதாவது கோடை விடுமுறையில் உறவினர் வீடுகளுக்கு போகிறப்போ ஏற்பட்ட அந்த மறக்க முடியாத சிறு வயது நட்பு, அவங்க கூட ஏற்பட்ட வந்து நல்ல சந்தோஷமான மெமரிஸை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாட்டி அவங்க அங்கே அழைக்கிறதுக்கு வராங்க, தாத்தா வராங்க, பாட்டி வராங்கனால ஒரு மாதிரி சந்தோஷமாயிடும், அப்பா தாத்தா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அங்கே போகிறப்போ வழியெல்லாம் நினச்சிட்டே போவோம், அம்மா வந்து தனியாக என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாருமே வந்து இங்கே கிளம்பி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கும். எங்கள் வீட்லேயுமே வந்து தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாரையும் சேர்த்து அப்படியே தான் ஒட்டு மொத்தமாக அழைச்சிட்டு போகிறது. இங்கே வந்து தனியாக இருப்பாங்களே அப்படின்னு தோணும், எப்படா வந்து திருப்பி வந்து பார்ப்போம் அப்படின்லாம் வந்து தோணிகிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் ஒரு ஒரே சோகம், அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் செட்டு சேரும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, குதிக்க போய் மரத்துலேருந்து குதிக்க போய் நான் வந்து அப்படியே ஜெயம் ரவி மாதிரி பறந்ததெல்லாம் வந்து ஒரு நினைவு தான். அதே மாதிரி ஏகப்பட்ட காமெடியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு சின்ன வயசில். ஒன்னா ரெண்டா அப்படிங்கிற மாதிரி எதை சொல்கிறது அப்படின்னே தெரில, அத்தனை வாழ்த்தனத்தை பண்ணிட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நினைவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினைவுகள் இருக்குது, இன்னும் பேசலை, நான் வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு நம்பர் இல்லை, இல்லை கான்டாக்டே இல்லை, நான் பேசலை அப்படின்னா யார் மூலியமாவது கான்டாக்ட் பிடிச்சி போயிட்டு அந்த நான் அந்த நண்பர் வந்து நம்ம இப்படிலாம் பண்ணோம் இல்லை, இப்பெல்லாம் நீ வந்து எனக்கு பண்ணி விட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுங்க. அந்த மெமரிஸை வந்து திருப்பி எழுப்புங்க, உங்களோட பசங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்ததுனால நிகழ்ச்சியோட நிறைவாக என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று போடலாம். அந்த மாதிரி ஒரு சங்கத்தில் தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசியிருந்தோம் அந்த மாதிரி. ஸோ ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸில், யுகபாரதியோட வரிகளில், இமானோட மியூசிக்கில் அந்த பாட்டு வந்து வந்துட்டுருக்கு உங்களுக்காக. நானுமே வந்து இந்த நிகழ்ச்சியத்தோடு வைண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். அடுத்ததான் வந்து உங்களோட வந்து 2 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து இப்போதைக்கு குட்டி பாய் பாய் டாட்டா சொல்லியிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், சந்தோஷமாக இருங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, இதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: சே, என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.

0: இருக்கியா?
1: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
3: என்ன? மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் 60-70களுடைய பாடல்கள் கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்க கூட நான் உங்க அன்பு சகோ அர்ஜே சஞ்சய். காலங்கள் எவ்வளவுதான் போனாலும் சில வரிகளும் சில பாடல்களும் சில வரிகளும் சில பாடல்களும் சில சங்கீதங்களும் சிலருடைய உணர்ச்சிகளும் என்றைக்குமே மாறாது. அது மட்டும் இல்லை, சில வரிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் பல அர்த்தங்களை கொடுக்குது. அந்த அர்த்தமுள்ள வரிகளில் 60-70கள் பாடல்கள் ஆரம்பமாகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற அலைவரிசையை சென்னை அதுக்கப்புறம் சுற்றுவட்டார பகுதியில் கேட்குறவங்களும் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் எல்லாருமே இந்த இனிமையான நேரத்தில் ஆர்ஜே சஞ்சயான நான் என்னோட நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ராமு திரைப்படத்திலிருந்து. 60களில் வந்த இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு படம்னே சொல்லலாம். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களோட குரலில், கண்ணதாசன் அவர்களோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் ஒரு அழகான பாடல். கேட்டிணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மர

0: வெட்டுறீ?
1: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
0: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா? உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: தெரியல.
1: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணன துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
5: என்ன? மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

1:11 ஆகிட்டுருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாடம் 60-70 ஸ்பெஷல் கேட்டுட்ருக்கீங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் வந்து நம்ம கேட்டோம். பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில். அதாவது நான் மனமாக இருக்கிறேன், நீ வாக்காக இருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது உன்னுடைய மனசாட்சியாக நான் இருக்கேன், சொல்லாட்சியாக நீ இருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை நீ சொல்லணும் அப்படின்னு கணவன் மனைவி கூட அந்த ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கு இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே இருக்கும். அதாவது தீவிரமாக காதலிச்சிருந்தாருங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பரஸ்பர உணர்வு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க மனைவிக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஒரு யோசனைனா கணவன் வந்து உடனே தீர்த்து வைக்கிறதும், கணவனுக்கு ஏதாவது ஒன்றுனா மனைவி வந்து குறிப்பறிந்து செய்கிறதுமா தான் இந்த பாடலுடைய வரிகள் வந்து அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது காதலர்கள்னு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தேவை. காதலன் காதலை மறந்து விட்டால் காதலி தவிப்பாள் இல்லையா. அதை தான் வந்து காதலனுக்கு நினைவு கூறும் விதமாக நம்ம வந்து இங்கே இருந்தோம் அங்கே இருந்தோம் பொழுது எல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இது மறந்தால் மட்டும் சொல்ல மாட்டாங்க. திருமணமானதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சின்ன வயசில் ரெண்டு பேரும் வந்து அங்கே போயிருந்தோம், நம்ம வந்து இங்கே வந்து உணவு சாப்பிட்டோம், இந்த இடத்துல வந்து படத்துக்கு போகணும், அந்த பூங்காவில் வந்து நம்ம விளையாடணும்னு நிறைய சிலாகிச்சு பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி சுஷீலாவுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஹர் ஹர் சூரியகர்.
3: ஒரு மணி 20 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை FM ரெயின்போ 101.4 நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். 60 மற்றும் 70களுடைய சிறப்பான பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய அன்புக்குரிய சகோ ஆர்ஜே சஞ்சய். மிஸ்ஸியம்மா திரைப்படத்திலிருந்து வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் AM ராஜா மற்றும் பி லீலா ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. TN ராமையா தாஸ் வரிகள் எழுதியிருக்காரு. எஸ் ராஜேஸ்வர் ராவ் இசையமைச்சிருக்காரு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, இளவுகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதாவது புகார் கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்களேன், எங்கள் கதையை கேளுங்க, இதை பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குரிமை தந்த பசியால் வாழ்ந்திடவே வந்த சதி நான் அப்படின்னு ரொம்ப கவித்துவமாக எழுதியிருப்பாங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பி சுஷிலா ரெண்டு பேருடைய குரலில் வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு அழகான பாடல். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒரு 1:31 ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம் 60 ஸ்பெஷல். காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் வந்து அழகான ஒரு பாடல். அதாவது ஒரு பெண்ணை வந்து வர்ணித்து பாடியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய குணம், அவங்களுடைய நடை, அந்த அழகு, அதெல்லாம் வந்து நம்ம இந்த வரிகளில் நம்ம பார்த்துருப்போம். 60களுடைய பாடல்கள் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாடல்கள் கேட்டோம் இல்லையா. அடுத்து 70களுடைய பாடல்கள் கேட்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல வாய்ப்பே இல்லை. இதுவும் ஒரு வர்ணனை பாடல் தான் சொல்லியாகணும். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட

வட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள்.

1:44 ஆகிட்டுருக்கு. நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் இந்த பாட்டை தான் நம்ம கேட்டு கொடுத்து வந்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் நம்ம கேட்டு வந்தோம். அது உலகம் ஃபுல்லாக இந்த வாலிப பருவத்தில், அதாவது இளைஞர் பருவத்தில் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றுவாங்க. நியூயார்க்கில் இருப்பாங்க, ஜப்பானில் இருப்பாங்க, தாய்லாந்து, உலகமே இப்போது நம்ம பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு அப்போவே வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. கையடக்கத்துக்குள்ளேயே கைபேசி வந்ததுனால இந்த உலகத்தில் எங்கே வேணாலும், யார் வேணுமானாலும், யார் கூட வேணும்னாலும் பேசலாம், கலாச்சார விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக சுற்றி வரணும் இல்லையா. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

1:54 ஆகிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரைக்கானம் 60-70 ஸ்பெஷல் கேட்டுட்டு இருந்தோம். அதாவது முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டு முடித்து வந்தாச்சு. எம் எஸ் விஸ்வநாதன், எஸ்பி பாலசுப்ரமணியம் உடைய குரலில் வாலியோட வரிகளில் நம்ம இந்த பாடல் கேட்டு வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவு பாடலாக அவள் அப்படித்தான் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கே ஜே யேசுதாஸ் குரலில், கங்கை அம்மன் அவர்களின் வரிகளில் இளையராஜா இசையில். இத்துடன் நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். கேட்டினைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ கவிதா. ரெயின்போ மெலடிஸ்ல அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு சூப்பரான மெலடிஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக வர இருக்கு. நிகழ்ச்சியில முதல் பாடலா என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாதி ராஜா படத்துக்காக மனோகன் சித்ரா சேர்ந்து பண்ண பாட்டு பிரைசுடன் லிரிக்ஸ்ல இளையராஜாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ள இருக்கு.

வாத்தியார் வீட்டு பிள்ளை இத்திரைப்படத்துக்காக மனமாலையும் மஞ்சளும் சூடி அப்படிங்கிற பாட்டு, எஸ் பி பாலசுப்ரமணியோட வாய்ஸில் புலமைப்பித்தன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 2:12 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுருக்கீங்க. உங்களுடன் நான் தான் கவிதை அணிஞ்சிருக்கேன். ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்டுருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாட்டு தங்கமான ராசா படத்துக்காக தென்மதுரை சீமையிலே அப்படிங்கிற பாட்டு, சித்ரா அண்ட் குரூப் சேர்ந்த பாடின பாட்டு, கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

நேயர்கள் கவனித்திருக்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். புது புது அர்த்தங்கள் படத்துக்காக கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படிங்கிற பாட்டு SB பாலசுப்ரமணியமோட வாய்ஸ்ல வாலிவுட வரிகள்ல இளையராஜாவோட இசையில கேட்டு முடிக்கும் போது நேரம் 2:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ் வித் மீ கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி விழா அப்படிங்கிற படத்துக்காக பூங்காற்று உன் பேர் சொல்ல அப்படிங்கிற பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 2:27 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க ரெயின்போ மெலடிஸ் வித் மீ கவிதா. ஸோ ரெயின்போ மெலடிஸோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இதோட நான் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாம் தேவர் மகன் படத்திலிருந்து இஞ்சி இடுப்பழகி இடுப்பழகா அப்படிங்கிற பாட்டு, ஜானகியோட வாய்ஸ்ல வாலியோட வரிகள்ல இளையராஜாவுடைய சில வந்து இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதோலு.
1: இஞ்சி இடுப்பழக மஞ்சச்சவ பழகா

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். விவசாயிகளுக்கு தமது அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற

23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஹலோ டாக்டர், வித் மீ ஆர்ஜே கவிதா. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர கால நிகழ்ச்சி, ஒரு சுச்சுவேஷனில், ஒரு அவசர காலத்தில் ஒரு மருத்துவ சூழ்நிலை ஏற்படும் போது எந்தெந்த மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வந்து நம்மளோட உயிரை காப்பாற்றுறது எவ்வளோ முக்கியம் இல்லையா. அந்த மாதிரி விபத்து, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை வந்து ஒரு மாரடைப்பு வருது, பக்கவாதம் வருது, இல்லை மூச்சுத்திறனில் ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், எப்போ டாக்டர் அணுகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரி நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்கும், முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம கூட வந்து பதில் சொல்கிறதுக்காக நம்மளோட ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க டாக்டர், எமர்ஜென்சி கன்சல்டன்ட் டாக்டர் வெங்கடேஷன் அவர்கள். அவர்களை வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன் டாக்டர். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். அதாவது அவசர கால சிகிச்சைகள் பற்றி நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு நேரலை நிகழ்ச்சி, நேயர்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட உங்கள் கேள்விகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00-38 மற்றும் 2952-55-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வி கேட்கலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 2986-00-38 மற்றும் 2952-55-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. முன்னிணைப்பாக வந்து 0444 அப்படிங்கிற நம்பரை போடுறதுக்கு மறந்துடாதீங்க. டாக்டர், இப்போ வந்து திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் அட்டாக்கோட ஆரம்ப அறிகுறிகள் வந்து என்ன டாக்டர்? அதே மாதிரி அதை கேஸ்ட்ரிக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஓகே இந்த மாத்திரை போடுறது, வேறு ஏதாவது விஷயங்களை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும், இல்லை வீட்டில் இருக்கவங்களை வந்து என்ன மேற்கொள்ளணும் டாக்டர்?
1: இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நெஞ்சு வலி வந்து அதற்கான காரணங்கள் வந்து பல இருக்கலாம். நம்ம இனிஷியலாக வந்துட்டு நம்ம வந்து அதை கேஸ் ட்ரபிள்னு நினச்சிட்டு நம்ம சோடா கொடுக்கறதோ, இல்லை வீட்டில் ஜெலுசில் இருக்கு அதை கொடுக்கறதோ, அந்த மாதிரி வந்து பண்ணுறத தவிர்க்கணும். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இனிஷியலாக கூட்டிகிட்டு போகணும். அறிகுறிகள் வந்து உங்களுக்கு நெஞ்சு வலி எங்கனாலும் இருக்கிறான். எல்லோரும் நெஞ்சு வலினா நெஞ்சில் மட்டும் வந்தால் தான் நெஞ்சு வலின்னு நினைப்பீங்க. யூஸ்வலாக வந்து ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து வலது தோள்பட்டையில் தான் வந்து ரொம்ப காமனாக ரொம்ப பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நெஞ்சோட சென்டரில் இருக்கலாம், சைடில் இருக்கலாம், இல்லை இடது கையில் இருக்கலாம். யூஸ்வலாக அதோட ப்ரெசன்டேஷன் இடது கையில் வந்து யூஸ்வலாக பரவும்பாங்க, அதோட கொஞ்சம் உள்ளங்கையில். பட் வந்து உங்களுக்கு கழுத்தில் கூட இருக்கலாம், தாடை வரைக்கும் கூட போகலாம், இல்லை உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஷோல்டர் பிளேட், பின்னாடி முதுகில் கூட வலி இருக்கலாம்.
0: ஓகே.
1: ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது. நெஞ்ச யூஸ்வலாக வந்து யாரோ அமுக்குற மாதிரி இருக்குது, அழுத்துற மாதிரி சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்ஸ். அது போக வந்து உங்களுக்கு மூச்சுத்திணறல் இருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகலாம், உங்களுக்கு வேத்து வடியுது அப்படிங்கிற போது வந்துட்டு நம்ம இனிஷியலாக வந்துட்டு பக்கத்தில் இருக்க நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் மாடாலிட்டிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி.

0: ஓகே டாக்டர், இது ரெண்டுமே இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஏதாவது இருக்கா டாக்டர்?
1: யூஸ்வலாக வித்தியாசம் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சில பேர் பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்கும், அவங்களுக்கு வலி என்னன்னே தெரியாது, கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேஷண்ட் வந்து அப்போ தான் வெயிட்டை தூக்கியிருப்பாங்க, அப்போ லைட்டாக வந்து உங்களுக்கு மசில் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மசில் பிடிச்ச மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக கை அசைச்சா உங்களுக்கு வலி இருக்குதுன்னா உங்களுக்கு அது ரிலேட்டட் வந்துட்டு உங்களுக்கு தசை பிடிப்பாக இருக்கலாம். கேஸ் ட்ரபிள்னா யூஸ்வலாக உங்களுக்கு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் மாதிரி யூஸ்வலாக சென்சேஷன் இருக்கும். ஈவன் தோ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கு கூட உங்களுக்கு ரேர் பிரசன்டேஷன்ல இந்த மாதிரி எரிச்சல் கூட காரணமா இருக்கலாம். அதாவது நம்ம வயிற்றோட மேல் பகுதியில் உங்களுக்கு வலி வரலாம். அது எந்த சைடாலும் இருக்கலாம், சென்டரில் இருக்கலாம், ரைட் சைடில் இருக்கலாம், லெஃப்ட் சைடில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பின்னாடியும் வலி தெரியலாம். ஆனால் அந்த கேஸ் ட்ரபுளோ இல்லை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஹார்ட் தான் இதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஒஸ்டா நினச்சிட்டு நம்ம பக்கத்தில் நினைச்சிட்டு ஒரு இசிஜி ஏதோ எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடும். சிம்டம்ஸ் வைஸ் பிரித்து பார்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ 18 வயசு 20 வயசு பசங்களுக்கே வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப பேருக்கு வருது. ஸோ அதனால் இனிஷியலாக வந்துட்டு நம்ம இதை கேஸ் ட்ரபிள்னு கொஞ்சம் சிம்பிளாக நினச்சிட்டு விடாமல் இருக்கிறது நல்லது.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, யாரை இங்கே பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
2: மதிய வணக்கம் மேடம்.
0: மதிய வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க சார்?
2: ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்டன் பேசுகிறேன் சார்.
0: ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க.
2: குட் ஆஃப்டர்நூன்
1: சார். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்க சார்.
2: ரெண்டு விஷயத்துக்கு எமர்ஜென்சிக்கு நீங்கள் உங்கள் கைடன்ஸ் தேவை சார். ஒன்று வந்து திடீர்னு ஷாக் அடிச்சிருக்கு ஏதோ ஒரு பாம்பில்.
1: ஓகே,
2: அடுத்தது வந்து இந்த கிராமத்துல பாம்பு கடிச்சிட்டாங்கன்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ஹவு குயிக்கா அவங்க ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் இது பண்ணி ரெஸ்கியூ பண்ணலாம், இது ரெண்டு மட்டும் சொல்லுங்க. நான்
1: ஓகே சார், இனிஷியலாக ஷாக் அடித்ததை பற்றி சொல்கிறேங்க. யூஸ்வலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஷாக் அடிச்சதுங்கிறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு வீட்டில் அடிச்சதா? யூஸ்வலாக அந்த ஏசி கரண்ட் வந்து வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா ஹை அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து யூஸ்வலாக டிசி கரண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் உங்களுக்கு டிசி கரண்ட்டில் வந்து ஷாக் அடிச்சதுன்னா உங்களுக்கு தூக்கி போட்டுரும். இதே இது ஏசி கரண்ட் இருந்ததுன்னா யூஸ்வலாக அவங்க டச் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் சத்தமே போடாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு கரண்ட்டுமே ஆபத்து தான். சப்போஸ் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு அங்கேருந்து பேஷண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஷாக் இல்லாத இடத்துல யூஸ்வலாக சொல்கிறது வந்துட்டு அரவுண்ட் ஒரு 20 meters டிஸ்டன்ஸ்க்கு நம்ம பேஷண்ட்டை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இதே நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபார்மில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சு, நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறபோது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரேபிட் மாதிரி நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு காலத்தோ நீங்கள் அந்த அப்படியே வந்துட்டு ரெண்டு ஆள் ஹாப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, பேஷண்ட்டை வந்து நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக அதோட கான்டாக்ட் வந்து நீங்கள் ஒயரை கூட நீங்கள் சின்ன ஒரு ரப்பர் மெட்டீரியலோ இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு உடன் ஸ்டிக்காலேயோ நீங்கள் மெட்டீரியல் மட்டும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்துட்டு சொல்கிற மாதிரி இப்போ கான்டாக்ட் வந்து இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கட்டையை வச்சு அடிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இப்போ தலை வந்துட்டு ஒயர் வந்து தலையில் பட்டுருச்சுன்னா நம்ம தலையில் அடிக்க முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் மெதுவாக வந்துட்டு நீங்கள் இதை மட்டும் அந்த ஒயரை மட்டும் எடுக்கிறது பெட்டர். அப்படி எடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் மெதுவாக இவரை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்டிக்கை வச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உடம்பில் இருக்கக்கூடிய அந்த புண்ணு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோடய ஆழங்கள் அதோடய எஃபெக்ட் வந்து வெளியில் தெரியாது. பட் உள்ளுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான அடியாக இருக்கலாம். உங்களுக்கு உள்ள ரொம்ப இடத்துல ரத்த கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, உங்களுக்கு மசில் உடையிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து சின்னதாக இங்கே உங்களுக்கு தொட்ட இடத்துல மட்டும் புண்ணு இருக்குது, அதனால் வந்து அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டுறலாங்கிறது கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டப்படாமல் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட மாதிரி பாம்பு கடி வந்து நீங்கள் பாம்பு கடிச்சிருச்சுன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த ஒரு ரோப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கெட்டுறது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்வலாக நம்ம பிளட் சப்ளையை நிறுத்திடுவோம் அந்த பாகத்துக்கு போகிறதுக்கு. அதனால் அந்த இடம் வந்து பிளட் சப்ளை இல்லாமல் இறந்து அதனால் நம்ம பாம்பு கடித்தா வர பாதிப்புகளை விட அதிலிருந்து வர பாதிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி முக்காசி பாம்புகள் வந்து நஞ்சு இல்லாதவை, அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த பாம்பு கடிச்சதுன்னு தெரியாமல் நீங்கள் கையை கடிச்ச உடனே கையை வெட்டுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க இவங்களுமே வந்துட்டு ரொம்ப பதட்டப்படாமல் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. காமனாக வந்துட்டு இருக்கிற ஸ்னேக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நம்ம ஆன்டி ஸ்னேக் வேணாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நம்ம வந்து அந்த கடித்த இடத்த வந்து நம்ம சோப்பு வச்சு மட்டும் கழுவிட்டு அசையாமல் அவங்கள படுக்க வச்சு அப்படியே வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும்.
0: ஓகே டாக்டர், அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீச்சில் அடுத்த நேரம் ஒருத்தர் இருக்கிறானே, யார் இங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இனிப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே,

0: ஓகே டாக்டர், இப்போ வந்து திடீர்னு ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மூச்சு விடுறாங்களா உயிரோட தான் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்?
1: இனிஷியலாக மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து நாடி துடிப்பு வச்சு பார்க்கலாம். நீங்கள் கழுத்தில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம கரோட்டிட் பல்ஸ் மாங்க நம்ம பல்ஸ் செக் பண்ணுறது, எதர் நீங்கள் கையில் பார்க்கலாம், ரேடியல் பல்ஸ் பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி நம்ம படத்துலையும் காமிப்பாங்க, நம்ம கையெடுத்து ஏதாவது ப்ரெக்னென்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி மேலாம் பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் கையை வச்சு பார்த்துக்கலாம் நாடி துடிப்பு இல்லைன்னு. அங்கே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியலை அப்படின்னா கழுத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நாடி துடிப்பு இருந்ததுன்னா ஓகே, சப்போஸ் நாடி துடிப்பு இல்லை, அது நீ நாடி துடிப்பு பார்க்கும்போது கூட உங்கள் சின்ன வச்சு கூட நீங்கள் வந்து அவங்க ப்ரீத் பண்ணுறாங்களா இல்லையா, ஏர் உங்களை ஃப்ளோ ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லைனா அவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொஞ்சம் அண்ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம செஸ்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே உங்களுக்கு வந்து மூச்சு விடுறது வந்து உங்களுக்கு நம்ம பாடி மூவ் ஆகுதா இல்லையா, செஸ்ட் மூவ் ஆகுதா இல்லையான்னு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈதர்வே எதனால் மயங்கி விழுந்தாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இசிஜி, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க நேர்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு நெஞ்சு வலியில கூட மயங்கி விழலாம்.
0: ஓகே டாக்டர்,
1: பட் இனிஷியலாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் சமமான நிலையில கொஞ்சம் படுக்க வச்சுருங்க. சுயநினைவு சுத்தமாக எழுந்திருக்க முடியலை, சுத்தமாக வந்து உங்களுக்கு கான்சியஸ்னஸே இல்லை, நம்ம லைட்டை தட்டி பார்த்தாலோ கூப்பிட்டு பார்த்தாலோ எழுந்திருக்கலை அப்படின்னா ஒரு சைடு வந்து ஒரு கழிச்சு படுக்கிற மாதிரி நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எச்சி நம்ம வாயில் இருக்க செக்ரீஷனு எல்லாம் வாந்தி வர மாதிரி உள்ளேருந்து வர்ற வாந்தி எல்லாமே திரும்ப நுரையீரலுக்குள்ளே போகிறது வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணலாம்.
0: ஓகே டாக்டர், நேஷில் ஒரு நேயர் இருக்காங்க, யாரும் இருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்
2: மேடம், நான் அடையாறுலேருந்து பேசுகிறேன், என் பேர் விஜயலட்சுமி.
0: ஓகே மேடம், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க.
2: 74 வயசாகுது, எங்கள் ஹஸ்பண்டுக்கு 78 வயசாகுது.
0: ஓகே,
2: இப்போ சப்போஸ் நைட்டில் வந்து பெயின் எதாவது வந்தால் நாக்கு கடியில் அந்த மாத்திரை ஆஸ்பிரின் வைக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார், பட் அது எப்படி என்ன எனக்கு புரியல. அண்ட் இன்னொன்று கொஸ்டின் வந்து, இப்போ நாங்கள் இதில் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் சேரலாமா, ஆர் அப்போ அவசரத்துக்கு அங்கே சேர்ந்துட்டு அப்புறம் மாற்றிக்கலாமா? இது ரெண்டு கொஸ்டின் தான் மேடம்.
0: ஓகே,
2: ஆ சொல்லுங்கம்மா.
1: வணக்கம்மா, நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து நல்ல கொஸ்டின். யூஸ்வலாக வந்து நம்ம உங்களுக்கு வந்து எதை உங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததுன்னா இந்த மாதிரி மாத்திரைகள் இருக்குது, ஒரு மாத்திரை இல்லை மூணு மாத்திரைகள் அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அந்த பெயினை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஷுவராக இந்த மாதிரி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதே மாதிரி திரும்ப இருக்குன்னா நீங்கள் வைக்கலாம். அதோட ஆஸ்பிரின், அந்த குளோபிடோகிரல் இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு அந்த இரத்த நாளங்க இருதயத்தில் இருக்கிற இரத்த நாளங்களை வந்து விரிவடைஞ்சு உங்களுக்கு வலியை குறைக்கக்கூடிய இது ஐசோசார்பைட் டைநைட்ரேட் மாங்க இல்லைனா சார்பிட்ரேட் மாங்க அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். பட் இனிஷியலாக உங்களுக்கு பக்கத்தில் எதுவும் கிளினிக் இருந்துச்சு இல்லை ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அங்கே போகிறது பெட்டர். உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து இதே பெயினை இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், ஏற்கனவே சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க, ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, இதே பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறபோது வந்து நீங்கள் எடுக்கலாம். பட் பெட்டர் வந்து உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுதுன்னா அங்கே போய் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் உங்களுக்கு உங்களுக்கு நெஞ்சு வலியை வந்து ஏகப்பட்ட நெஞ்சு வலி பல காரணங்களுக்காண்டி வரலாம். நார்மலாக வந்துட்டு சொல்கிற மாதிரி கேஸ் ட்ரபிள் ரொம்ப காமன், இல்லைனா சாப்பாடு சரியில்லை ரொம்ப காரமாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல், அதை கூட நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு திரும்ப மாத்திரை வச்சா அது தப்பாயிடும். அதனால் பெட்டர் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போகிறது பெட்டர்மா. ரெண்டாவது நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து இன்சூரன்ஸ், எந்த ஹாஸ்பிட்டலும் சரி எதர் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ஓகே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எதாக இருந்தாலும் எமர்ஜென்சி அப்படிங்கிற போது வந்துட்டு நம்ம உங்களை ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகலை அப்படின்னா நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் அது இருக்குதோ நீங்கள் அங்கே போய்க்கலாம். எந்த ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் இருந்தால் எமர்ஜென்சி வந்து இப்போ இன்சூரன்ஸ் இல்லைன்னா பார்க்கக்கூடாதுன்னுங்கிறது கிடையாது. யார் வந்தாலுமே அந்த இன்சூரன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா எமர்ஜென்சின்னு வந்தால் இனிஷியலாக உயிர் காக்கக்கூடிய இதை வந்து பண்ணி தான் ஆகும். அது வந்து அந்த ஹாஸ்பிட்டலோடதும் அந்த டாக்டரோட கடமை.
2: பேசுங்க.
0: சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: பிஜி.

0: மணிவாசன் கூடுவாஞ்சியிலிருந்து பேசுறேன். எனக்கு 82 வயசு ஆகுது. ஒரு 15 வருஷம் முன்னால சூர்யா ஹாஸ்பிட்டல் எனக்கு பைபாஸ் பண்ணாங்க. இப்ப நல்லா இருக்கிறேன் நானு. அந்த ஆஸ்பிரின்னு குளோபிடாக்ரில் அட்வாஸ்டின்னு இந்த சில மாத்திரைகளும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரணுமா? அவ்வளாங்க எனக்கு பி இது இருக்கு, சுகர் இருக்கு. சுகர் மாத்திரைகளும் எதுக்கும் கண்டினியூஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாக்க அதுக்கு சைட் எஃபெக்ட் எதுனா வருமா? 12-13 வருஷத்துக்கு மேல ஆகிப்போச்சு, இப்ப நல்லா இருக்கிறேன் நானு. ஹலோ,
1: ஹலோ சார், சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஆ, கேட்டுருக்கீங்களாமா?
1: கேக்குது சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
0: சரியா கேக்கலாமா?
1: இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, இனிப்புல இருக்கீங்க சார்.
0: கேக்குதாமா?
1: கேக்குது சார், நீங்க சொல்லுங்க சார்.
0: அம்மா, எனக்கு 82 வயசு ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பைபாஸ் பண்ணாங்க சூர்யா ஆஸ்பத்திரியில. அப்பதுல நான் நல்லபடியா இருக்கிறேன். இப்போ ஆஸ்பிரின்னு குளோபிடாக்ரில் அமிடோஃபின் அட்டோரிஸ்டின்னு இதெல்லாம் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு பிபி இது சுகர் இருக்குது. சுகருக்கு இன்சுலின் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இதுக்கு முன்னாடி 20 போட்டுருந்தேன், இப்போ 5 தான் போட்டுட்டு வரேன். இப்போ அந்த மாத்திரைங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணுமாம்மா? அந்த தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் அதனால சைட் எஃபெக்ட் எதுனா இருக்குமாம்மான்னு கேட்குறேன்.
1: ஓகே சார், டாக்டர் பதில் சொல்லுவாங்க.
2: வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இந்த மெடிசின்ஸ் வந்து லைஃப் லாங் நம்ம எடுக்கிற மாதிரி தான் சார் இருக்கும். ஏன்னா திரும்ப வந்து உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைனா வந்து இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த மெடிசின்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம். ஈவன் தோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வர மெடிசின்ஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து இதில் வந்து ரிஸ்க் எது பெனிஃபிட் எதுன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பெட்டர் வந்து நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்து வர சைட் எஃபெக்டை விட மெடிசின் எடுக்காமல் வர எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம மெடிசின்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்போ தான் வந்துட்டு திரும்ப வந்து நம்ம ஹார்ட்டில் வந்துட்டு நம்ம ரத்தம் உறையிறத இல்லைனா வந்து நம்ம ரத்த நாளங்கள் சுருங்கிறத தடுக்கிறதுக்கு வந்து இது ஏதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுகர் பொறுத்த வரைக்கும் சுகர் வந்து உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். அது ஒரு பாகம் கூட விடாது. அதனால் நம்ம சுகரை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு மெடிசின்ஸ் வந்து லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த HbA1c ஒரு வேல்யூ எடுப்பாங்க, அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாத்திரைகள் உங்கள் இன்சுலின்லேருந்து ரொம்ப கம்மியாகி மாத்திரைகளுக்கு மாதிரி மாத்திரையிலேருந்து இன்னும் ரொம்ப கம்மியாக கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு மாத்திரை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூச்சரில் வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1-2 மாத்திரையாவது நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது போக நமக்கு வர அந்த சுகரோட காரணங்கள் வந்து எந்த வெரைட்டின்னு இருக்குது. ஒரு சில வெரைட்டிக்கு வந்து நம்ம இன்சுலின் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு சில வெரைட்டிக்கு வந்து நம்ம மாத்திரை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே இது உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாச்சுன்னா இனிஷியலாக இன்சுலின் கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாத்திரைக்கு மாத்திர மாதிரி இருக்கும். நம்ம லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் சார் இருக்கும் மோஸ்ட்லி.
0: இப்போ கம்மி ஆயிடுச்சுன்னா இன்சுலின் கம்மி பண்ணிட்டு நம்ம மாத்திரையாக போட்டுக்கலாமா சார்?
2: நீங்கள் அதான் இந்த கம்மி உங்களுக்கு நல்லா கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அது இன்சுலின் உங்களுக்கு இந்த சுகர்லேயே ரெண்டுத்துக்கு டயபெட்டிஸ் Type 1, Type 2, Type 3 இப்போ Type 4, Type 5 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த Type 1 வந்து யூஸ்வலாக நம்ம இன்சுலின் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு குழந்தையாக பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து இன்சுலின் வந்து செக்ரெட் ஆகுது கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இன்சுலின் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த Type 2 நீங்கள் சொல்கிறது வந்து இந்த Type 2ங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இன்சுலின் முதல்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இன்சுலின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேப்லெட்ஸாக நம்ம குறைக்கலாம். Type 1 இருக்கவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸாக குறைக்கக்கூடிய ஆப்ஷன் இல்லை.
0: நன்றி சார்.
2: நன்றி
1: நன்றி சார். நிகழ்ச்சியில் எங்களுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க சார்?
3: வணக்கம், நாமக்கல்ல இருந்து நடராஜன் பேசுறேன்.
1: ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: எனக்கு வயசு 69, என் பேர் நடராஜன்.
2: ஓகே சார்.
3: சுகர் இருக்கு ஒரு 35 வருஷமா.
2: ஓகே.
3: வலது கையில் வந்து ஷோல்டர் பெயின் அதிகமா இருக்கு.
2: ஓகே.
3: நைட்ல வந்து இந்த பக்கம் பிறண்டு படுத்தா வலி வந்ததுனால தூங்க முடியலங்க.
2: ஓகே.
3: சரி, இதுக்கு வந்து நான் சுகர் டாக்டர் பார்த்தா அவர் டேப்லெட் கொடுக்குறாருங்க, ஆனா அது சரி ஆகலைங்க, அது அப்படியே தான் இருக்கு.
2: ஓகே.
3: இதுக்கு நான் எந்த டெஸ்ட் பண்ணுங்க? சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஏதாவது பண்ணி பாய் எனக்கு ஸ்டோக் இருக்குமா அப்படிங்கிறதுக்கோசரம் கேட்கறேன்.
2: ஓகே சார். இப்போ சார் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
3: சார் நான் 69 வயசு வீட்டில் தான் ரிட்டையர் ஆகிட்டேன். வீட்டில்
2: தான் ரிட்டையர் ஆகிட்டீங்க. ஓகே. யூஸ்வலாக வந்துட்டு உங்களுக்கு வேற எதுவும் ரீசெண்டாக எதுவும் வெயிட் எதுவும் தூக்குனீங்க இல்லைனா வேற எதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சைடாவே

0: படுக்கிற பழக்கம் இருக்கா சார்? வலது சைடு எதுவும் படுக்கிற பழக்கம் இருக்கா சார்?
1: அந்த மாதிரி இருக்கு.
0: யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ்வலாக வந்து உங்களுக்கு இடது பக்கம் திரும்பி படுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரே சைடு நீங்கள் மடக்கி ஒரே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வலி வரும் சார். ஆனால் ஒரு சில நேரம் சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வலி வந்துட்டு எந்த இடத்துல எந்த ஜாயிண்ட்னாலும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலாம் சார். எந்த ஜாயிண்ட்னாலும் உங்களுக்கு பெயின் வரலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு மாற்றி பாருங்கள் சார். இதுக்கு சிடி எம்ஆர்ஐ மோஸ்ட்லி தேவைப்படாது சார். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கை வந்து உங்களுக்கு உணர்ச்சி எதுவும் இருக்காது. சுத்தமாக நம்ம எடுத்து பார்த்தா கீழே அப்படியே தொங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சுத்தமாக மூவ் பண்ண முடியாது, உணர்ச்சிகள் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு அது கை ஒரு கை இருக்கலாம், ஒரு கால் இருக்கலாம், பேசுறதுக்கு குளறுபடி பேச்சு கொஞ்சம் குளறி குளறி வரலாம். இந்த மாதிரி கூட நம்ம இருக்கும். கண்ணை மூடுறதுல வந்துட்டு கண்ணை துறக்கிறதுல வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பயப்படலாம். பட் இந்த விஷயத்தில் வந்துட்டு இது வந்து சின்ன சின்ன காரணங்களை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பொசிஷனை மாற்றி படுத்து பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு நம்ம பெயின் கில்லர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு வலி சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த மேனேஜ்மெண்ட் என்னங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ரேஸ் எதுவும் தேவையா, உங்கள் கையோட மூவ்மெண்ட்லாம் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நியர்பை டாக்டர் யாரும் இருந்தால் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: ஆ, தேங்க்யூ சார்.
2: நன்றி சார். நீச்சலினை கூட அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து பேசுறேன் மேம்.
2: ஓகே சார், வணக்கம் சார். டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார்.
3: கண்டிப்பா டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதலாவது கேள்வி, இந்த ஹார்ட்ல வந்து ஒரு சிலருக்கு அடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுவதற்கு காரணம் கொழுப்பு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் தாண்டி வேற என்ன காரணங்கள்? அது ஒண்ணும். ரெண்டாவது டாக்டர், இப்போ இளைஞர்கள் இப்ப இருக்கக்கூடிய சிறிய வயதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 30-35 அவங்களுக்கு வந்து ஹார்ட் தொடர்பான பிரச்சனைகள், ஈவன் அடைப்பு முதலிய பிரச்சனைகள் எல்லாம் வருது. எனக்கு என்ன டவுட்னா, இவங்க வந்து ஜிம்முக்கு போறது, எக்ஸசைஸ் செய்யறது, ஓடுறது, ஜாக் பண்ணுறது, ரங் பண்ணுறது, அதெல்லாம் ஆஃப்டர் ஹார்ட் ஆப்ரேஷன் தடுத்துக்கிட்டு ஒன்லி வாக்கிங் அது மாதிரி தான் பண்ணுவதற்கான ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது உடம்புல இருக்குமா, அல்லது அவங்க ஜிம்முக்கு போகிறது அந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் கூட ஆஃப்டர் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யலாமா? இது இளைஞர்களுக்கு எப்படி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்கணும், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
0: ஓகேம்மா. இனிஷியலாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹார்ட்ல வந்து அடைப்பு ஏற்படுறது வந்து ரத்தம் வந்து உறையிறதுனால ஒன்று இருக்கலாம், இன்னொன்று ரத்த நாளங்கள் வந்து சுருங்கிறதுனால இருக்கலாம். ரெண்டு வகையான இருக்குது. இப்போ அந்த ஹார்ட்டில் இருக்கிற அந்த உறையிறதுக்கான காரணங்கள் வந்து இனிஷியலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ரொம்ப இன்ஃபெக்ஷன் எதுவும் ரொம்ப திடீர்னு உங்களுக்கு உடம்புல இருக்க இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தாலோ, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ரத்தம் வந்து உறையிறத எபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக ரொம்ப சீக்கிரம் அந்த கிளாட்டிங் டைம்லாம் வந்துட்டு ரொம்ப டிலே ஆனாலோ, அது போக வந்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து உடம்புல இருக்க ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி இருந்ததுனாலும் உங்களுக்கு வரலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாக சேர்ந்தாலோ, இல்லை டயாபெட்டிஸ், யூஸ்வலாக இந்த டயாபெட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இந்த சுகர் அண்ட் பிபி, இது ரெண்டும் தான் ரொம்ப காமனாக காரணங்களாக இருக்குது. இன்னொன்று வந்து இளம் வயசில் உங்களுக்கு வந்து யங் பீப்புள் ரொம்ப பேருக்கு இப்போ காமனாக வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது ரீசன் வந்து, ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிம்மில் வந்துட்டு ரொம்ப ஓவர் எக்ஸசைஸ், அதாவது வெயிட் தூக்க முடியாத வெயிட்டெல்லாம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலோ, உடம்புல அதிகப்படியான பெயின் இருந்தாலோ உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம். அது போக வந்துட்டு உங்களுக்கு இனிஷியலாக அந்த ட்ரக்ஸ் எதுவும், இந்த இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் ஒரு சில பேர் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரக் எடுக்கிறதுனால கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த ரத்தம் உறைஞ்சி ஹார்ட்டில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு எதுவும் வேல்வு ப்ராப்ளமாக இருக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறபோது வந்துட்டு எல்லாம் லிமிட்டடாக பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு வண்டி வந்துட்டு நம்ம பண்ண முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம், இப்போ தூக்க முடியாத வெயிட்டாக நம்ம தூக்குறோம், இது மற்ற நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து நம்மளை கம்பேர் பண்ணிட்டு அவங்கள மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணுறது பெட்டர். பட் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது உடம்புக்கு நல்லது தான், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம்.
2: ஓகே சார். ஸோ தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி வந்து எதை பற்றி பேசிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர கால சிகிச்சைகள் குறித்து நம்ம வந்து டாக்டர் வெங்கடேசன் அவர்களோட நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 2986-00-38 மற்றும் 2952-55-54 நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 2986-00-38 மற்றும் 2952-55-54 அப்படிங்கிற ரெண்டு நம்பரையும் போட்டு நீங்கள் கால் பண்ணலாம். முன்னிணைப்புக்கு 044 அப்படிங்கிற நம்பரை போடுறதுக்கு மறந்துடாதீங்க.

ஸோ தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. மணிரத்னம் படத்துக்காக ஒரு பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா சேர்ந்து பாடின பாட்டு, வைரமுத்தோரோட வரிகளில் சிற்பியோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

நேரம் 3:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவசர கால சிகிச்சைகள் குறித்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர் வெங்கடேசன் தான் வந்து அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ நேர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு

0: டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
1: சார் வணக்கம் சார், டாக்டர் சார்.
2: ஆ வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: ஒரு சின்ன டவுட் தான் சார், தண்ணி பாம்பு பாய்சன் இருக்குதா இல்லையா? அதான் சார்,
2: தண்ணி பாம்பு வந்து எல்லா பாம்பும் தண்ணியில் இருக்கலாம் சார். யூஸ்வலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கடல் நீரில் இருக்கிற பாம்பு வந்து கொஞ்சம் விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறது சார். பட் வந்து என்ன பாம்புங்கிறதுல தான் நம்ம இது பண்ணுறது மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு இப்போ வந்து பாம்போட மண்டை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அது போக வந்து உங்களுக்கு வாலோட பின்னாடி வந்து ரெண்டு செதில்கள் வந்து ரெண்டு ரோவாக வந்து ஒரு செதில்கள் இருக்குது, அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு சின்ன கோடு மாதிரி வந்து மேலே கீழே வந்து செதில்கள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கும் அதோட மூக்கு பகுதிக்கும் இடையில் வித்தியாசமான ஒரு கருப்பு கலரில் ஒரு செதில் மாதிரி இருக்குது, அதாவது கொஞ்சம் அந்த ஹீட் சென்சிங் ஆர்கன் இருக்கிறது. அது போக வந்து லைட் கலரில் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்காக இருக்கலாம் சார், நஞ்சு உள்ள பாம்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து கடிச்சதுன்னா நம்ம வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் சார்.
0: நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ,
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்கம்மா?
3: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன்.
0: டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா.
3: ஆ ஓகே, வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க.
3: வணக்கம். என்னது அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்கு மைல்டுன்னா காப்பாற்றிடலான்றாங்க, மேசிவ் அட்டாக்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்களே, அது ஏன் டாக்டர்? எப்படி, எது மேசிவ், எது நான் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: நல்ல கேள்விம்மா. அதாவது நம்ம அது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இரத்த குழாயில் வந்துட்டு ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து அடைச்சது அப்படின்னா நம்ம மேசிவ்னு சொல்லுவோம்மா. அதே இது வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக வந்துட்டு ஃபுல்லாக அடைக்கலை, பாதியாக அடைக்கிது, உங்களுக்கு வந்து ரத்தம் உறைஞ்சிருக்கிறது வந்து அந்த இரத்த குழாயில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளட் ஃப்ளோவே இல்லைன்னா நம்ம மேசிவ்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த மெடிக்கல் டேர்மில் எஸ்டி எலிவேஷன், அது ஹார்ட் அட்டாக்மாங்க, எம்ஐம்பாங்க. இதே இது வந்து உங்களுக்கு கம்மியாக உங்களுக்கு வந்து ரொம்ப பாதியாக இதுவோ லைட்டாக வந்து இந்த இரத்த நாளங்கள் சுருங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வலி இருந்ததோ இதை வந்து நம்ம எஸ்டி டிப்ரெஷன்பாங்கம்மா. அதாவது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அடைக்கலை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம். இன்னொன்று வந்து எத்தனை இரத்த நாளங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து இரத்த பிரான்ச்சஸ் வந்து இப்போ ரெண்டு மெயின் இரத்த நாளங்கள் வந்து பல பிரான்ச்சஸ்களாக பிரியும். அந்த எத்தனை பிரான்ச்சில் வந்து மெயின் ஒரு எத்தனை மெயினாக இருக்கிற இதில் வந்து நம்ம அடைச்சிருக்குதா இல்லை வந்து இந்த பிரான்ச்சில் அடைச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்த பிரான்ச்சில் அடைக்கிறது வந்துட்டு ஓரளவு வந்துட்டு உங்களுக்கு அந்த மெயினில் அடைக்கிற மாதிரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இன்னொன்று இந்த மெயின் வெசல் அடைச்சிருச்சுன்னா அந்த பிரான்ச்சஸ்க்கே வந்து எந்த பிரான்ச்சுக்குமே உங்களுக்கு பிளட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஏஞ்சியோகிராம் ECG எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஏஞ்சியோகிராம் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எதாவது ஸ்டென்ட் வைக்கணுமா இல்லைனா வந்து உங்களுக்கு நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
3: ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, ஆஸ்பிரின் டேப்லெட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது நாக்குக்கு அடியில் வச்சுட்டு இருக்கணுங்கிறாங்க, சிலவங்க வந்து போட்டு தண்ணி குடிச்சிருந்தோன்றாங்க, எது டாக்டர்?
2: இது ரெண்டு விதமாக இருக்குமா, எது நீங்கள் அதுக்குன்னு தனியாக இருக்குது, நாக்கு கீழே வந்து நம்ம டிஸ்போசபிள் இதுவும் இருக்குது, நம்ம வந்து நம்ம டேப்லெட் சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது, எதுனாலும் நம்ம இது பண்ணிக்கலாமா. பட் வந்து நீங்கள் வந்து அது வந்து கன்ஃபார்மாக இதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்துரும் பயந்து நம்ம டைரக்டா எடுத்துட்டே இருக்கிறது நம்ம அட்வைசபிள் கிடையாதுமா. அன்லெஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நோயினால வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இனிஷியலா வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை தவிர வந்துட்டு நம்ம எடுத்துட்டே இருந்தா நம்ம வராதுன்னு நம்ம 100% சொல்ல முடியாது.
3: ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ டாக்டர்.
2: தேங்க்யூமா. தேங்க்யூ.
0: நன்றிமா. நன்றிமா. நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க. 044 அப்படிங்கிற முன்னெடுப்பை போட்டு 2986000318 மற்றும் 2952055542 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்டே பேசலாம். டாக்டர், இப்போ ஆக்சிடென்ட் அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது சொல்லுங்க டாக்டர்.
2: நைஸ் கொஸ்டின், நைஸ் கொஸ்டின் மேம். இப்போ வந்து யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஒரு மூணு தான் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நம்ம உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு PPT அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து யூஸ்வலாக வந்து ப்ரெஷர், ஃபஸ்ட்டு வந்து P வந்து ப்ரெஷர். ப்ரெஷர்னால் வந்து நம்ம யூஸ்வலாக நான் வந்து நம்ம கையில் வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு ஒரு கிளாத், நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போனால் கிளாத் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு கிளாத் இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல க்ளீனாக இருக்கிற துணி, அதாவது நம்ம டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது, துணியை வச்சு நம்ம அழுத்தி பிடிக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல இன்ஜுரி ஆகிருக்குதோ. அதுக்கப்புறம் அப்படியும் நிற்கலை அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு அந்த வூண்ட் வந்து ரொம்ப டெப்த்தாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு

0: நம்ம வந்து இந்த காஸ் பீஸ் அங்கே நம்ம க்ளீனாக இருக்கிற மெட்டீரியலை உள்ளே வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறமும் நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்கணும். இது வந்து பேக்கிங்மாங்க. இதுக்கப்புறமும் ரத்தப்போக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல ரத்தப்போக்கு இருக்குதோ அதுக்கு மேலே ஒரு 8 சென்டிமீட்டர் வந்து மேலே வந்துட்டு யூஸ்வலாக வந்து நம்ம இந்த பிபி கஃப் கெட்டுற மாதிரி ஒரு கஃப் இருக்கும், அந்த கஃப் கெட்டுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இது வந்து இந்த கடைசி ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நடு ரோட்டில் நீங்கள் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம க்ளீன் கிளாத் எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தலையில் முக்காசி அடி வந்து யூஸ்வலாக ப்ரெஷர் கொடுத்துட்டா அது நின்றும். பட் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த கையில் வந்து உங்களுக்கு கையிலேயோ கால்லையோ கீழே வர வர வர உங்களை, அதாவது உங்களுக்கு தொடையிலிருந்தோ இந்த ஷோல்டர்லேருந்தோ கீழே வர வர வர உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த இதை நம்ம இது கம்ப்ரெஸ் பண்ணால் குறையிறது. மேலே போக போக நரம்புகள் வந்து பெருசாகும். அப்போங்கிறபோது மெயின் ஆட்ரி வரும், அதாவது மெயின் இரத்த நாளங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இருக்காங்க, யாரை எங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க சார்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
2: நான் மின்சந்த் ராஜா பேசுகிறேன்.
1: ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்கள் கேள்விகளை கேட்கலாம்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
2: சார், ஒருத்தருக்கு வழியில போயிருக்கும் போது வலிப்பு வந்துருக்கு.
0: ஓகே.
2: அவங்களுக்கு ஜனங்க போல சுத்தி நின்றுக்கிட்டு கையில இரும்பு தண்ணி அது இதுன்னு கொடுக்குறாங்க, சரியான வழிமுறையா?
0: இல்ல சார், ஆக்சுவலாக இது ரொம்ப நம்ம மக்கள்கிட்ட இதுக்கு இதெல்லாம் இது இந்த இதனால் தப்பான புரிதல் இருக்குது. நம்ம இந்த வலிப்பு இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் சாவி இந்த மாதிரி வேறு ஏதோ வந்து ஒரு இரும்பு இதை கொடுக்கறது வந்து ஆபத்தானது சார். ஏன்னா வலிப்பு செஞ்சு வலிப்பில் இருக்கும்போது அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுனால அது அவங்க பாடியவே இன்ஜூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சார். இன்னொன்று, அது வலிப்பு வந்ததுக்கு அப்புறமும் வலிப்பு வந்ததுக்கப்புறம் வாயில் இருக்கிற இந்த எச்சி இந்த செக்ரீஷன்லாம் உங்களுக்கு நிறையா வெளியில் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அவங்களுக்கு சுயநினைவு இருக்காது சார். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் தண்ணியை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உணவுக்குழாய் உள்ளே போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மூச்சுக்குழாய்க்குள்ளே போயிடும் சார். ஸோ உங்களுக்கு இந்த அந்த நுரையீரல் அந்த பலூன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த உங்களுக்கு நுரையீரல் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி இதாகிச்சுன்னா உங்களை மூச்சு விட முடியாது சார். அதனால் திரும்ப உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் நம்ம கையில் எதுவும் நம்ம மெட்டீரியல் கொடுக்கக்கூடாது. அவங்கள வந்துட்டு அதே மாதிரி ஒரு சைடாக வந்து நீங்கள் புரட்டி இப்போ இது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க வலிப்பில் இருக்கும்போது கை காலை அசைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கை காலை பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க சார். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்டில் இருக்கிற எலும்புகள்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, டிஸ்லொகேஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு அந்த எச்சி கூட உங்களுக்கு நுரையீரல் குள்ள மூச்சுக்குழாய்க்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு சைடு வேணால் நீங்கள் தலையை வேணால் திருப்பிக்கலாம் சார். பாடியை திருப்புறது உங்களுக்கு ரொம்ப கையை அசைச்சிட்டு இருந்தாருன்னா தலையை மட்டும் நீங்கள் திருப்பிக்கலாம். பட் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தண்ணி கொடுக்கறது பால் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள்.
2: நன்றி சார், ரொம்ப தெளிவாக இருக்கு சார்.
0: தேங்க்யூ சார்.
1: நன்றி சார், நன்றி சார். டாக்டர், இப்போ வந்து ஏதாவது ஒரு சாப்பிடும்போது இல்லை வேறு ஏதாவது முழுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு விட முடியாமல் தவிக்கிறாங்க, அப்போது ஏதாவது தொண்டையில் சிக்கிருச்சு அப்படின்னா அப்போ என்ன டாக்டர் உடனடியாக பண்ணணும்?
0: இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றாங்க எக்ஸாம்பிள், வாழைப்பழம் சாப்பிடும்போது தொண்டையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா யூஸ்வலாக அவங்க வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அப்படியே ரெண்டு கையை வச்சு தொண்டையை வந்துட்டு அப்படியே நம்ம அமுக்கிக்கிட்டு சத்தம் எதுவும் போட முடியாது உங்களுக்கு, என்ன சரியாக அடைச்சிக்கிச்சு அப்படின்னா சத்தம். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெய்ம்லிச் மேனுவர்னு ஒரு மேனுவர் இருக்குது, என்னென்னா அவங்களோட பின்னாடி வந்து நம்ம போயிட்டு கையை ரெண்டுத்தையும் மடக்கிட்டு நம்ம வந்து அடிவயத்தில் உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு நெஞ்செலும்புக்கு கீழே உங்களுக்கு வந்து மேல் நோக்கி பின்னாடி அண்ட் மேல் நோக்கி நம்ம ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். விட்டு விட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் உங்களுக்கு உள்ளே அடைச்சிட்டு இருக்கிறது வந்து மூச்சுக்குழாயிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் வந்து உங்களால் இது வந்து எப்போனா சுத்தமாக பேச முடியலை, உங்களுக்கு இருமவும் முடியலை, இரும முடியலைன்னா வந்து ரொம்ப வர்சன்ட் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இரும முடியுது பேச முடியுது அப்படின்னா உங்களுக்கு சரியாக அடைக்கலை மேல் டாப்பில் இருக்குதுங்கிற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாயை திறந்து பார்க்கலாம், உங்களுக்கு எடுக்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். உங்கள் கண்மூடித்தனமாக விரலை விட்டு நம்ம இது ஸ்வீப் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணானா உங்களுக்கு திரும்ப உள்ளே போய் நல்லா அடைச்சிடும். இன்னொன்று, பொருளை வந்து எதுவும் வாய்க்குள்ள விட்டு எடுக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் போய் உள்ளே அடைச்சிடும். ஸோ இதே இது குழந்தையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு குழந்தைய வந்து திரும்ப குப்புற படுக்க வச்சு நம்ம முதுகில் தட்டுற மாதிரி இருக்கும்.
1: படுக்க போட்டு
0: இடது இப்போ குழந்தையோட ஃபேஸ் வந்து கீழே

0: பண்ணுற மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து முதுகில் தட்டலாம். இப்போ நம்ம அடல்ட்ஸ்க்கு கூட இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் முதுகில் வந்து நல்லா ஒரு 5 பேக் ப்ளோஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம், நல்லா தட்டி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி இது பண்ணலாம். பட் வந்து நம்ம தலையில் ஒரு காலை பிடிச்சிட்டு இல்லை ரெண்டு காலை பிடிச்சிட்டு உதறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடாது.
1: ஓகே டாக்டர், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீச்சல் கூட அடுத்த நேரம் யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், என் பேர் வள்ளி, நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன்.
1: ஓகே,
2: எனக்கு என்ன டவுட்னா, என்னோட மதரின் நாக்கு வந்து ஒரு தடவை வந்து பல்முனரி எடிமா வந்துச்சு சார். எங்கள் அவன் செஸ்ட் பெயின் சொன்னாங்க, அதனால நாங்கள் தண்ணி கொடுத்தோம்.
0: ஓகே,
2: அப்புறம் தான் அவங்களுக்கு பிபியும் சுகரும் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்ட்டு அப்புறம் அவங்கள ஒரு நாள் வென்டிலேட்டர் வச்சு, நவ் ஷி இஸ் பெட்டர்.
0: ஆனால்
2: எனக்கு என்னன்னா, அந்த மாதிரி செஸ்ட் பெயின் சொல்லும் போது நம்ம தண்ணி கொடுக்கலாமா கூடாதா சார்?
0: இல்லைம்மா, தண்ணி கொடுக்கறது வந்துட்டு செஸ்ட் பெயின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் இது இப்போ பல்முனரி எடிமா இருக்குன்னா உடம்புல ஏற்கனவே தண்ணி அதிகமாக இருக்கும், அது ஏன்னா நமக்கு தெரியாது. இனிஷியலாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர்மா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு உடம்புல வந்து நீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரத்த நாளங்கள் உள்ள, அதாவது உங்களுக்கு பிளட் வெசல்ஸ்குள்ளே நீர் அதிகமாக இருக்கும், உங்கள் கை கால்லாம் நல்லா வீங்கியிருக்கும், நீங்கள் இப்படி அமுக்கி பார்த்தா கூட உள்ளே போகும், திரும்ப வராது. உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு லங்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாக ஃப்ளூயிட் இருக்கும் சுற்றி, அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்பேசஸில் அதிகமாக இருக்கும்போது வந்து நம்ம நீர் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த பல்முனரி எடிமாங்கிறது வந்து காரணங்கள் எதுவானாலும் இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இது ஹார்ட்டாக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம், ஒரு சில பாய்சனிங்லாம் வரலாம், இல்லை ஒரு சில அந்த நம்ம தேல் கடிச்சா வரலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த இந்த அந்த லங்ஸில் வந்து இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸில் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும் அந்த ஃப்ளூயிடு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம தண்ணி வந்து யூஸ்வலாக வந்துட்டு நம்ம நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னா அவங்க சுயநினைவோடு இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். பட் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து நீங்கள் எப்படியும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி 200 ml இல்லை 100 ml 200 ml தண்ணினால் பெருசாக எதுவும் ஆக போகிறது கிடையாது. பட் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஃப்ளூயிடு வந்து அதிகமாக இருக்குதுன்னு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லியிருக்காங்க, லிமிட் பண்ணியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 1 லிட்டருக்கு மேலே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது வந்து இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதிகமாக எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும்மா. என்னம்மா? ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி வந்திருக்கு அப்படிங்கும் போது வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை தாகத்துல கேட்கறாங்களா இல்லைன்னா. ஆனா நீங்க கொடுக்குற தண்ணினால நெஞ்சு வலி குறையுமா, மூச்சு விடுறது ஈஸி ஆகுமான்னு கேட்டா அது ஆகாது. அவங்க தாகத்துக்கு நீங்க கொடுக்கறது வேணா நீங்க கொடுக்கலாம்.
3: குப்பை தொழிலாளர்கள் குப்பையை கொடுக்கும்போது சிலர் லாஸ்ட் டைம் நான் கோச்சில் உட்காருக்கிறேன், போய் பார்க்கும்போது சில வந்து மூக்குல வந்து புகை ஏறி ஏறி தலைக்கு போயிடுச்சுன்றாங்க, மயங்கி வந்துட்டாங்க. அது மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது மூளை ஏதாவது பாதிக்குமா?
0: அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து புகை ஒத்துக்க சார் விஷயம் ஆஸ்துமாவாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு இந்த வண்டியிலிருந்து வர புகை கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி, இல்லை நீங்கள் குப்பை எரிக்கிறதுல வந்துட்டு என்ன பொருட்களை எரிக்கிறாங்கங்கிறதுலையும் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து இந்த கார்பன் மோனாக்சைடும் ரிலீஸ் ஆகும். ஒரு சில நேரம் வந்து நீங்கள் ரொம்ப பிளாஸ்டிக் மெட்டீரியல் இதெல்லாம் போடுறீங்க அப்படிங்கிறபோது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சயனைடு கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இது மூச்சுக்குள்ளே போகும்போது யூஸ்வலாக வந்து தலைவலி வரலாம், உங்களுக்கு வந்து வாமிட் வந்து நீங்கள் வந்து மயங்கி விடலாம். இது எப்படி பண்ணலான்னா பார்க்குறவங்க ஒருத்தருக்கு மட்டும் வராது, நீங்கள் அங்கே போக பக்கத்தில் நிற்கிறீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடை வந்து இது பண்ணால் உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கும் ஒன்று, ஏன் உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு பெட் டாக் இருக்குது, ஒரு நாய் இருக்குன்னா கூட அது கூட வந்து அங்கே இருந்தால் உங்களுக்கு சிம்டம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கேருந்து அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் விலகி வந்தீங்க, ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் தள்ளி வந்துட்டு உங்களுக்கு புகையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிம்டம் வந்து செட்டில் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த புகை காரணமாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது ஆஸ்துமாவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் இந்த புகை உள்ள போது. அதுக்கப்புறம் வந்து இந்த மூச்சுக்குழாயில் உள்ள அந்த ஆக்சிஜன் அந்த ஏர்வே வந்து கொஞ்சம் சுருங்குறதுனால திரும்ப அவங்களுக்கு வீசிங் வர்றதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்சிஜன் எல்லாம் கம்மியா

0: இருக்குதா இல்லையா, ஒரு சில இந்த கார்பன் மோனாக்சைடு அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து அவ்வளோவா தெரியாது தெரியாது. ஒரு சில பேருக்கு உடம்புலாம் வந்துட்டு கொஞ்சம் சிவப்பு கலரில் இந்த ரேஷஸ் வரலாம். இன்னொன்று திடீர்னு மயங்கி உள்ள வாந்தி வரலாம். ஆமாம், நீங்கள் பார்க்குற மாதிரி இதே இது. இப்போ ஒரு சில பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த கீழே பார்க்கிங்கில் வந்து ரொம்ப நேரம் வந்து காரை ஆன் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க கேரேஜில், அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து உங்களுக்கு வந்து இந்த உள்ளேருந்து வந்து இந்த டஸ்ட் இதெல்லாம் கூட இதாகலாம். ஆமாம்,
1: ஓகே சார், தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க சார்?
3: பட்டாபுரம்ல இருந்து ராதா கிருஷ்ணன்.
2: ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க சார்.
3: டாக்டர் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: வணக்கம் சார். சார், ஹார்ட் அட்டாக் வந்து குடும்ப ரீதியா அப்படியே வருங்களா சார்? முதல் கேள்வி. ரெண்டாவது எங்க ஒண்ணு, ரெண்டாவது ஓபன் சர்ஜரி பண்ணாரு எங்க அண்ணன், அவரு எந்த வேலையுமே பின்னாடி 2 வருஷம் ஆயிடுச்சு, எந்த வேலையுமே செய்ய முடியலன்றாரு.
0: ஓகே,
3: இது எப்படினா எங்க அப்பாவுக்கு வந்து, அப்பா இருந்துட்டாரு, ரெண்டு தம்பிங்க சமீபத்துல கூட இறந்துட்டாங்க, 3 பேர் இறந்துட்டாங்க. அண்ணன் வந்து பண்ணிட்டாரு, இல்ல குடும்ப ரீதியா அப்படியே வருமா என்னன்னு ஒரு கேள்வி. ஓபன் சர்ஜரி பண்ணா எந்த வலிமை ஹார்டா செய்ய முடியாது?
0: இல்ல சார், இது அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஹார்ட்ல வந்து ஜீன்ஸ்ல வந்து மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற போது வந்து அந்த அதை இது அப்படியே அடுத்த இதுக்கு அப்படியே பாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. முதற்கட்ட ரிலேட்டிவ்ஸ்க்கு, நம்ம தாய் மாமா அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார், பரவுறதுக்கு. உங்களுக்கு அப்படியே அடுத்தது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அது போக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுனால அது பெரிய ப்ரொசீஜர், உங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கொடுக்க முடியாது. ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி, நீங்கள் ஃபுல்லாக நார்மலாக கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கிற ஒரு ஒரு ஹியூமன் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னா அது கஷ்டம்தான் சார். நம்ம வேலைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான், ஏன்னா திரும்ப மூச்சு நெஞ்சு வலி இல்லைன்னா மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. உங்களுக்கு ரொம்ப என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு வலி கூட அது வந்து ஒரு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான், அது கூட உங்களுக்கு ஹார்ட்டை வந்து பாதிக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம வேலைகள்லாம் நம்ம குறைச்சிட்டு, பட் உங்களுக்கு டே டு டே மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் இருக்கலாம் சார், பட் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக பலு தூக்குற வேலைகள் வந்து கொஞ்சம் கஷ்டம்.
2: அவசர கால சிகிச்சைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் வெங்கடேசன் கூட. சோ நேஷன் இன்னைக்கு அடுத்த நேரம் யாருங்க? வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க சார்?
4: மேடம் வணக்கம். மேடம், நான் வேசாபல்ல இருந்து சங்கர் பிளைண்ட் பேசுறேன் மேடம்.
2: ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்க சார்.
4: சரிங்க மேடம்.
0: வணக்கம் சார்.
4: சார் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார்.
4: சார், இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இருமனா ஒரு மாதிரி கேராவாது.
0: ஓகே,
4: இப்போ வந்து இருமனாக்கா கேராவு சார், ஒரு மாதிரி ஸ்பைட்டுது கேராவு சார், என்ன சார் காரணம்?
0: யூஸ்வலா அந்த இருமனாலே உடம்புல இருக்க பிரஷர் மாற்றங்கள்னால உங்களுக்கு கேராவதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சார்.
4: கிடையாது.
0: வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆமா சார்.
4: வீசிங் தம இருக்கு.
0: ஓகே.
4: அடிக்கடி வந்து இந்த புகை வைப்பாங்கல்ல,
0: இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து இந்த மூச்சு விடுற சிரமம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு. ஏன்னா நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஜலதோஷம் வர்றதுக்கும், இப்போ திடீர்னு வீசிங்கால சஃபர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு ஜலதோஷம் வர்றதுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதிகமாக.
4: ஆமாம் சார், தும்மல் வச்சுன்னா அப்படியே அடுக்கு தும்மல் வருவாங்கல்ல, அப்படியே தொடர்ந்து தொடர்ச்சியாக வர மாதிரிங்க.
0: ஆமாம்.
4: எனக்கு

0: எனக்கெல்லாம் தும்மல் வந்துச்சுன்னா கச்சிவ புரியலாம் சார். அப்படியே கச்சிவ புரியலாம், புரிஞ்சாவே தனியா ஊத்தும் அந்த அளவுக்கு தும்மல் வரும்.
1: ஆமா சார், உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு அலர்ஜி மாதிரி தான் சார். ஸோ உங்களுக்கு வந்து மூச்சு விடுத அந்த அந்த அந்த குழாய் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு நீர் மாதிரி சுரந்துட்டே இருக்கும். அந்த அந்த உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அந்த டஸ்டெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு அந்த வீசிங் ஆஸ்துமா இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த செக்ரீஷன்ஸு. அந்த சளி வருதுல்ல சார், அதுதான் சொல்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சளி வந்து அதிகமாகி அந்த சின்ன சின்னதாக யூஸ்வலாக பிரியும் அந்த உங்களுக்கு நுரையீரல் உள்ள அந்த குழாய் போகும்போது. அந்த சின்ன சின்ன குழாயிலலாம் வந்துட்டு மொத்தமாக அந்த சளி வந்து அடைக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சவுண்ட் வந்து நம்ம விசில் சவுண்ட் மாதிரி எடுத்து உங்களுக்கு மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப இழுத்து இழுத்து உங்களுக்கு அதிகப்படியான மூச்சுகள் எடுக்கும்போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மயக்கம் வர்றதுக்கான இதுக்கு வந்து ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து மூளைக்கு போகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும்.
0: இல்ல இல்ல, இப்ப இதுக்கு முன்னாடி அது மாதிரி கிடையாது. இது வந்து எப்படின்னா தொடர்ச்சியா எங்க பரம்பரை பரம்பரையா இருக்குது இந்த இந்த ப்ராப்ளம்.
1: ஓகே,
0: அப்பாக்கு இருந்துச்சு, தாத்தாக்கு இருந்துச்சு, எங்க அத்தை அந்த வீசிங் ப்ராப்ளம் இறந்து இறந்துட்டாங்க அவங்க.
1: ஓகே, ஓ சாரி சார்.
0: ஃபேமிலிக்கு ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. இத வந்து இப்ப இனி தொடர கூடாது. இப்ப என் பையன் சின்ன பையன், 4 வயசு ஆகுது அந்த பையனுக்கு.
1: ஓகே,
0: இப்ப இவருக்கு வந்து அது ஷார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஸ்டார்ட் ஆகும் இருக்கிறதுக்கு நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வேணால் நம்ம க்ளீனாக புகை இல்லாமல் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது. ஓகே சார். மற்றபடி ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஆஸ்துமா வந்துட்டு அவங்களுக்கு நம்ம உங்களுக்கு அதோட காசு என்னன்னே தெரியாது. இப்போ வந்து தொடர்ச்சியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு சில பேருக்கு வரலாம் வராமலையும் இருக்கலாம். அதை நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. பட் அவரோட கண்டிஷன் வந்துட்டு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து நம்ம க்ளீமாக டஸ்ட் ஃப்ரீயாக இல்லைனா ஸ்மோக் ஃப்ரீயாக இல்லை யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கும். அது அவங்கள விட குழந்தைகளை அதிகமாகவே பாதிக்கும் வீட்டில். அந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறது நல்லது. இன்னொன்று, அடுப்பில் இருக்க புகை கூட நம்ம ஊதுறவங்களுக்கு கூட இந்த மாதிரி உங்களுக்கு மூச்சுத்திணறல் வரலாம். ஸோ அந்த மாதிரி அடுப்பு போக அந்த க்ளோஸ்டு ஸ்பேசஸ் கிச்சன்லாம் வந்து இது பண்ணாமல் விண்டோஸை திறந்து வச்சு நம்ம மற்றது எதுனாலும் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: இல்லை சார், அதான் பண்ணாங்க போய் பார்த்தேன், ஸ்மோக் பண்ணி கேட்டாங்க. ஆமாம் மேடம் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக் இவனுக்காக நிப்பாட்டேன் சார், குழந்தைக்காண்டியே.
1: நல்லது சார், நல்ல விஷயம்.
0: அதுக்காக நிட்டேன், இவனுக்காக நீ நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இவன் வந்து நம்ம கண்டு தெரியாது, எனக்கும் கண்டு தெரியாது, என் ஒய்ஃபும் கண்டு தெரியாது, வாயில எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்றதுனால நான் இவனுக்கு 2 வயசு கட் பண்ணிட்டேன்.
1: ஓகே சார்.
0: இப்ப 4 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும், இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு
1: கேட்கறேன். அந்த மாதிரி தேவையில்லை சார் நமக்கு. நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது என்ன, நம்ம கிளீனாக அவரை நம்மளுக்கு அவருக்கு வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாத மாதிரி இந்த டஸ்ட் ஸ்மோக் எக்ஸ்போஷர் இல்லாமல் நம்ம இது பண்ணாலே நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொன்று, வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கும்போது வந்துட்டு நீங்கள் பார்த்து புது பெயிண்ட் எதுவும் அடைக்கிறீங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ்டாக வந்துட்டு அந்த இதில் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து அங்கே இருக்காமல் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது பெட்டர் சார். உள்ள பெயிண்ட்ல இருந்து கூட ஒரு சில டாக்ஸிக் ஃபியூம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகலாம். அது கூட உங்களுக்கு வாந்தி மயக்கம் மூச்சுத்திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ புதுசாக பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
0: சரிங்க ஐயா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜெய்குமார் டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் சார்.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
2: நன்றி சார்,
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க.
2: நன்றி சார், நன்றி சார். நேற்றில் இன்னைக்கு அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஆ வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
2: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: எழில் நகர் இருந்து சார் முழு தடவை பேசுறேன்.
2: ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார்.
1: ஹாய் சார், சொல்லுங்க சார்.
3: ஹலோ,
2: இருக்கீங்க சார், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: நான் வந்து இப்ப வந்து எங்க சார் எங்க ஏரியால வந்து அதிக நாய்ங்க இருக்குது சார். யாரோ கள்ளத்தூக்கி போட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க. கள்ளத்தூக்கி அடிச்சவங்களை விட்டுறது மத்தால வந்து சில பேர் வந்து விரட்டி விரட்டி கடிக்குது.
1: ஓகே சார். கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க வீட்டு நாயா தெரு நாயா இல்ல வந்து வேக்சின் போட்ட நாயா வேக்சின் இல்லாத போடாத நாயா அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு அதாவது வந்து இந்த இது நான் எதற்கு சொல்றேன்னா இந்த ரேபிஸ் நோய்க்காண்டி சொல்றேன். ஸோ அதோட வந்து உங்களுக்கு நக்கிருச்சு இல்லைனா லைட்டாக பரண்டிச்சு இல்லை தோல் மட்டும் உறிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து வேக்சின் மட்டும் போட்டுக்கலாம் சார். இந்த ரேபிஸ் வேக்சின்பாங்க, நம்ம யூஸ்வலாக ஒரு 5 டோஸ் வரும். ஓகேங்களா? ஒரு அது நீங்கள் 4 இல்லைனா 5 டோஸ் நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரத்தம் வருது அந்த இடத்துல, அது கடிச்சு நல்லா பதிஞ்சிருச்சு ரத்தம் வருது அப்படின்னா நம்ம இன்னொரு மருந்தும் சேர்ந்து போடுற மாதிரி இருக்கும் சார். இம்யூனோகுளோபின், ஏன்னா உங்களுக்கு வந்து வேக்சின் வந்து யூஸ்வலாக வந்து 7 லிருந்து 14 நாள் ஆகும் சார் வேலை செய்கிறதுக்கு. அது வந்து வேக்சின் நம்ம போடுறதுனால நம்ம

0: உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்டிபாடி நோய் எதிர்ப்பு அது இதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும். இதே இது வந்து நீங்கள் அந்த இன்னொரு ஒரு மருந்து வந்து ரத்தம் வருது அப்படின்னாலே அந்த மருந்து வந்து இம்யூனோக்ளோபுலின்பாங்க, அதுவும் சேர்த்து போடுற மருந்து, அது உடனடியாக நமக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரேபிஸ் வந்து நம்ம வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து இறக்கக்கூடிய இது வந்து சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வராமல் நம்ம ப்ரிவென்ட் வேணால் நம்ம இனிஷியலாக எல்லாத்தையும் இது பண்ணலாம். பட் இதுலேயுமே ஒரு சில பேருக்கு வந்து இதை தாண்டியுமே உங்களுக்கு வந்து இறப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த ஒரு ஒரு 1-3% இருக்குதுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இதை போடாமல் இருக்க முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த 2 மருந்தையும் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ரத்தம் வருது அப்படின்னா. இதே தான் வந்து உங்களுக்கு பூனைக்கடியாக இருந்தாலோ இல்லைனா குரங்கு கடியாக இருந்தாலோ இல்லைனா ஒரு சில நேரம் இந்த வவ்வால் கடியாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து இந்த வேம்பையர் பேட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பெருச்சாளி கடி கூட உங்களுக்கு ஒரு பரகலாம், ரேராக பரகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட சந்தேகங்களை கேட்டாங்க, நீங்கள் அழகாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய சந்தேகங்களுக்கு நீங்கள் வந்து சூப்பராகவே வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களை சந்திக்கலாம். ஸோ உங்களோட பிஸி டைமில் இங்கே வந்து நீங்கள் நேயர்களுக்காக இங்கே ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப தேங்க்யூம்மா. இந்த ரேடியோ உங்களுக்கு ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கும் ஆர்ஜே அவங்களுக்கும் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி சார்.
0: தேங்க்யூ.
1: ஸோ இதோட 4 மணிக்கு நான் உங்களை வந்து ஃபன் பண்ணலாமா உள்ள கேமில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ ஸ்டே டியூன் டு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

ஒரு சூப்பரான கேம் ஷோ, உலகத்தரம் வாய்ந்த கேம் ஷோ வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது பாட்டு கேம், பாட்டுக்குள்ளே பாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேமு. இப்ப அந்தாட்சரி விளையாடுவோம் இல்லையா, லாஸ்ட் எந்த லெட்டர்ல விட்டாங்களோ அந்த லெட்டர். ஆனா இங்க நீங்க லெட்டர் எடுக்க போறதுல ஒரு வார்த்தை எடுக்க போறீங்க. இப்போ ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் பாடுறீங்க அப்படின்னா அடுத்து அந்த முடிகிற லைனை வச்சு அடுத்த பாட்டை தொடர்ந்து பாடிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்குள்ள யார் அதிக பாட்டு பாடுறீங்களோ அவங்க தான் வந்து இந்த ஷோவோட வின்னர் அப்படின்னு சொல்லலாம். நேயர்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கிட்ட பேசலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 044 முன்னிணைப்பை போட்டு 298600038 295205544. ஸோ கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்தாலும், போக்குரி படத்துக்காக ஒரு பாட்டு நவீனோட வாய்ஸில் கபிலனோட வரிகளில் மணிஷர்மாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது இன்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 4:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்னைக்கு எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா பாட்டை வச்சுதான். அதாவது பாட்டை பாடணும் நீங்க வந்து, அதாவது ஒரு வார்த்தை முடியும், ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதோட ஏதாவது ஒரு வார்த்தையை முடிப்பீங்களா, அந்த முடிக்கிற வார்த்தையிலேருந்து நீங்க அடுத்தடுத்த பாட்டை பாடிட்டே போகணும். வேற வேற பாட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து எத்தனை பாட்டு பாடுறீங்க அப்படிங்கறதான் வந்து இங்க கேம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீலா நீ வானம் காற்று வாங்க போனேன், கவிதைகள் சொல்லவா உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளமே உனக்கு தான். அந்த மாதிரி தொடர்ந்து பாடிட்டே போனோம். ஸோ இதுதான் வந்து கேம், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க, 0444 அப்படிங்கிற நம்பரை போட்டு 2986

0: பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 3 8 மற்றும் 2 9 5 2 0 5 5 4 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் நீக்கூடிய முதல் நேயர் யார் எங்கேன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ
1: மேடம். சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். அந்த ஆக்சுவலா நீங்க முதல்ல ஒரு பாட்டு பாடி எண்ட்ல இருந்து பாடுற பாட்டு அடுத்தவங்க பாடுவாங்கல்ல,
0: அது வந்து அது வேற. அதே மாதிரி இது வேற. இப்ப நான் உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடி காமிச்சேன், கேட்டீங்களா? அந்த மாதிரி தான் தொடர்ந்து நீங்க பாடணும். உங்களுக்கு 1 நிமிஷம் டைம், எத்தனை பாட்டு வேணாலும் நீங்க பாடலாம். வேற வேற பாட்டு நீங்க டக்கு டக்குன்னு அதே ராகத்தோட பாடுறீங்கிறதா வந்து இங்க கேம். வேற பாட்டு பாடுங்க, வேற பாட்டு சொல்லுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேயர்ல
1: என் கேள்விக்கு என்ன பதில்? பதில் சொல்வாள் பத்ரகாளி. எனக்கு தட்டில் வரல மேடம்.
0: ரெண்டு பாட்டு தாண்ட விட்டுறீங்களே. சரி, ஓகேமா, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க, நன்றி.
1: நல்லா இருக்கு மேடம் ப்ரோக்ராம். நன்றி,
0: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் வணக்கம். கலா பேசுறீங்களா? வாங்க வாங்க சொல்லுங்க. எல்லா பாட்டும் கண்ணா மின்னு பாடக்கூடாதுமா? நான் பாடி காமிச்சல ஒரு பாட்டு, அந்த மாதிரி தொடர்ந்து ராகத்தோட பாடணும். ஓகேவா? சரி பாடுங்க, ட்ரை பண்ணுங்க.
2: ஆயிரம் மலர்களே மலருங்களே, ஆயிரம் பாடுங்க ஆடுங்க பாடுவே.
0: ஐயோ, நீங்க எப்படி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இப்ப 1000 மலர்களே ஆரம்பிச்சீங்களா? அந்த மலர்களே மலர்களே, இது என்ன சுகமா அப்படிங்கிற ஆரம்பிப்பீங்களா? அந்த மாதிரி அந்த சுகமாவில இருந்து வேற வேற இது. சுகமா சுகமா சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கத்தின் வாசப்படி, அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி. ஆமா,
2: பாடலாம்,
0: ஒரே லைன் பாடக்கூடாது, அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். சோ நீச்சல் கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்கம்மா?
3: ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா அட்டகாசமா இருக்கேன், சொல்லுங்க. பாட்டு கேம் போலாமா? சரி, கேம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு
3: நினைக்கிறேன்.
0: எது வேணாலும் பாடலாம், ஆனா வந்து ஒரே பாட்டை பாடக்கூடாது. அந்த அடுத்த வார்த்தை வார்த்தை வருது இல்ல, அதுக்கு அடுத்தடுத்த பாட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு எங்கயோ போங்க பாப்போம்.
3: பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பேசா விறகுக்காக மா ஞான தங்கமே, கீழிட்டால் கரியும் கீழிட்டால் கரியும் நெஞ்சுமா.
0: எங்க எங்க நீங்க செகண்ட் பாட்டை எடுத்து எடுக்கவே இல்லையே. வழக்கமா வந்து ஒரு எழுத்துல முடியும், அதை அடுத்த நேயர் பாடுவாங்க, சரியா? இப்ப வந்து நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு இருப்போம், பாடும் போதே அது இன்னொரு பாட்டு ஓபனிங் ஆகும்ல ஒரு லைன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க எதுக்கும் ஒரு கேட்டுக்கோங்க. நீலா நீ வானம் காற்று வாங்க போனேன், கவிதைகள் சொல்லவா உன் பேர் சொல்ல ஆசை. அந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். பாட்டு பாடுங்க, ட்ரை பண்ணுங்க. நிறைய நேரங்கள் வந்து ரெடியா இருக்காங்க, நான் பாடுறேன்னு சொல்லிட்டு.
3: பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன் சூட சூட ரசித்தேன் ரசித்தேன், அப்புறம் நான் பார்த்ததில்லை ஒரு ஒரு கீழே தான் நல்ல அழகி என்றேன். நான் நன்றி சொல்வேன் கண்களுக்கு உன்னருகே கொண்டு வந்ததற்கு. நானும்

0: நீங்க என்ன ஒரே எழுத்துலயே பாடி, நீங்களா புதுசா ஒரு கேம் வந்து நான் பாட்டு போட்டு வச்ச மாதிரி வரிசையா பாடிட்டீங்க அப்படித்தானே? நான் சொன்ன கேம் உங்களுக்கு புரிஞ்சுக்கல. சரி ஓகே, நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிமா. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிட்டு பேசுறீங்க? பெரும்பாக்கம் வனஜா. மாட்டீங்களா? வாங்க பாடுங்க பாப்போம். சூப்பரா புரிஞ்சுகிட்டு கரெக்டா பாடிட்டீங்க. வெரி சூப்பர் மேடம், உங்களுக்காக நான் ஒரு கிளாப்
1: கொடுக்குறேன்.
0: ஆமா, நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ
2: மேடம். வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்கம்மா?
2: நான் அயனாவரத்துல இருந்து அமுதா பேசுறேன்
0: மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்கம்மா, பாட்டு பாட்டு கேம் தெரியுதுல உங்களுக்கு?
2: கேட்டுட்டேன் மேடம், ரெண்டு மூணு நேரம்
0: ரெடியா எடுத்துட்டு வந்திருக்கீங்க பாட்டு.
2: ஆமாங்க மேடம், நான் பாட்டு.
0: சரி ஓகே, பாடுங்க பாப்போம்.
2: ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பே

0: எங்கம்மா மீனம்மா வந்தாங்க போ இடையில
1: அந்த கேப்பகலிக்கு ஆசை கெளுத்தி மீனுக்கு ஆசை பண்ணல
0: அந்த மீன் அந்த கெளுத்தி மீனை விட்டுட்டீங்களே கேப்பகலிக்கு ஆசை மீனாமான்
1: ஆசை இல்ல இல்ல கேப்பக கெளுத்தி மீனுக்கு ஆசை.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றிமா.
1: நன்றி மேடம், ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு பாடினாங்க, பட் இருந்தாலும் இடையில ஜர்க்கானாங்க, பார்ப்போம். அதுக்கு அடுத்துதான் யாரு வந்து இந்த அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நிறைய பாடல்கள் பாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து லைன்ல வெயிட்டிங்ல இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்கம்மா?
2: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
0: புஷ்பலதா பேசுறீங்களா, சொல்லுங்கம்மா.
2: பாடிக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். நிகழ்ச்சி அருமையா இருக்கு.
0: நன்றி நன்றி.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: இப்ப பாட ஆரம்பிக்கலாமா?
2: அன்புள்ளமான் வெளியே கடிதம் அவன் கைகளில் உறங்கவில்லை, இரு கண்களில்
0: கண்களில்
2: கண்ணந்தான் கலந்தாச்சு, காதல் தான் நிறைஞ்சாச்சு, கண்ணில் மட்டும் கற்பு போயாச்சு. ஆகா மாட்டிக்கிட்டேனே, தக்கு அந்த வார்த்தை போயாச்சுன்னு முடிஞ்சிருக்கு, அடுத்த வார்த்தை வரல.
0: போயாச்சு. சரி ஓகேமா, சூப்பரா ட்ரை பண்ணீங்க, நன்றிமா.
2: நன்றி மேடம்.
0: ஓகே, ஸோ நிறைய நேயர்கள் வந்து பாட்டோட ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு சான்ஸ் தரேன், நிறைய பாட்டை வந்து யார் அதிகமாக பாடுறீங்களோ அதுதான் வந்து கேமோட வின்னர் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபோன் எடுத்து ரெடியாக இருங்க. 044 அப்படிங்கிற நம்பரை போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட பேச போகிறீங்க, பாட போகிறீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது படத்துக்காக ஒரு பாட்டு, ஜினேஷ் பிரபு அவங்களோட வாய்ஸில், யுகபாரதியோட வரிகளில், இமானோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 4:27 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ அஜய் கவிதா. இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா இல்லை எதை வச்சு ஃபன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டை வச்சு தான் ஃபன் பண்ணிட்டுருக்கோம். அந்த பாட்டு பாடிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். ஸோ நேர்கள் ரெடியாக இருக்கீங்க, அதுக்கு இருந்தாலும் நம்பர் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00038 மற்றும் 2952-05544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். என்ன கேம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு தொடர்ந்து பாடிட்டே இருக்கணும், வேற வேற பாட்டு வந்து இடையில இடையில வரிகளை போட்டு போட்டு பாடிட்டு இருக்கணும். சம்மந்தம் இல்லாமல் பாடினாலும் இனிமே அவுட்டு, அப்படிலாம் தப்பிக்க முடியாது. வேற பாட்டு பாடி வரிசை ரெண்டு பாட்டு பாடிட்டு போகிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. கேமோட ரூல்னா ரூல் தான். சோ நீஷ் என்னுடைய அடுத்த நேயர் யார் இங்க இருந்து பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க பேசுங்க சார்?
1: எம் கல்லிப்பட்டி ஓ விபிஎஸ் கண்ணன்.
0: விபிஎஸ் கண்ணன் சார், சொல்லுங்க சார். சார் கேம் உங்களுக்கு தெரியும்ல?
1: தம்பிக்கு ஒரு பாட்டு, பாட்டுக்கு பாட்டு இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: வணக்கம், அன்சார்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: மாலிதேவி பேசுறீங்க, சொல்லுங்கம்மா.
2: ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன்.
0: ஹைதராபாத்ல இருந்து பேசினா வந்து எடுக்க முடியாது, நீங்க அண்ணா நகர் வந்துதான் பேசணும். சரி ஓகே, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
2: சொல்லிட்டீங்களா?
0: பாடுங்க பாடுங்க.
2: என்ன என்ன வார்த்தைகளோ, வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா,

0: மின்னலேந்து
1: பாடுங்க, மின்னலை பீடித்து மின்னலை பீடித்து பாடுங்க.
0: மின்னலை பீடித்து மின்னலை பீடித்து
1: நான் எடுத்து கொடுத்து நீங்க பாடி. சூப்பர்,
0: ஏதோ ஒண்ணு பாடியாச்சுல.
1: ஓகே, நன்றி, அழகா ட்ரை பண்ணிக்கீங்க.
0: எங்க இருந்தாலும் பாடுவோம்,
1: எங்க இருந்தாலும் பாடுவோம், அவ்வளவுதான். சரி, ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி
1: நன்றி நன்றி. நீசிலிருக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
1: திருத்தணி தமிழேந்தி சார், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஆச்சு, ரொம்ப வாய்ஸ் உள்ள கேக்குது சார், லைன்ல ஏதோ பிரச்சனையா?
2: ஹலோ
1: ஹலோ,
2: கேக்குதா?
1: கேக்குது கேக்குது, சொல்லுங்க சார், பாடுங்க சார்.
2: பாடுமா?
1: பாடுங்க பாடுங்க.
2: கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, கண்ணம்மா அழகு குட்டி செல்லமே செல்லம் என்றாயடி, நான் என்றே சொன்னாயடி, யாருமாயின் ஒன்று நின்றாயடியே அடியே இவளே. எனவே நான் சொல்லிட்டு போனால் போகட்டும், போடா போடா புண்ணாச்சு, போடாத தப்பு கணக்கு, அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதானா?
2: ஏழு பாய் சொல்லியிருக்கேன்,
1: இன்னும் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட இருந்து. எனியோ சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.
1: நியூஜில இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: மாலை வணக்கம், கவிதா மேடம்.
1: மாலை வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: ராஜ் வெங்கட் மேடம்.
1: ராஜ் வெங்கட்,
3: வெங்கட் ராயப்பேட்டை.
1: ராயப்பேட்டை வெங்கட், ஓகே சார், சொல்லுங்க சார், பாடுங்க சார்.
3: ஆரம்பிக்கிறேன்
1: ஆரம்பிங்க ஆரம்பிங்க.
3: நதிக்கரை ஓரம்
1: ஓரம்
3: நேரம்
1: நேரம்
3: தேதியாடினாள் தமிழ் கீதம் பாடினாள், பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாட்டு சொல்லவா பறந்து செல்லவா, வா வா வா அன்பே வா வா வா வா, அவ்வளவுதான் மேடம்.
1: அவ்வளவுதான், ஓகே சார், நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ
1: வணக்கம், யாரங்கிட்ட பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுங்க மேடம்.
1: வள்ளிமா வாங்கம்மா.

0: சொல்லுங்கம்மா, இங்க பாடுங்கம்மா, பாடுங்க பாடுங்க பாடுங்க.
1: உள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மழையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம், நேற்று பார்த்த பார்வையோ மாலை மாட்டி போனது, தூங்காதே தம்பி தூங்காதே.
0: எங்க எங்க இடையில இருந்து வேற வேற பாட்டு எடுத்து பாட்டு இருக்கீங்களே, நான் கவனிக்கல நினைச்சீங்களா? கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
1: எழுத்து கேட்ட மாதிரி லாஸ்ட்ல பாடுறேன்.
0: எழுத்து கிடையாதுமா, வரி வார்த்தையோட வார்த்தையில இருந்து பாடணும்.
1: நன்றிமா.

0: சூப்பர்மா, நன்றிமா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய பொன்மாலை. வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நலம் சார், நீங்க நலமா?
1: எல்லாரும் ஹேமமா இருக்கிறோம். நிலையத்துல எல்லாரும் ஹேமமா இருப்பேங்கிற நம்புறேன்.
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். சொல்லுங்க சார், பாடுங்க பாடுங்க, ஆரம்பிக்கலாம்.
1: நாங்கள் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு உறவு என்றொரு சொல்லியிருந்தார், இறிவு என்றொரு பொருள் இருக்கும், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழுகிறார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. தங்கமே
0: தங்கமே
1: தங்கமே தங்கமே தங்கமே என்ன சுக்ஷனம் பாடுவார்கள் அந்த பாட்டு.
0: ஓகே சார், சூப்பர் சார்.
1: ஆனால் இங்கே நீ வேற ஏதாவது படிக்கலாமா? இன்னும் அவ்வளவுதானா?
0: நீங்க ஸ்டாப் பண்ணதோட முடிஞ்சு போச்சு சார். சூப்பர் சார், சூப்பரா வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க சார்.
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நன்றி சார். நன்றி சார். நீங்களும் போனை எடுங்க, கால் பண்ணுங்க, விளையாடுங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட விளையாடலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருந்தால் வந்து சரியா இருக்காதுல்ல, பாட்டு ஒன்று போடணும்ல. என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி முருகன் படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு. திவாகர் அண்ட் கல்பனா ராகவேந்திரா சேர்ந்து பாடின பாட்டு. யுகபாரதியோட வரிகளில் டி இமானோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 4:41 ஆயிட்டு இருக்கு. நீங்க நினைச்சிருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. ஃபன் பண்ணலாமல் இல்லை, இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு பாடிட்டு இருக்கோம். ஸோ பாட்டை வச்சு தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் லைனிங்ல இருக்காங்க. யார் எங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: மேடம் பம்மல் பல்லாவரம் காமராஜபுரத்திலிருந்து செந்தில்குமார்.
0: பம்மல் பல்லாவரம் காமராஜபுரம். ஓகே சார், சொல்லுங்க சார். ரெடியா?
1: ஆ, ரெடிங்க மேடம்.
0: பாடுங்க பாடுங்க பார்ப்போம்.
1: என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடும் போது நான் தென்றல் காற்று பருவம் பாடும் போது நான் தென்றல் காற்றினிலே வரும் கீதம் சங்கீதம் நீதானே என் பொன் வசந்தம் ராஜ வாழ்க்கை நாளும் ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலை.
0: இது தொடர்ந்து வந்து நீங்களா இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு மிக்ஸ் பண்றீங்களே சார், நீங்க அவுட். ஆமா சார், தொடர்ந்து வந்து மாத்தி மாத்தி பாடியதால் நீங்கள் வந்து அவுட்டு. ஓகே, பட் இருந்தாலும் வந்து நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. அடுத்த முறை வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்க சார். வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியை கூட அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்டாரியிலிருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
2: போராடும் போக்களும்

நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்விலே, லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே மனசே மனசே மனசில் வாரும் நண்பர் கூட்டம்.

0: மனசே மனசே மனசே குழப்பம்
1: என்ன? இதுதான் வயசு காதலிக்க.
0: அப்படியே நானே எடுத்து குடுத்துருவா.
1: காதல் சுகமானது
0: இடையில இருந்து சரி.

0: நாய் வந்து வந்து காக்கும் தேடல் சுகமானது. சுகம் சுகமே ஹே தொட தொடத்தானே, சுகம் சுகமே ஹே தொட தொட தொட்ட தொட்ட என்னை விட்டு கடி மண்ணே சிற்பமாக யா செய்தது.
1: நம்பர் அமுக்கிட்டே பாடக்கூடாது சார், நம்பர் அழுத்திட்டே பாடுங்க. பட் இருந்தாலும் நல்ல ட்ரை சார். ஆனால் வந்து நீங்கள் பாட்டு வந்து ஷார்ட்டாக முடிக்கணும், ஒரு நிமிஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்து ஷார்ட்டாக முடிக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து நேஷை கேட்டிருந்தீங்க
0: அப்படின்னா இதுதான் மேம் ஃபர்ஸ்ட் வாட்டி இவ்வளோ ஜங்கலான பாட்டு ட்ரை பண்ணேன்.
1: பட் இருந்தாலும் சூப்பர் சார்,
0: கற்றுக்கிட்டேன் மேம்.
1: நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
0: தேங்க்யூ,
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. நேஷில் நீக்கூடிய அடுத்த நேயர்.
2: ஹலோ.
1: ஹலோ, யார் எங்கிட்டு பேசுறீங்க சார்?
2: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம், மதுரையிலிருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் அன்பு சகோதரரே, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சோதரி. உங்க இந்த பண்பிள்ளையோட இணைந்தே இருக்கமா மகிழ்ச்சியாவும் இருக்கும், நெகிழ்ச்சியாவும் இருக்கும், முகம் அலர்ந்தும் இருக்கும்.
1: ஆஹா, அப்படியேதான் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ரெயின்போ எஃப்எம் இருக்கும் போது. ஓகே, ஆரம்பிக்கலாமா?
2: பண்ணி பாக்கணுமா?
1: பாருங்க பாருங்க, தாராளமா.
2: அழகு ஆசை ஆசை துடிக்கின்றது, அழக நினைக்கின்றது, நினைக்கின்றதோடு முடிச்சுட்டேன். நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. மனசு மயங்கும் மௌன ராகம் பாடு, பாடுன்னு முடிச்சிருக்கேன். பாடினால் ஒரு பாட்டு பாலி நிலாவில் நேற்று, தேடினேன் அதை கேட்டு பூங்கு இல்லாவள் யாரோ
1: யாரோ.
2: சரி, யாருக்கு யார் சொந்தம் நீ சொல்லவா, எனக்கு நீயே சொந்தம். அந்த சொந்தத்துல முடிச்சிருக்கேன்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். பட் இருந்தால்
2: எப்போதும் சொந்தம் எப்போதும் தொடர் கதைதான், முடிவே இல்லாதது.
1: வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார். ஆனா இடையில எல்லாம் பேசக்கூடாது, ஷார்ட்டா முடிக்கணும், சரியா? எவ்வளவு ஷார்ட்டா முடிக்கிறீங்களோ அவ்வளவுதான், அவங்க தான் வின்னர்.
2: நல்லா ட்ரை பண்ணுங்க.
1: பட் இருந்தாலும் சூப்பரா ட்ரை பண்ணீங்க, உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார்.
2: தேங்க்யூ சார்.
1: நன்றி சார், நன்றி. ஸோ தொடர்ந்து வந்து நம்மளே பாடிட்டுனா சரியா இருக்காது. ஜெயம் படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, திப்பு அண்ட் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு. நாமுத்துக்குமார் வரிகளில் ஆர்பி பட்நாயக்கோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமது.

0: நேரம் 4:52 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்னைக்கு எதை வச்சு பேசிட்டு இருக்கோம், எதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டை வச்சுதான் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுல இணைக்கூடிய அடுத்த நேர் யார் எங்க இருந்து பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரங்கராஜன் ஃப்ரம் தியாகராயநகர்.
0: தியாகராயநகர், ஓகே சொல்லுங்க சார், பாடுங்க, ஆரம்பிக்கலாமா?

0: ஓகே மேடம், தேங்க்யூ.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி சார். நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர் யாரு என்று பார்க்கலாம். வணக்கம் பிரெயின்போ.
2: வணக்கம் மாலை. வணக்கம்
1: மாலை. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க சார்?
2: நல்லா இருக்கலாம் மேடம். அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், பாட ஆரம்பிக்கலாமா?
2: பாடுறேன் மேடம்.
1: சொல்லுங்க பாப்போம், பாடுங்க பாப்போம்.
2: என்ன என்ன வார்த்தைகளோ ஏதேதோ பேசி, என்னம்மா கண்ணு சவுக்கியம்மா, என்ன பார்வை உந்தன் பார்வை.
1: ஒரு கனெக்ஷன் கூட இல்லையே சார்.
2: ஏன் இந்த கேள்வி?
1: ஏன் இந்த கேள்வி? நான் தான் கேக்குறேன். ஒரு கனெக்ஷன் கூட இல்லையே. நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வார்த்தை வச்சு பாடிட்டு இருக்கீங்களே. ஆமா,
2: சரி சரி மேடம், எனக்கு தெரிஞ்சது மேடம்.
1: பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார்.
2: வாய்ப்பு. நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி. சூப்பரா வந்து பாடிட்டு போயிருக்காருல்ல நிறைவுக்காரர் அவர் தான். ஸோ வந்து இதுக்கப்புறம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்றீங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றது, இந்த நிகழ்ச்சியை இதோட வைண்ட் பண்ணி விட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சே. ஸோ என்ன பண்ணுங்க, இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில வந்து நம்ம இதே மாதிரி ஒரு ஃபன்னான கேமோட வந்து சந்திக்கலாம். இப்போதைக்கு இங்கிருந்து நான் உங்ககிட்ட இருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறதுனா உங்க ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம். என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சாதே படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. நவீன் மாதவோட வாய்ஸ்ல, கபிலனோட வரிகள்ல, சுந்தர் சி பாபுவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் ஈவினிங் மக்களே, நேரம் 5:03 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நிகழ்ச்சியில உங்க கூட பேசி செமைய வைப் பண்ண ஆர்ஜே அர்ஜுன் வந்தாச்சு. நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில், நீ புகழப்படும் இடங்களில் அடக்கம் கொள், நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு, நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு, உலகம் உன் வசப்படும். பொன்மொழி எல்லாம் பயங்கரமா இருக்கா? ஒரு இனிய பொன்மொழியோட இந்த பொன்மாலை பொழுத ஆரம்பிக்கலாங்களா? சரி, பொன்மொழி எல்லாம் சூப்பரா இருக்கு. எதை பத்தி பேச போற ரெயின்போ மேடை நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தை யாராவது நம்ம வீட்டுக்கு வரணும்னா துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சென்று துபாய் அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் விளக்கி சொல்லுவோம். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. நான் போன்ல லொகேஷன் அனுப்புறேன், வந்து சேரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா, சாப்பாடு வேணும்னா முத ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தோம், இப்ப சாப்பாடு நம்ம வீட்டுக்கு தேடி வருது. அப்புறம் ஒரு செய்தி சொல்லணும்னா முத நம்ம என்ன பண்ணுவோம், கடிதம் போடுவோம். அடுத்து வந்த ஜெனரேஷன் கால் பண்ணாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாம் சாட்டிங்ல ஹை பை தான். இப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தலைமுறையே மாறிடுச்சு, மாறி வருது பாருங்க. டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைக்குள்ள ஜெட்டு வேகத்துல வந்துருச்சு. சாமி பொறுமை பொறுமை அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி, தினம் தினம் ஒரு கண்டுபிடிப்பு, தினம் தினம் ஒரு மாற்றம். இந்த ஓட்டத்துல நம்ம மட்டும் அப்படியே இருந்து முடியுமா என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இந்த தலைமுறையின் வேகமான மாற்றங்களுக்கும் புது புது தொழில்நுட்பங்களுக்கும் நீங்க எப்படி உங்களை பழக்கப்படுத்துகிறீங்க, அதுல உள்ள சவால்கள் என்ன அப்படின்றத நீங்க நிகழ்ச்சியில பேச போறோம். சோ நிகழ்ச்சியில நீங்க கூட பங்கு பெறணும்னா நிகழ்ச்சியில பங்கு பெற நீங்க போன் எடுங்க. 298-6-0-0-3-8 ஆர் 298-5-2-0-5-5-4 அப்படின்ற எனக்கு கால் பண்ணுங்க. முன் இணைப்பிற்கு 0-4-4 அப்படின்ற என்ன சேர்க்க மறந்துடாதீங்க. சரி, நிகழ்ச்சியில ஒரு பாடலோட வைபா ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். சோ நிகழ்ச்சி நீங்க கேட்க போற முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிந்து மரியாமலும் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 5:10 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் உங்கள் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சி என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தலைமுறை வந்து ரொம்பவே மாறிடுச்சுங்க. ஸோ இந்த தலைமுறைக்கு ஏற்றவாறு நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டேன். இந்த தொழில்நுட்ப மாற்றங்களுக்கும் இந்த தலைமுறையின் வேகமான மாற்றங்களுக்கும் உங்களை எப்படி நீங்க தயார்படுத்திக்கிறீங்க, அதில் உள்ள சவால்கள் என்ன, ஏன்னா இப்படி இப்படிலாம் சொல்றாங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்களுக்கும். ஸோ அந்த அனுபவத்தை பகிர லைன் இஸ் வெயிட்டிங் த கால். ஸோ யார் என்னன்னு பாத்திரலாம். முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிறது பேசுறது?
1: அன்பான் அன்பருக்கு இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்வது யார் சார்?
1: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே ஓகே சார்,
1: சொல்லுங்க. ஏதாவது ஒரு கண்டுபிடிப்புகள் வந்தாலுமே கூட அந்த பழையது வந்து ஒரு இன்னும் பெர்ஃபெக்டா தான் சார் இருக்கு. நான் அதுல மாற்றமே கிடையாது சார்.
0: அதெல்லாம் உண்மைதான்.
1: ஆமா, நீங்க சவால்கள் முன்னுரிய அழகா சவால்களை தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா. இப்ப ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் சார் கேக்குறீங்களா?
0: கேக்குது சார்.
1: ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த காலத்துல கடிதங்கள் போட்டு மேன்மை அடைந்த அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அப்படின்னு ஆரம்பித்து, இத்துடன் என் உரைகளை முடித்துக் கொள்கின்றேன், இத்துடன் என் இது பாச உரைகளை முடித்துக் கொள்கின்றேன், மற்றவை உங்கள் அன்பு மடல் கண்டு.
0: நலம் நலமறியா ஆவா அப்படின்னு சொல்லி சமயம் எழுதுவாங்க.
1: இதுல கடிதம் என்னதான் வந்து வாட்ஸ்அப்லயும் இதுலயும் ஆன்லைன்ல ஒரு ஒரு பரிமாற்றங்கள் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு பரிமாற்றம் இருந்தாலுமே கூட, ஒரு கடிதங்கள் மூலமா அப்படி ஒரு எல்லாம் ஒரு தமிழ் பண்பாடை வளர்த்தது சார். இப்ப வந்து ஒரு ஒரு விசேஷமே வைக்கிறாங்கன்னா, பத்திரிக்கை கொண்டு வந்து குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் வாங்க, மூன்று பேர் கூட வந்திருக்காங்க. ஒரு திருமண வைபவமோ ஒரு நல்ல நிகழ்வோ இல்லங்கள்ல நடக்கிற பொழுது இரண்டு பேர் மூன்று பேர் வந்து அழைப்பு கொடுத்து பத்திரிகையோட வாங்க, தாம்பூலத்துல வச்சு ஒரு மரியாதை செலுத்தி குடும்பத்தோட வந்தோம்னு சொல்லுவாங்க நேரடியா பார்த்து. இப்ப ஆட்ல அப்படியே ஆன்லைன்ல அனுப்பி விடுறாங்க. ஆமா, கண் தமிழர் பண்பாடே கிடையாது. நீங்க வந்தாலும் சரி வரது நெருங்கிய ரிலேட்டிவா இருப்பாங்க சார், நெருங்கிய ரிலேட்டிவா அவங்களுக்கு கூட மெசேஜ் ஆன்லைன்ல வந்து இன்வைட்
0: பண்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சவாலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
1: இல்ல சவால் தான் சார். அதாவது இன்னொன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: அது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, தொட்டாங்கல்லு தாயக்கல்லு ஓடி பிடிச்சு விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, அப்படி எல்லாம் அந்த காலத்துல ஒரு தாயம் விளையாடுறதுதான் ஒரு ஒரு உடற்பயிற்சியா இருந்தது. அப்புள்ள விளையாட்டுகள்லாம் அப்ப விளையாட்டுகளுமே தமிழர் பண்பாடை வளர்த்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவர் செல்ல கொடுத்துறாங்க பேசாம இருக்கட்டும், மொபைல் கொடுத்த குழந்தைகளுக்கு
0: வரும் தலைமுறை அப்படிதான் வளர்த்துட்டு இருக்காங்க.
1: வளர்த்துக்கிறது
0: தமிழை வளர்த்த மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. தமிழ் பண்பாடு எப்படி வளர்க்கணும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். நன்றி,
1: வாய்ப்பு.
0: நன்றி நன்றி நன்றி சார்.
1: தேங்க்யூ.
0: நிகழ்ச்சி நீ மறுத்து

0: மணிக்கு போனா போதும். இப்ப 5 மணிக்கு 6 4 மணிக்கே எந்திரிச்சு சமையல் பண்ணி பேக் பண்ணி அதுங்களை அடுப்பு வச்சு ஊதி பாட்டி எடுத்துட்டு
1: வாங்க. இது வந்து கத்துக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சவாலா இருக்கா இல்ல வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் பார்த்ததுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா?
0: ஆமா, அது அவங்க பிள்ளைங்க ட்ரைனிங் குடுக்குறாங்க, இதெல்லாம் இப்படி பண்ணணும், மைக்ரோ ஓவன் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கும் போது அது ஒரு 2 நாளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்க சார். அப்புறம் கத்துக்க வேண்டியதான் இருக்கு,
1: பிள்ளைங்க கத்து தராங்க நிறைய.
2: நன்றி.
1: ஓகே, நான் என்ன மறுபடியும் சொல்லிடுறேன். அதாவதுமா, இந்த காலத்துல வந்து டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துட்டே வருதா? ஹலோ, இல்ல டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துட்டே வருது இல்ல, அதுக்கு அதுக்கு நீங்க எப்படி பழகிக்கிட்டு இருக்கீங்க? அது அது அதுக்கு நீங்க மேற்கொண்ட சவால் என்ன அப்படின்றத நீ கேட்டிருந்தேன்.
2: அதுதான்
1: என்ன ஃபாஸ்டா பேசுறேன் சொல்லி நீங்க அல்ட்ரா ஃபாஸ்டா பேசுறீங்களா? என்ன சொல்றீங்க, கொஞ்சம் மெதுவா சொல்றீங்களா?
2: என்னமோ
1: சொல்ல வந்து கடைசியில சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னேர்களும் இதே மாதிரிதான், இந்த வளர்ந்து வர டெக்னாலஜி யுகத்துல நான் ஃபேஸ் பண்ற சவால்லாம் நீங்க என்னென்ன அப்படின்றத வந்து இந்த ஜென்ரேஷன், அதாவது நீங்க எப்படி நம்ம ஷோ கேட்கறவங்க வந்து கண்டிப்பா முந்தைய ஜென்ரேஷன் ஆன பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட அனுபவங்களை பகிரலாம் சார். நான் இவங்கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு தம்பி, இந்த சவால்கள்லாம் எனக்கு எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா நான் பழகிட்டேன். இருந்தாலும் அதுல நான் ஃபேஸ் பண்ண சவால்லாம் கொஞ்ச நெஞ்சமா அப்படின்ற உங்க ஆதங்கங்களை இந்த ஷோல நீங்க பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்தாலும் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க அப்படின்ற திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் பிளேயா இருக்கு. கிட்ட நிறங்கள் 2.9.4 இங்க எல்லாமே தூளு.

0: Rainbow FM, நூத்தி மூணு புள்ளி நாலு.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலைமுறையின் வேகமான மாற்றத்திற்கும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திட்டு இருக்கீங்க, பழக்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கேன். அதுல இது இவ்வளவு சவால்கள் இருக்கு தம்பி அப்படின்னு உங்க ஆதங்கங்களை நிகழ்ச்சியில கொட்டலாம்னு சொல்லிருக்கேன். சோ கால சார் வெயிட்டிங், யார் என்ன பாத்துடலாம். வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்க வால்யூம் கம்மி பண்ணுங்க. அது எந்த வால்யூம் தெரியல, ஏதோ ஒரு வால்யூம் கம்மி பண்ணுங்க.
1: வணக்கம். பொன்னேரி கேனடால இருந்து கலியில பேசுற அர்ஜுன். வானத்துல இருக்க மூணு, தலையில இருக்கும் பேனு, தண்ணியில இருக்கும் மீன், எங்களுக்கு பிடிச்ச ஆர்ஜு அர்ஜுன்.
0: அடடா அடடா சார், இதை கவிதைன்னு சொல்லணுமா இல்ல என்ன சொல்லணும்? நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சார், அடடா சார், வெளியே மழை பெய்யுது சார், வெளியே மழை பெய்யுது, ஆனா வந்து ஐஸ் வந்து அங்க இல்ல சார், இங்கதான் இருக்கு. ஏன்னா நீங்க பயங்கரமா இருக்கிறீங்களே. சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
1: ஏன்னா நீங்க இன்டர் பண்ணுவீங்களா, மாங்கானா புளிக்கும், வாவட்டானா கசக்கும், ஆர்ஜே அர்ஜுன் வந்தா இனிக்கணும்.
0: அடடா சார், இன்னமேல வந்து நீங்களே ஏதாச்சும் எழுதி தாங்க சார், அதே சொல்றேன். சரி சார், நம்ம டாபிக் குள்ள போயிருவோம். நேர்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக போறாங்க, சொல்லுங்க சார்.
1: எனக்கு ஆக்சுவலி பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் பட்டன் போன் தான் வச்சிருந்தேன்.
0: ஓகே சார்.
1: இப்ப வந்து நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆனதுனால டச் போன் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப் எல்லாம் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சதுல இருந்து நான் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னன்னா, நான் பாத்துட்டு என்னதான் பழைய ஆக்டர் வாய்ஸ் பேசி போட்டாலும் இப்ப பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வரும் இன்ஸ்டாகிராம்ல, சார் சார் நீங்க புஷ்பா வாய்ஸ் பேசுங்க, கேஜிஎஃப் வாய்ஸ் பேசுங்க. அதுப்பதான் நான் பயிற்சி எடுத்துப்பேன். ஆஹா, நம்ம வந்து இன்னும் நம்ம கேஜிஎஃப், புஷ்பா, இது போல நிறைய

0: இதோட இதெல்லாம் உங்களுக்கு சவாலா இருக்குங்கிறீங்க. இந்த புது சமூக வலைதளங்களை ஹேண்டில் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு.
1: ஆமா கஷ்டமா இருக்கு. ஆனா அதே போல நிறைய வாய்ஸ் எடுத்து இந்த புஷ்பா கேஜிஎஃப் அந்த வாய்ஸ் எல்லாம் போட்டு போட்டேன். அந்த இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ஸ்பெஷன் போட்டு அதுல ஒரு வாய்ஸ் அந்த புஷ்பா தான் ஹைலைட். அது போட்டு கொஞ்ச நேரத்துல
0: பாத்தீங்கன்னா நீங்க பேசலன்னு தெரியும் சார். நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார். கோயம்புல இருந்து பாத்தி பண்ண.
0: வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார்.
2: அதான் வணக்கம் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா சார்?
2: ஒரு
0: டெக்னாலஜி கத்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன்ப்பா. ஆனா இப்ப ஒரு மாதிரி கத்துக்கிட்டேன். இப்ப அந்த போன் நிறைய பேர் சொன்னாங்க, அந்த ஒரு ஓமையோட சொன்னாங்க, இவங்க தாத்தா வந்து தொட்டாச்சி நீங்க இது பண்ண சொல்லி கொடுத்தாங்க. எங்க பேரன் வந்து
2: ரொம்ப நாகரிகமா இருக்கு சார். எல்லாம் எங்க பசங்க எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க.
0: ஓகே.
2: போன் வந்துச்சு, டச் போன் யூஸ் பண்றது, ஜிபேல யூஸ் பண்றது, எல்லாமே வந்துச்சு சார்.
0: ஓகே சார்.
2: ரொம்ப நாகரிகமா மாறிட்டே இருக்காங்க. அதாவது காலம் மாறி போயிட்டு அப்புறம் வீடியோ கால்ல வேலை பாக்குறாங்க.
0: ஓகே.
2: மனுஷால அங்க இருந்து பாத்துக்கலாம், ஊர்ல இருக்காங்களா துபாய்ல
0: அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். அது உங்களுக்கு சவாலா இருக்கா இல்ல அதுல பழகிட்டீங்களான்னு கேக்குறேன். அதுல என்னென்ன கஷ்டப்பட்டீங்க அதை கத்துக்கிறதுக்குள்ள?
2: பழகிட்டேன், இப்ப பழகிட்டேன்.
0: ஓகே.
2: அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், அப்புறம் இல்ல இப்ப நல்லா நல்லா இருக்குது.
0: இப்பெல்லாம் ஒண்ணும் இப்பெல்லாம் பழகிருச்சு அப்படிங்கிறீங்களா? நன்றி.
2: நம்ம அதை கூட பயிர வேண்டியதா?
0: நன்றி நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில் நீ மறுத்து நேர்வர்கள் வணக்கம்.
3: வணக்கம் அர்ஜுன் புரோ, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர்.
0: வணக்கம் வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப மகிழ்ச்சி, நானும் நல்லா இருக்கேன்.
0: ஓகே சார், சொல்லுங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா ஆமா, கத்துக்கிறது எல்லாம் ஒரு சவாலுமே இல்ல, சூப்பரா கத்துக்கிறோம். நம்ம எல்லாருமே இளைஞர்கள் அப்படிங்கறதுனால ஆனா ரெண்டு சவால்கள் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.
0: சொல்லுங்க சார்.
3: ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம நெட்ல ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பே பண்ணுவோம். பஸ்ஸுக்குள்ள இருக்கும் பொழுதோ அல்லது கேஃபிடேரியாக்குள்ள போ, அந்த நெட் சிக்னல் அப்படிங்கறது அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஊர்ல இல்ல, அது பிராக்டிக்கல் டிஃபிகல்டி. சோ ஆன்லைன்ல நம்ம பே பண்ணி அந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணோன்னு எண்ணம் இருக்கு. இருந்தாலும் கரெக்டா பே பண்ணும் பொழுது அது ஸ்டக் அப் ஆகி அதுக்கப்புறமா அந்த காசு ரெண்டு மூணு நாள் கழிச்சு டிடெக்ட் ஆனது வருது, சில சமயம் வராம கூட போயிடுது. அது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது.
0: அது நீங்க ஃபேஸ் பண்றது எல்லாரும் இந்த தலைமுறையினரும் ஃபேஸ் பண்ற விஷயம் தான். நான் ஸ்பெசிபிக்கா கேக்குறது, அதாவது போன தலைமுறையை காட்டிலும் இந்த தலைமுறை இது கத்துக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கேட்டேன்.
3: இல்ல, இந்த தலைமுறையினர் எல்லா விஷயத்துமே கத்துக்கிறாங்க ப்ரோ. சேலஞ்சிங்கா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ற ஒன்னே ஒண்ணு வேணா சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கறவங்களுக்கு சமையல் ஒரு ரொம்ப கஷ்டமான
0: சமையல். அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க அப்படிங்கிறீங்களா?
3: உண்மை அவங்களுக்கு. ஏன்னா அம்மா அப்பா வந்து ஈவன் ஆண்கள் கூட அந்த காலகட்டத்துல சூப்பரா சமைப்பாங்க.
0: ஆனா
3: இப்ப பெண்கள் அந்த பசங்க ஒரு 20-22 ஏஜுக்கே அம்மா பேசாம இருமா, ஆன்லைன்ல நம்ம
0: ஆர்டர் போட்டுக்கலாம், என்ன அந்த டெக்னாலஜில எல்லாருமே அப்படி ஊறி போயிட்டாங்க.
3: வெஜிடபிள் கட் பண்றதும் ரொம்ப சிக்கலா இருக்கு. சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு சுட்டு போட்டாலும் ரொம்ப கடினம் அப்படின்னா
0: அந்த வார்த்தைகள் பிரயோஜனம் கொஞ்சம் கடுமையா இருக்க வேணாம். பட் ஓகே, அவங்களும் போக போக கத்துக்குவாங்க.
3: கடுமை அப்படின்னு இல்ல, நார்மலா தான் ப்ரோ.
0: ஓகே ஓகே ஓகே ப்ரோ. நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சி மருத்துவர் வருகை வணக்கம்.
4: ஐயா வணக்கம், நான் மூக்குனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
4: திருப்பூர் மாவட்டம் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா. இன்னைக்கான தலைப்பு கேட்டீங்களா?
4: கிடையாது. அந்த பந்தையில பாத்தீங்கன்னா அப்ப லெட்டர்ல பாத்துனே போன்ல பாத்துனே எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. இப்போதான் செல்போன் இந்த டச் போன் கைக்கு வந்துருச்சுனால எல்லாமே எனக்கு அதுல கம்மியா தான் ரொம்ப இதா போல
0: கத்து தரதெல்லாம் உங்க பிள்ளைகள் தான் கத்து தராங்க உங்களுக்கு?
4: ஆமா ஆமா, எனக்கு கத்து கொடுக்க சின்னப்பா, அதாவது சின்னப்பா 4 வயசு 5 வயசு பசங்க ரொம்ப
0: 5 வயசு பையன் வந்து இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல?
4: ஆமா ஆமா ஆமா, அது என்ன சாதாரணமா சின்ன சின்ன பசங்க நம்மளால அதுக்கு.
0: அதான் சார் கேக்குறேன், அந்த மாதிரி விஷயங்களை தான் கேக்குறேன். அதாவது இந்த மாதிரி சவால்கள் நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்றத கேக்குறேன். பட் நீங்க வந்து கரெக்டா சொன்னீங்க, டச் போனை இப்பதான் அடாப்ட் ஆயிட்டு இருக்கீங்க.
4: சாதாரண ஒரு 4 வயசு பிள்ளைங்க சொல்லுங்க.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார், நன்றி. நிகழ்ச்சியில நீ மறுத்து நேர் வருங்க. வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
5: நான் நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, நீங்க தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு சவால் போனால

0: போன் மட்டும் இல்ல, அதாவது வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் இது வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெளியே போகணும்னா வந்து முதல் அட்ரஸ் எல்லாம் கேட்போம், இப்ப அது மேப்ஸ் ஆயிருச்சு. அப்புறம் வந்து
1: அதெல்லாம் புரிஞ்சுது. பொறுமையா போய் ஒண்ணா கத்துப்பேன். அது கத்துக்கிட்டே, ஆனா இதுல இருக்கிறது வந்து இன்னும் ஒன்னே ஒண்ணு, அந்த இன்ஸ்டாகிராம என்னமோ சொல்றீங்க பாருங்க,
0: அது ஒரு சமூக வலைதளம் தான்.
1: அது உள்ளார போய் பாக்க தெரியல, அதுதான் இப்ப எனக்கு சவாலா இருக்கு.
0: அந்த இதுவும் சவாலா இருக்கு. ஓகே, நீங்களும் மாடர்ன் இதுக்கு வந்துட்டீங்க. ஓகே, நம்ம எவ்வளவு விஷயத்த பாத்துருப்போம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு இன்னும் பாக்குறப்ப வியப்பா இருக்கு அப்படிங்கிறீங்க.
1: அது அப்ப வந்து இந்த ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிடுறேன், போ நீங்க சொல்ற மாதிரி லெட்டர் போட்டது ஆளு ஆளு விட்டெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க, ஆளு விட்டு அனுப்பி அதுக்கப்புறம் லெட்டர் மூலியமா அனுப்பி, அப்புறம் வந்து இந்த போன் வந்த புதுசுல ட்ரங்க் கால் புக் பண்றாங்கன்னா மூணு ஒண்ணு சொல்லுவாங்க,
0: அதெல்லாம் இருந்திருக்கு.
1: ஆமா, அத மாதிரி எல்லாம் இருந்தது போக இப்ப கைக்குள்ளாரவே வச்சுக்கிட்டு நாடு விட்டு நாடு பேசுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கு.
0: அதுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்க. ஓகே, இதுதான் சேஞ்ச் இருக்கு, அடாப்ட் ஆயிட்டேன்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அடாப்ட்,
1: ஆமா நல்லா நல்லா தான் இருக்குது,
0: நல்லா தான் இருக்கு.
1: ஒண்ணு அதுதான்.
0: ஓகேம்மா, நன்றி நன்றி
1: நன்றிப்பா.
0: அதாவது மாரி 2 படத்துல அந்த சாய் பல்லவி சொல்லுவாங்க, இது கூட ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கடைசியா அந்த நேயர் சொன்னாங்க. நான் இது டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ணி என்னமோ நினைச்சேன், ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி வீடியோ கால் பேசுறது, நாடு விட்டு நாடு பேசுறதுலாம் வந்து நான் நினைச்சே பாக்கல. பட் இது வந்து கத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், யாராவது சொல்லி தரத கேட்கறது கஷ்டமா இருந்தாலும், ஒன்ஸ் கத்துக்கிட்ட அப்புறம் இது கூட ஜாலியா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நேர்கள் அவங்க ஃபேஸ் பண்ற சவால்கள். இல்ல இல்ல, நான் எல்லாம் கத்துக்கிட்டு எனக்கு எல்லாம் ஈஸி தான், எனக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்லையே நீங்க சொல்ற அளவுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அதையும் நீங்க நிகழ்ச்சியில ஷேர் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இது அந்த காலத்தில் வந்து இந்த டெக்னாலஜியை பற்றி பாடின ஒரு பாடல்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் அடுத்து பிளேயாக இருக்கு. ஸோ அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: தேவன் மற்றும் யுகேந்திரன் அவர்களின் குரலில் வாலிபர்களில் ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:37. எஸ், வெல்கம் பேக் டு ரெயின்போ மேடை நிகழ்ச்சி. நான் அர்ஜி அர்ஜுன் தான் கூட பேசிட்டு இருக்கேன். எனக்கு டாபிக் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நேயர்கள் வந்து லைன்ல வரிசைக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களை வரவேற்றலாம், யாருன்னு பார்த்தலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கம்மா. சொல்லுங்க, நீங்க தலைப்பு கேட்டீங்களா?
1: என்னென்ன
0: சவால்கள் என்னென்ன இது வரைக்கும்?
1: வெளியூருக்கு போறோம்,
0: அதாவது பழைய காலங்கள்ல நம்ம வரிசையில போய் நின்னு அந்த டிக்கெட் புக் பண்ற அனுபவங்கள் எல்லாம் இருந்திருக்கு. இப்ப எல்லாம் அப்படி இல்ல, எல்லாமே மொபைல் புக்கிங்கே வந்துருது. சோ அதை கத்துக்கிறது
1: அதனால இத மாதிரி சில டெக்னாலஜி எல்லாம் ஒரு சவுண்ட்

0: வணக்கம்.
1: இருக்கீங்க
0: நன்றி. நிகழ்ச்சியில் நீ மறுத்தினர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரு இங்கிருந்து பேசுறது?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: வணக்கம். வணக்கம் சார். இந்த தலைப்பு உங்க அனுபவங்களை பகிரலாம் சார். தலைப்பு
2: கேட்டீங்களா? லேப்டாப்பு, இந்த ஐபோன், இதெல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு இந்த குறுஞ்செய்தி தட்டஞ்சு செய்த அனுபவத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டது கத்துக்கிட்டேன்.
0: ஓகே சார். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
2: நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு.
0: ஓகே ஓகே சார். சோ அந்த மாதிரி நீங்க கேட்டு கேட்டு கத்துக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்.
2: ஆமா.
0: உங்களுக்கு தோணி இருக்கா சார், சார் நம்ம வந்தப்போ அப்பலாம் அது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பேஜர் யூஸ் பண்றதாகட்டும், ஒரு சில விஷயங்கள் அப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. நம்ம அந்த காலத்துல அப்படி பழக்கப்பட்டா சடனா இப்ப பார்த்தா டச் போன் வந்துருச்சு, டிக்கெட் புக்கிங் வந்துருச்சு, ஆன்லைன் பேமெண்ட் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு மாதிரி வியப்பா இருந்ததா இல்ல வந்து ஓகே இப்படிதான் இருக்கும் போலன்ற மாதிரி இருக்கா? வியப்பா தான் இருக்கு, மலைப்பா இருக்கு அப்படிங்கிறீங்களா?
2: ஆமா.
0: ஓகே சார். ஓகே சார், காலத்தின் போக்குல எல்லாத்தையும் கத்துக்கலாம் சார். நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் நீ மறுத்து நேர் வருக. வணக்கம்
3: சார். வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாய்ஸ்.
0: நன்றி. நன்றி சார்.
3: பேசுறேன்.
0: உங்க வாய்ஸும் நல்லா இருக்கு சார். யார் இங்க இருந்து பேசுறா?
3: ஆனந்த் சார்.
0: வணக்கம். வணக்கம் சார். நீங்க அந்த தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார். நான் வந்து சார் பட்டன் செல் தான் சார் வச்சிருந்தேன்.
0: ஓகே சார்.
3: இந்த பெரிய செல்ல வாங்கிட்டு
0: நம்பர் அவஸ்தை இருக்கு. ஐயோ
3: சார், உண்மையில இப்பதான் 4 மாசம் அதை வாங்கி.
0: ஓகே.
3: ரொம்ப சவாலா இருக்கு சார். அதுக்கு எப்படி முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேச கத்துக்கிட்டேன் சார். போறதுல இருந்து பாட்டு கேக்குறதுல எல்லாம்
0: நான் பாட்டுக்கு சேவனையான ஒரு பட்டன் போட வச்சிருந்தேன், அது தெரியாம வாங்கிட்டேன் அப்படிங்கிறீங்களா?
3: ஓகே, பே பண்ண தெரியாது சார், அதெல்லாம் எதுவும் சொல்லி தரல. அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது சும்மா இருக்கலாம் இருக்கு அப்படின்னு.
0: ஓகே. ஓ, இதை சொல்றது உங்க பிள்ளைகள் தான், கத்து தரது உங்க பிள்ளைகள் தான்.
3: நன்றி.
0: வணக்கம்.
4: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதருக்கு பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாராப்பாளையத்திலிருந்து சேரங்கசாம் பேசுகிறேன்.
0: வணக்கம். வணக்கம் சார். அடடா, ஒரு வழியா வணக்கத்தை சொல்லி முடிச்சிட்டீங்க. சொல்லுங்க சார், நீங்க தலைப்பு கேட்டீங்களா சார்?
4: புதிய தொழில்நுட்பத்தால் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் எவை?
0: ஐயோ, அப்படி நான் கேட்கவே கிடையாது, என்ன நீங்களே புதுசா சொல்றீங்க. நான் கேக்குறது, இந்த புதிய தொழில்நுட்பம், இந்த வளர்ந்து வரும் தலைமுறை இருக்காங்கல்ல, அவங்க வேகத்துக்கு நீங்க எப்படி ஈடு கொடுக்குறீங்க, அது எப்படி நீங்க பழக்கப்படுத்திக்கிறீங்கன்னு
4: கேக்குறேன். சவாலா தான்
0: இருக்கு, சவாலா தான் இருக்கு.
4: சவால ஈடு கொடுக்கிறது என்ன? ஒரு சவால் தானே ஈடு கொடுப்பது.
0: ஓகே.
4: இப்ப இதே உங்களுக்கு இணைய பிடிக்காத ஒரு சவால் தானே. அது வேண்டாங்க, அது வேண்டாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து என் தையல் இயந்திர விற்பனை நிலையம் வச்சுக்கிறேன் நான்.
0: ஓகே ஓகே.
4: புதிய தொழில்நுட்பம்

0: ஃபர்ஸ்ட் பார்க்கும் அந்த போர்டு வந்து போர்டு மெத்தட் வந்துச்சு, அதை வந்து மறுபடியும் போய் ஒரு கிளாஸ்ல போய் கத்துட்டேங்க. பாத்தீங்கன்னா டைரக்ட் ட்ரெயின் வந்துச்சுங்க, மோட்டரே வேண்டியது இல்லைங்க.
1: ரொம்ப சிறப்பா சொன்னார். அதாவது எல்லாமே சவால் தான் சார், வாழ்க்கையே சவால் தான், ஆனா ஒவ்வொன்றையும் கத்துக்கிட்டு அதை கடந்து போறது தானே சார் வாழ்க்கை அப்படின்னு ஒரு மாதிரி தத்துவத்தோட சொன்னார். அதாவது நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான் தெரில, ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் ஆசிரியர் எப்பவுமே பெற்றோர் தான். அதாவது எல்லா விஷயத்துக்கும் அடித்தளம் வந்து ஒரு பெற்றோர் போட்டதாக இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு நீங்கள் எதாவது கற்றுத்தரீங்கன்னா அதுக்கான பேசிக்கான விஷயம் நீங்கள் தான் கற்றுக் கொடுத்ததாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்தது வளர்ந்துச்சு, அந்த பிள்ளைங்கிட்ட போய் ஏதாச்சும் கற்றுத்தாப்பா என்னமோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்பா கொஞ்சம் சொல்லித்தா இல்லை அம்மா கொஞ்சம் சொல்லித்தா அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க வந்துட்டு அப்படியே ஒரு லுக் விடும் பாருங்க, இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி. சரி லுக் விட்டா கூட பரவாயில்ல, அது ஒரு மாதிரி கடிஞ்சு வேற சொல்லுவாங்க. அதாவது நேத்து தானே சொல்லி கொடுத்தோம் இப்ப கூட யாவது வச்சுக்க முடியாது, என்ன நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம். சோ இந்த மாதிரி கடிஞ்சட்டுலாம் நானுமே யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது நம்ம வீட்டுல வர பெரியவங்க யாராவது ஏதாவது கேக்குறாங்கன்னா கூட நம்ம பொறுமையா சொல்லி தருவோம், ஆனா அவங்க பொறுமைக்கு இறங்கி சொல்லி தரதுக்குள்ள நம்ம படுற அவஸ்தை இருக்கு. ஐயய்யா, அதாவது அந்த நேரத்தில் அவங்க மைண்ட் வாய்ஸ் இப்படி தானே இருக்கும், உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்ச இந்த அப்பாவும் அம்மா எப்பனும் உனக்கு தெரியலையா மிஸ்டர் சிதம்பரம் அப்படின்னு விசுவ சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் சொல்கிற மாதிரி ரொம்ப பாவமாக கேட்பாங்களே. சரி பாவம்ப்பா பேரண்ட்ஸ், அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியலன்னா நம்ம பொறுமையாக சொல்லிக் கொடுவோம். அது இல்லாமல் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கற்றுக்கிறதுக்கு, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வேணான்னு ரொம்ப ஒதுக்காமல் இது எனக்கும் கற்றுத்தாங்க நானும் வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் வித் யூ அப்படின்ற மாதிரி அந்த ஜென்ரேஷன் நம்ம கூட ஏங்க ரொம்ப தயாராக இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஓகே வாங்க இதெல்லாம் இதெல்லாம் கற்றுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கும் யாராவது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்தாலும். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து சொல்லித்தரவா சொல்லித்தரவான ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது 89.4 இங்கே எல்லாமே சமதூளு.

0: வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் 5:50 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்னப்பா இதுவரைன்னு சொல்லிட்டு, ஆமாங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு காலர்கள் யாருன்னு பாத்துரலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறது?
1: சார், நான் ராயப்பேட்டையில இருந்து லலிதான்னு பேசுறேன்.
0: வணக்கம்மா.
1: நான் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சு லேடி.
0: சொல்லுங்கம்மா.
1: டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிருக்கு.
0: ஆமாமா.
1: பிளைண்ட் சப்போர்ட்டட் ஆப்ஸ் நிறைய வந்திருக்கு.
0: சூப்பர் சூப்பர்.
1: நான் எல்லாமே போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நம் பார்வை மாற்றுத்திறனாளி இல்லாத நார்மல் பர்சன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியே நான் போனை வந்து அப்படி சரளமா யூஸ் பண்ணுவேன்.
0: கேட்கவே ரொம்ப சிறப்பா இருக்குமா. இது உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு என்னென்ன சவால்கள்? நீங்க
1: சொல்லுங்க. ஆபீஸ்லயும் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் தான் ஒர்க்.
0: சூப்பர்.
1: அதுலயும் நான் ஜாஸ்ன ஒரு நேரேட்டர் இருக்கு.
0: ஓகேமா.
1: அத போட்டுட்டு தான் வேலை பண்ணுவேன்.
0: ஓகே.
1: சோ போன்ல வந்து இப்ப எல்லாமே மெயில் அனுப்புவேன், தமிழ்ல அனுப்புவேன், இங்கிலீஷ்ல அனுப்புவேன், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவேன், வந்தா படிப்பேன், எல்லாமே தெரிஞ்சுப்பேன். ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா அதுல என்ன டெக்ஸ்ட் இருக்குங்கறத ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுப்பேன்.
0: கண்டிப்பா ரொம்ப சிறப்பா சொன்னீங்கமா. நீங்க
1: ரூபாய் நோட் கேட்டீங்க இல்லாத இப்ப பார்வை மாற்றுத்திறனாளி வந்து போன் உபயோகிக்க முடியாதோன்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றேன்.
0: சூப்பர்மா சூப்பர்மா. கண்டிப்பா இதை கேட்கற நேயர்களுக்கு வந்து ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப
1: நன்றிமா. வந்து சரளமா யூஸ் பண்ணலாம்.
0: நன்றி.
1: இதுல வந்து ஒன்னும் பிரச்சனையே கிடையாது சார்.
0: ஓகேமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றிமா.
2: நீங்க ரொம்ப வேணாம். இப்ப அந்த நூலை கட்டி தீப்பட்டி தீப்பட்டில வந்து நூலை கட்டி இங்கிட்டு அங்க நூலை கட்டி வச்சு
0: அந்த மாதிரி சொல்றீங்க?
2: ஆமா. அப்ப நாங்க கண்டு நெசம் ஆகிட்டு அப்புறம் எப்ப வேணாம் அப்ப வந்து தீப்பட்டில
0: அந்த காலத்துல பண்ணீங்க. அந்த காலத்துல அது புதுசா இருந்தாங்க. இப்ப இருக்க காலத்துக்கு வந்து எப்படி நீங்க உங்களை பழக்கப்படுத்திக்கிறீங்கன்னு
2: கேட்டேன் நானு. அப்ப அதான் அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட அப்படியே கத்துக்கிப்ப. அதாவது நீச்சல் தெரியாதது மொழிகால தண்ணி கூட பெரிய கடல் மாத்தியா. ஆனா நீச்சல் தெரிஞ்சவங்க கடலே மொழிகள் தெரியும்.
0: அடடா அடடா, அடிச்சுங்க பாருங்க ஒரு பாயிண்டா. சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி.
2: இந்த வார்த்தைங்க கத்துக்கிறதுல
0: ஆமா ஆர்வம் இருந்தா போதும், எதையுமே கத்துக்கலாம் அப்படின்றீங்க.
2: ஆமா நன்றி. எடுக்க
0: நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சி நினை மாடுத்த நேர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் ஐயா. யாருங்க இருந்து பேசுறது? வணக்கம். நலமா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க, இன்னைக்கு உங்க அனுபவங்களை பகிரலாம். அதுவே பெரிய இதா இருக்குன்றீங்களா? அதுவே சவாலா இருக்குன்றீங்க. சொல்லுங்க ஐயா, இந்த இப்படி இந்த தலைமுறையோட எப்படி நீங்க ஈடு கொடுக்குறீங்க?
3: அதாவது எனக்கே வந்து இந்த போன்ல வந்து நம்பர் பதிவு பண்ண தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
0: ஓகே.
3: அப்புறம் என் பையனை வச்சுதான் பண்ணுவேன்.
0: ஓகே ஓகே.
3: நானே ஒவ்வொன்னா பாத்து பாத்து பெரிய சவாலா எப்படான்னு பார்த்தேன். இத்தனை ஆனா இப்ப கூட டச் போன்ல என்ன பண்ண முடியல. பட்டன் போன்லதான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் தெரிஞ்சு பார்த்தேன்.

0: நானே உன்னிவா பார்த்து அது வந்துச்சு இந்த மாதிரி சேவ்னு சொல்லி வரும்போது அதை புனி போட்டேன். அது அட்டகாசமா எனக்கு வந்து
1: பரவாயில்ல. போக போக நீங்க கத்துக்கிட்டீங்க.
2: அனுபவங்கள்
1: இந்த தலைமுறையோட எப்படி நீங்க ஈடுபடுறீங்க இந்த டெக்னாலஜி
2: அட்வான்ஸ்? உலகத்துல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுதோ அதுக்கு தக்கன நம்ம மாற ஆரம்பிக்கணும் அப்படின்னு
1: தான் சொல்லுது. அதுல நீங்க ஃபேஸ் பண்ண சவால்கள் எல்லாம் என்னென்ன ஒரு குறிப்பிட்ட சவால்கள்?
2: அதாவது பிள்ளைங்க பொட்டு பெரிய பொட்டு வைக்கலைன்னா ரொம்ப வருத்தப்படுவேனா. ஏன்னா அந்த பெரிய பொட்டு ஆக்கினையில வைக்கும் போது அது நம்மளுக்கு தீய சக்தி
1: எல்லாம். நீங்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் நீங்க ஃபேஸ் பண்ண சவால்கள் கேட்டேன்.
2: நான் வந்து அதாவது பிள்ளைங்க கொஞ்சம் மாற்றத்தை இந்த மாற்றமா போவுங்க. ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா பிள்ளைகள் செய்யலாம் மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணலாம். ஆனா அது வந்து நம்மளையோ பிறரையோ அல்லது இயற்கையோ பாதிக்காத
1: மாற்றம். சிறப்பா சொன்னீங்க. நேர்கள் ரொம்பவே சிறப்பா அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைய நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு காலத்துல டெக்னாலஜினா நமக்கு என்ன, வெறும் தொலைக்காட்சி தொலைபேசி கணினி இவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம கையில இருக்க போன்லயே வங்கி, ஒரு கடை, அப்புறம் வந்துட்டு மேப்பு, கேமரா, டிக்கெட் கவுண்டர், எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சன்னு எல்லாமே வந்தாச்சு. மாற்றங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா புதுசா ஏதாச்சும் வரதுக்குன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்துல நம்ம கொஞ்சம் வளைந்து பிளெக்சிபிளா இருக்கணும். அதாவது கத்துக்கிற ஒரு ஆர்வம் நம்ம இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் நமக்கு எல்லாமே கத்துக்கலாம். ஸோ வயது கூடலாம், டெக்னாலஜி மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் அந்த புதுசாக கற்றுக்கிற ஆர்வம்க்கு வயசே கிடையாது. ஆர்வம் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்த முறை உங்கள் பிள்ளை வந்து அப்பா அம்மா இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபப்படாமல், சரி எனக்கு தான் தெரியல நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த கேள்வி தான் அடுத்த டெக்னாலஜி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நேர்களும் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் சவாலவே இல்ல, பட் எனக்கு அது எனக்கு அது சிறப்பா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அதற்காகவே நம்ம நேர்களுக்கு ஒரு பாராட்டுகள். சோ எல்லாத்தையும் கத்துக்கலாம், உலகம் நம்ம கைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் என்ன பிளே பண்ணலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாஸ் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் சக்கப்போடு போட்டனு ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. கிடைந்திருங்கள், இது ரெண்டு பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதூளு.

0: ஜீவோ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆதியா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.
3: Akashvani Chennai Radio Station FM Rainbow 101.4. Time is sharp 6:03 on the clock, and it's me, RJ Rekha, here till 7 p.m. today for make you happy with lovable tracks. And today is Monday, 10th August 2026. It's Monday, and I don't know many of you how you felt today to go to the school and go to the college, and your semester exams also for some students is going on, and

வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 7:02 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இது சாட் வித் பாட்டு நிகழ்ச்சியில் உங்க கூட சேர்ந்து வைப் பண்ண இணைஞ்சிருக்கிறது நான் ஆர்ஜே அர்ஜுன். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுனா ஒரு பெரிய மகான் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காருன்றது முக்கியம் இல்லை, என்ன சொல்லியிருக்காருன்றதா முக்கியம். எஸ் நம்ம ரெயின்போ நேயர்களாகி உங்களை சந்தோஷப்படுத்துறது தான் இந்த ஷோ. என்னதான் நாங்கள் போடுற சாங்ஸ் எல்லாமே உங்கள் மனசுக்கு நெருக்கமானதாக இருந்தால் கூட நம்ம ஒரு சாங் சொல்லி அதை ப்ளே பண்ணுற அந்த கேட்குற சுகம் இருக்கே அது வந்து அலாதியானது தானே. எஸ் அப்படிதான் நிகழ்ச்சியில் நேர்களாகி நீங்கள் வந்து சாங்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க, அதை நான் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். எஸ் நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038, மற்றொரு எண் 295205544, முன்னிணைப்பிற்கு 044. ஸோ நேர்கள் இந்த எண்களை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு நீங்கள் வந்து அந்த வைபில் வந்து மிதக்கலாம். எஸ் என்னதான் நிகழ்ச்சி பூரா நீங்கள் கேட்குற பாடல் தான் நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நிகழ்ச்சியோட முதல் பாடல் என்னோட விருப்ப பாடல் தான். ஸோ அது என்ன பாடல் என்ன அப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க. மன்மதன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு அருமையான பாடல் ப்ளே ஆகிருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 7:08 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு நினைஞ்சிருக்கீங்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இது நேர்களுக்கான விருப்ப பாடலுக்கான நிகழ்ச்சி. நேர்கள் எங்களை தொடர்பு கண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி நேரம் முதல் நேர் யாருன்னு பாத்திரலாம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறது?
1: சென்னை மந்தவெளியில இருந்து விநாயகம் சார்.
0: வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன சார்?
1: படம் வந்து பாண்டிய நாட்டு தங்கம்.
0: பாண்டிய நாட்டு தங்கம் சிறப்பு. என்ன பாடல் சார்?
1: பாடல் வந்து என்
0: மனசுல பாட்டு தான் பிளே ஆக போகுது சார். அந்த பாடலே வந்து இந்த பாட்டு யாருக்கும் பண்றீங்களா சார்? தங்கம் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா அவர்களின் குரலில், பாவலர் வரதராஜன் அவர்களின் வரிகளில், இளையராஜா அவர்களின் மிதமான இசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போன நேர் வந்து இந்த பாட்டை எனக்காக டெடிகேட் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இது வந்து நான் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன், ஏன்னா உங்க மனதில் இருக்க பாடல்களை நீங்க கேட்க போறீங்க, நான் பிளே பண்ண போறேன். எஸ், அதுதான் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ஆர்ஜே அர்ஜுன் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியில நேர் யாருன்னு பாத்திரலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறது?
1: நான் வீரதுரை அரியலூர் பேசுறேன் சார்.
0: வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்க சார். உங்களோட விருப்ப பாடல் என்ன சார்?
1: எனக்கு வந்து படம் முகவரி சார்.
0: முகவரி, சூப்பர் சார். முகவரி படத்துல என்ன பாடல் சார்?
1: ஓ நெஞ்சே நெஞ்சே என்ற பாடல் சார்.
0: ஓ நெஞ்சே நெஞ்சே.
1: ஆமா, எல்லாருக்கும்.

எல்லாருக்காகவும் இந்த பாடல் எல்லாருக்காகவும் டெடிக் நான் கேக்குறதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்களே. சூப்பர் சார். அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? உங்களோட விருப்ப பாடல் உங்களுக்காக இதோ கேட்டிணைந்திருங்கள். நன்றி. எஸ் முகவரி திரைப்படத்திற்கு ஒரு அருமையான பாடல் பிள்ளையாக இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.
1: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 7:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. இது சாட் வித் பாட்டு. எஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேரம் இணைஞ்சிருக்காங்க யார் என்னன்னு பார்த்தலாம். வருக வணக்கம்
2: பாடல.
1: அக்காக்காக இந்த பாடல் பிள்ளையாக இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 7:27 ஆயிட்டிருக்கு. கேட்டுடுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் நேர்களோட விருப்ப பாடல் பிளே பண்றதா இந்த ஷோ. அந்த வரிசையில நிகழ்ச்சியில் யாரு நேரம் பாப்பா வருக. வணக்கம்.
1: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில் அமர்ந்து பேசுற அர்ஜுன் அவர்களே வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். அந்த வணக்கத்துல அவ்வளவு வைப் இருக்கும். நன்றி. சொல்லுங்க சார், உங்களோட விருப்ப பாடல் என்ன சார்?
1: ஆமா, எனக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூரியன் படம்.
0: சூரியன் சார், நிலாவே வரப்போது சூரியன் படத்துல இருந்து பாட்டு கேக்குறீங்க?
1: அது நிலா வரும் எப்படின்னா, அது இரவுல நிலா வரும். இப்போ அது சூரியன் வருதுன்னா அது நம்ம 101.4 தான் வரும்.
0: அடடா அடடா, 101.4 மூலமா சூரியன் திரைப்படத்துல இருந்து பாடல். என்ன பாடல் சார் வேணும்?
1: ஆமா, அது எஸ்பிபி ஜானகி பாடியிருப்பாங்க. என்ன வாய்ஸ் சரியான மியூசிக் தேவா.
0: ஆமா ஆமா சார்.
1: தினக்கு வயது பொழுது எங்கது பாய் போட.
0: அடடா அடடா, சிறப்பா இருக்கு சார். அப்படியே நீங்களே ஃபுல்லா பாடிட்டீங்கன்னா மீதி எப்படி நம்ம நேயர்கள் கேக்குறது? ஓகே சார். சோ ஓகே, உங்க விருப்பத்துக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.
1: நன்றி அருமை.
0: நன்றி. சூரியன் திரைப்படத்திற்காக எஸ்பிபி மற்றும் ஜானகி அவர்களின் குரலில் வாலி வரிகளில் தேவா இசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது 101.4, இங்கு எல்லாமே சமதுலே.

0: வெல்கம் பேக். நேரம் 7:34 ஆயிட்டு இருக்கு. சென்னை 101.4 கேட்டுருக்கீங்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. இது சாட் வித் பாட்டு, நேர்களோட விருப்ப பாடல் அந்த நிகழ்ச்சியில நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில நேரம் அடுத்த நேரம் யாருன்னு பாத்திரலாம் பாருங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: ரெயின்போ, யாரு இங்க இருந்து பேசுறது?
1: வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களோட விருப்ப பாடல் என்ன சார்? ஓகே சார்.
1: வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை,
0: மதுரை
1: வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை.
0: ரிப்பீட். ஓகே சார், சூப்பரா பாடுறீங்களே சார், சூப்பர் சூப்பர் சார். சார் நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க, உங்களுக்கான பாடல்

0: ப்ளே பண்றேன் சார். ரெடியா?
1: நன்றிங்க.
0: ஓ இல்ல, சொல்றேன் திருப்பி சொல்லுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4. நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க.
1: எஃப்எம் 101.4 இங்க எப்பவுமே சம தூள்.
0: அவ்வளவுதான் சார்.

0: நானும் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான பாட்டு தான் கேட்க விரும்புறேன்.
1: அடடா சூப்பர், நான் கேட்கவே இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்களே. சூப்பர் சார், என்ன பாடுது சார்?
0: படம் வந்து வெற்றி கொடி கட்டி.
1: வெற்றி கொடி கட்டிடுவோம் சார், சொல்லுங்க சார். அந்த படத்துல என்ன பாடுது சார்?
0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
1: அடடா அடடா, கருப்பு தான் உங்களுக்கு பிடிச்ச கலரா சார்?
0: காரணம் கேளுங்களேன். என்னுடைய கடையில இப்போ ஒரு நண்பர் 96 வயசு அவருக்கு.
1: ஓகே.
0: அவர் ரொம்ப பிளாக்கா இருப்பாரு.
1: ஓகே.
0: அதனால எனக்கு அவரை பிடிக்கும்.
1: அடடா
0: நன்றி.
1: சோ அவருக்காக இந்த பாடல் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார், நன்றி நன்றி. எஸ், அவர் கேட்ட மாதிரி வெற்றி கொடி கட்டு திரைப்படத்திற்காக கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அனுராத ஸ்ரீராம் அவ்வளவு சூப்பரா அந்த பாடல் பாடியிருப்பாங்க. சோ எஸ், அனுராதா ஸ்ரீராம் அவங்க வாய்ஸ்ல தேவா இசையில இந்த பாடல் கேட்டு வந்துடலாம். கேட்டு என்ன நேரங்கள் இது 101.4 இங்க எல்லாமே தூளு.

0: மதுரை குதிரை அப்படின்னு ரைமிங்க பாடல் கேட்டு வந்த நேரம் 7:40. எஸ் நேர்கள் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைச்சிருங்க. நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் இது ரெயின்போ ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. நேர்கள் தங்க விருப்ப பாடல்களை கேட்டு அதை பிளே பண்ணி கேட்கற சுகம் இருக்கே. அந்த வருஷம் நிகழ்ச்சி நம்ம கூட நேர் யாருன்னு பாத்துலாம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யாரு இங்கிருந்து பேசுறது?
1: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா?
1: நானும் இந்த மாதிரி. நலமா சார். நல்ல சார்.

0: டண்டனக்கா டண்டனக்கா டொயோ டொயோ அப்படின்னு பாடல் கேட்டு வந்த நேரம் 7:47. எஸ் நேர்கள் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைஞ்சிருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து நேரம் நேர் யாருன்னு பார்த்தலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறது?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜி.
0: வணக்கம் வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: அதே மாதிரி இது வந்து சபாஸ் படத்துல இருந்து பால கீழே குடிக்காம பழத்தை கீழத்தை கடிக்காம, அதாவது இப்ப அந்த வடிவேலும் பாட்டி பண்ண குண்டக்க மண்டக்க பேசிக்கலாம்.
0: அந்த மாதிரி குண்டக்க மண்டக்க ஒரு பாடல் இது. விருப்ப பாடல் உங்களுக்காக பிளே ஆக இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதூளே.

0: இது இன்னொரு பாட்டு, கொஞ்சம் அமுக்கி வாசிங்க.
1: அமுக்கி வாசிங்கன்னா?
0: சாதாரணமா பாடுனா போதும்.
1: அது எப்படி?
0: இப்படிதான்.

0: ஆஃப்டர்நூன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 108 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலான்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்டுலயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம், ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 7:55 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியிடையும் நிறைவு காலர் யாரு பாத்திரலாம் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். நீங்க தான் அந்த லக்கி காலர், நீங்க தான் நிறைவு காலரும் கூட.
4: ஐயோ, லைனை பிடிக்கிறதுக்குள்ள கஷ்டப்படுது.

கஷ்டப்பட்டாச்சு பரவாயில்ல, ஒரு வழியா அதுக்கான இது பலனும் கிடைச்சாச்சு. சொல்லுங்க சார், உங்களோட விருப்பப்பாடல் என்ன சார்? நானும் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு மெலோடியஸ் ஆன சாங்ஸ் போட்டு அப்படியே உங்களை நான் தூங்க வைக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் டாடா பைபை சொல்லி விடைபெறுவது நான் அர்ஜுன். கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே தூளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பிறகே இதுதொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழ்மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன், தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதிமாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தவிக அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாகவும் திரு தயாநிதிமாறன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அரிஹன், பூஜா ரகு மற்றும் பழனிவேல் ரவிக்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மனஸ் தாம்னே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one. Hey, let's go!

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

இரவு வணக்கம் நேயர்களே, நேரம் 9:02 ஆயிட்டிருக்கு. சென்னை FM ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து பயணிக்க இணைந்திருப்பது நான் அர்ஜுன். எஸ், நேரம் 9 ஆயிடுச்சு. நாள் முழுக்க இருந்த ஓட்டம், வேலை, டென்ஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இப்ப நம்மளுக்கான மீ டைம். இந்த நேரத்துல சில பாடல்கள் கேட்டா பேசாமலே நிறைய விஷயம் புரியும், சில மெமரிஸ் நம்மளை திருப்பி கொண்டு வரும், சில ஃபீலிங்ஸ் சொல்லாமலே சொல்லிடும். எஸ், இந்த பியூட்டிஃபுல் நைட் பியூட்டிஃபுல் மெலோடியஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதலாக நீங்க கேட்க இருக்கும் பாடல் விஐபி திரைப்படத்திற்காக மின்னல் ஒரு கோடி அப்படின்னு ஒரு அருமையான மெலோடி சாங் பிளேயாக இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுல.

சென்னை ஃபம்பரை 301.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இதமான மெலோடிஸ் தான் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் சூரியவம்சம் திரைப்படத்திற்காக ரோசா பூ சின்ன ரோசா பூ அப்படின்னு ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை நீங்களே கேட்டு வைப்பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சம்மதூளு.

மழை பெஞ்சா தானே மண் வாசம், உன்னை நினைச்சாலே பூ வாசம் அப்படின்னு இந்த மழைக்கும் அதுக்கும் இந்த பாடல் கேட்கிறப்ப அவ்வளோ இதமா இருக்குல்ல. எஸ், நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்குள்ள இந்த மாதிரி இதமான மெலோடிஸ் தான் வர இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக மனம் விரும்புதே அப்படின்னு ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் அவங்க பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் தேவா இசையில கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே தூளு.

நேரம் 9:18 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில மெலோடிஸான பாடல்களோட சேர்த்து குட்டி குட்டி தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம லைஃப்ல சிலர்கிட்ட பேசுறப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அந்த சொற்கள் நம்மளை காயப்படுத்திருக்கலாம், நிறைய பேரை வருத்தப்படுத்திருக்கலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, தான் காட்டுக்கே ராஜா அப்படின்றது சிங்கத்துக்கு தெரியாது. தான் குஞ்சை தூக்க வரும்போது நான் பருந்தை விட வலிமையானது அப்படின்னு சொல்லி அந்த கோழிக்கு தெரியாது. பெருங்கடல் தான் பெருசு அப்படின்னு குடுவை மீனுக்கு தெரியாது. சில நேரங்களில் எதுவுமே தெரியாமல் இருப்பதே நிம்மதிக்கும் தைரியத்திற்கும் காரணமாகிறது. உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னால் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து விடுங்கள் அப்படின்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட்டை வந்து நான் சமூக வலைதளங்களை பார்த்தேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு. எஸ், இந்த விஷயத்தை தொடர்ந்து அடுத்து நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒரு மெலோடியான பாட்டு பிளேயாக இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் மணிக்கொடி திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அப்படின்னு ஒரு அருமையான பாடல் தான். இந்த பாடலை பாடினது கோபால் சர்மா மற்றும் தேவி அவங்க பாடியிருக்காங்க. வைரமுத்து அவர்கள் வரிகளில், வித்யாசாகர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூள்.

குயிலின் பாட்டு. அடடா, குயில் வந்து காலையில் மட்டும் இல்லைங்க, இரவு வேலையிலும் நம்ம எஃப்எம் ரெயின்போ வழியாக ஒலிக்குது. ஸோ ஆனந்த குயிலின் பாட்டு கேட்க, பாடலை பாடியவர் மலேசிய வாசுதேவன் மற்றும் சித்ரா, இந்த பாடலை எழுதியவர் பழனி பாரதி, இசையமைத்தவர் இளையராஜா. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூள்.

நேரம் 9:25 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டிருக்கீங்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக ஆனந்த்

நேரம் 9:35 ஆயிற்றுக்கு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் வித் ஆர்ஜே அர்ஜுன். நீங்க வாழ்க்கையில் அதை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, கடிகாரத்தின் 3 முட்களும் ஒரே வேகத்தில் சுற்றுவதில்லை, ஆனால் எல்லாமே சரியான நேரத்தை தான் காட்டுது. அப்படிதாங்க வாழ்க்கையும். வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேகம் இருக்கு. நாம இன்னொருத்தவங்களோட ஒப்பிடாம நம்ம வேகத்துல சிறப்பா செம்மையா நடந்தாலே நாம அடையக்கூடிய அந்த இலக்கை அடைஞ்சிடலாம். எஸ், ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில், ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்க போற மெலடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருவர் திரைப்படத்திற்காக நறுமுகையே அப்படின்னு ஒரு ரொம்ப மெலோடியான சாங். ஏ ரஹ்மான் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

எஸ் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க வித் ஆர்ஜே அர்ஜுன். வாழ்க்கையில் நம்மளை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னா, நம்ம மீது தேவையற்ற விமர்சனங்கள் வருதா, நம்ம மீது அவதூறுகள் பரப்பப்படுகிறதா, அந்த மாதிரி நேரங்களில் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல் தான் காணாமல் போகிறது. ஸோ உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனம், அதுவும் தேவையற்ற விமர்சனங்களை, கல்லாகவும் நாம் கடலாகவும் இருப்போம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்கிற மெலோடி என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்ற திரைப்படத்திற்காக ஒரு மணி அடித்தால் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. ஹரிகரன் அவர்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸில், பழனி பாரதி அவர்கள் வரிகளில், தேவா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலி 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நேரம் 9:54 ஆயாச்சு. எஸ் ரெயின்போ ராகங்களோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவா நாம் கேட்க இருக்கும் பாடல் விடுகதை திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. அந்த பாடலை பாடியது யார் என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்ரா மற்றும் கிருஷ்ணராஜ் அவர்களின் குரலில், அகத்தியன் அவர்களின் வரிகளில், தேவா அவர்களின் இசையில் இந்த அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. ஸோ எஸ் இன்னைக்கு நான் பிளே பண்ண பாடல்கள் எல்லாரும் எல்லாமே இந்த நம்ம சுற்றி எவ்வளவு சத்தங்கள் இருந்தாலும் நேரடியாக நம்ம இதயத்தில் போய் உட்கார்ற அவ்வளவு அழகான மெலோடிஸ். எஸ் இந்த மாதிரி அருமையான மெலோடிஸ் தொடர்ந்தும் பிளே பண்ண போகிறேன். 11 மணிக்கு உங்களை நான் 60s 70s காலத்துக்கு அழைத்து செல்ல போகிறேன். அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது நான் அர்ஜுன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கு எல்லாமே சமதூளு.
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together

இரவு வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நேரம் 10:02. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைன் அற்றை திங்கள் அந்நிலவில். நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து பயணிக்க இணைவது நான் அர்ஜுன். காலம் மாறலாம், தொழில்நுட்பம் வளரலாம், ஆனால் சில பாடல்களுக்கு மட்டும் வயதே ஆகாது. ஒருமுறை கேட்டாலே மனதை வருடி மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அந்த 60-கால 70-கால பொக்கிஷங்கள் உங்களுக்காக இதோ. இசையோடு நினைவுகளும் இணையும் இந்த இனிய பயணத்தை தொடங்கலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நீங்கள் கேட்க இருப்பது ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக பி. சுஷீலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 10:10. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ஜுன். வானம் ஒரு கவிதை எழுதினால் அதன் தலைப்பு என்னவாக இருக்கும்? நிச்சயம் நிலவு என்றுதான் இருக்கும். நிலவும் அழகுதான். அடுத்து நீங்கள் கேட்க போற பாடலும் அழகுதான். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, TM சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரலில், வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக. கிடைநிறங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

மழை நின்ற பிறகும் ஜன்னல் கண்ணாடியில் சில துளிகள் தங்கியிருக்கும். அதுபோலதான் சில சந்திப்புகள் முடிந்த பிறகும் அவற்றின் நினைவுகள் மனதில் தங்கிவிடுகின்றன. நேரம் 10:19 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் நன்னிலவில். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ஜுன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் கர்ணன் திரைப்படத்திற்காக. கிடைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ்வி மற்றும் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் என் கடமை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு வந்த நேரம் 10:26. நீங்கள் நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும்.

நேரம் 10:31. சென்னை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைன் அற்றை திங்கள் நன்னிலவில். ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் புதிய பார்வை திரைப்படத்திற்காக பி சுஷிலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் வி அவர்களின் இதமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலின்.

கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு வந்த நேரம் 10:40. இரக்கத்திற்கும் உறக்கத்திற்கும் ஒற்றுமை உண்டு. இரண்டும் அளவோடு இருப்பது நல்லது. அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாகிறான். அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளியாகிறான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நீங்கள் கேட்க இருப்பது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் பிள்ளையாக இருக்கு. கிடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் கேட்டு வந்த நேரம் 10:48. இரவின் அமைதி என்பது ஒரு வெற்றுப்பக்கம் போல. அதில் நிலவு கொஞ்சம் எழுதுகிறது, நட்சத்திரங்கள் சில புள்ளிகள் வைக்கின்றன, நம் நினைவுகள் மற்றும் மீதி கதையை எழுதுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் தேனிலவு திரைப்படத்திற்காக பாட்டு பாடவா என்ற ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. கேட்டிருந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

நேரம் 10:56. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், நாள் முழுக்க நீங்கள் அடைந்த அயர்வு இந்த இரவின் குளிராலும் நம் பண்பலையின் இசையாலும் நீங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நீங்கள் கேட்க இருப்பது கருப்பு பணம் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இன்றைய கவலைகளை தலையணுக்கு கீழே வைத்துவிட்டு நாளைய நம்பிக்கையை இதயத்தில் வைத்து உறங்குங்கள். முடியும் இந்த இரவு நம் கவலைகளுக்கு முடிவாயிருக்கட்டும், மலரும் நாளைய காலை நம் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாயிருக்கட்டும் என்ற வாழ்த்துகளோடு மீண்டும் ஒரு நாள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அர்ஜுன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திரு கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி. மனதுக்குள் போராட்டம் வந்ததால் கண்களில் நீரோட்டம் பெருகுகிறதோ, பூந்தோட்டம் வாடுகிறதோ?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பழனி பாரதி இயற்றி சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியது. மன்னவனின் வருகையை எதிர்பார்த்தால் மனம் மயங்கும் தானே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் நா காமராசன்.

Ilaiyaraja. மல்லிகையின் வாசம் மனதை மயக்க, மன்னவனின் நேசம் மங்கையை மயக்கும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து. புலமைப்பித்தன் இயற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. சங்கத்தமிழில் சிந்தனை செய்து மனத்துக்குள் உன்னை வைத்து கவி வடித்தேன், அது நமக்கானது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் காளிதாசன் இயற்றி மனோ சித்ரா பாடியது. இதயத்தின் வாசல் உனக்காக காத்திருக்கிறது, உன் காலடி தடத்தை எதிர்பார்த்து.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் புலமைப்பித்த நேற்று எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நேசம் பிறந்தது உன்மேல் பாசமும் பிறந்தது, எல்லாம் எப்போதும் வேஷமல்ல, எல்லாம் உண்மைதான்.

நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து காமக்கோட்டிய நேற்றி இளையராஜா இசையமைத்து அருண்மொழி சொர்ணலதா பாடியது. மங்கையின் வாசத்தை கடன் வாங்கியதோ மல்லிகை மனதை மயக்குகிறதே.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனி ராஜ், சாந்தி ரமேஷ், சுண்ணாம்புக்குளம் செந்தில்குமரன், பாப்பாப்பட்டி வெங்கடேசன், ஹேமலதா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தேனி ஹரிராம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், தியாகராயநகர் ரங்கராஜன், வீரராகவன் மாதவரம், முரளிதரன் விழுப்புரம், பொன்னேரி கலில் அகமத், செந்தில்நாதன் கும்பகோணம், செல்வராஜ் நாமக்கல். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர், சொர்ணலதா குழுவினர் பாடியது. பழனி பாரதி இயற்றிய பாடலுக்கு இசை சிற்பி

நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அறிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராஃப் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலை காட்டுக்கு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போடுறேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: உயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

0: நெஞ்சுக்குள்ள பண்ணா வச்சு கீரட்டா
1: இத்தனித்தவன் சுத்தி வரட்டா நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கீரட்டா என்னங்கறதே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ராஜகாளி அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சித்ரா பாடியது

அடுத்து பொட்டு அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் டி சாந்தகுமார் இசையில் பிரைசூடன் இயற்றி சித்ரா, சொர்ணலதா, ஜெயஸ்ரீ பாடியது.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீமன் நாராயணா என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ராகம் பௌலி, ஆதிதாளம்.

அடுத்து சாதிஞ்சனே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் ஆரபி, ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகசுரம், திருவள்ளிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது வரலட்சுமி நமோஸ்துதே, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

அடுத்து ஸ்ரீசக்கர ராஜா, அகஸ்தியர் இயற்றியது, ராகமாளிகை, ஆதிதாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டோம். சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம். பாடியவர்கள் சூலமங்கலம் சகோதரிகள் ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ராஜலட்சுமி.